நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 பாத்திரபத மாதம் 11 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 2 இன்று புதன்கிழமை மதியலை 1215 கிலோஹெச் முதன்மையலை வரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49. மங்கள இசை.

நாளொரு குரல் புறங்கூறாமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்ற குரல் எண் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. இதன் பொருள், அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தன் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பமுண்டோ. மீண்டும் குரல். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு.

இனி கேட்கலாம் மதியலை 1215 கிலோஹெச்சின் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண் பரிசோதனை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சாலையோர மரங்களை காப்போம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7:25 நலமாய் வாழ. சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:00 உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்புரை வழங்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சீரா. சென்னை அஞ்சல்.

பத்து இரண்டிற்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், பதினொன்று இரண்டிற்கு நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தஞ்சாவூர் எஸ் சம்பந்தம் ஓதுவார் அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்க்கியவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பெண்கள் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மணியியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை கே வி மகாதேவன். கதை திரைக்கதை இயக்கம் ஏ பி நாகராஜன் அவர்கள். 5:00 பொன் மாலை பொழுது நினைவு என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும்

பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம். 7 மணி முதல் 7:15 மணி வரையிலும், 8 மணி முதல் 8:58 மணி வரையிலும் திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05-8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102 இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். ஆண்களின் வாழ்க்கை முறை, உடல் பருமன் மற்றும் குழந்தையின்மை குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகளிர் மகப்பேறு மருத்துவ மற்றும் இனப்பெருக்க மருத்துவ நிபுணர் ஆர். சசிகலா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும், அதனைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: centers, hyperscalers, cloud providers, power producers, and equipment suppliers on streamlining regulations and strengthening digital infrastructure. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the progress of the Prime Minister Dhan Dhanya Krishi Yojana PMDDKY at a meeting in New Delhi yesterday. The meeting focused on accelerating implementation of the scheme in the 100 identified district, strengthening convergence among schemes and improving district-level performance for farmers. The scheme focuses on six key objectives, which are increasing agricultural productivity, promoting crop diversification and sustainable agricultural practices, enhancing post-harvest storage capacity, improving irrigation infrastructure, enabling greater access to short and long-term agricultural credit, and improving governance and service delivery. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. Under the amended provisions, a sugar dealer shall not hold any stock for a period exceeding 30 days from the date of receipt of such stock. The government said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. In badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikant and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 750 in Shenzhen. Top seeds Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehwag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால்தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது. தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஓடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாகச் செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும்.

0: சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளி சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பான்மையான படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒலி அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேர்வது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரைப் போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள் தோற்றம் பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி பண்பு இனிய சொல் சரியான கால மேலாண்மை நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரைப் போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். இந்த அழகான காலை பொழுதை இறைவனின் நினைவோடு தொடங்குவோம். இசையோடு இறை நினைவும் இறை நினைவோடு இனிய நாளும் அமையட்டும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாணி ஜெயராம் அவர்கள் பாடியது.

சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு பெரியநாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஜீனோ தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு விக்னேஸ்வர பூஜை, லக்ஷ்மி ஹோமம், கோபூஜை நடைபெறும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஜாலி ஆப்ரஹாம் பாடியது. நேரம் 6:21:37.

தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது அல்லாஹுவின் என தொடங்கும் பாடல். காயல் ஏ ஆர் ஷேக் முகமது அவர்கள் பாடியது.

சேவை செய்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு மேலை கோவிலிலிருந்து சுவாமி பூங்கேடைய சப்பரத்திலும் அம்மன் கேடைய சப்பரத்திலும் 8 திருவீதிகளில் உலாவருதல். நிகழ்ச்சியின் நிறைவாக கோகுலத்தில் ஒரு நாள் என தொடங்கும் எல்லார் ஈஸ்வரி அவர்கள் பாடியது. நேரம் 6:30.

0: தெய்வீக ராகம் நிறைவுற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 16 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மண் பரிசோதனை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: உச்சி வெயில் வரத்துக்குள்ள காலையிலேயே உரம் போட்டுட்ட, வேலையாட கரை ஏறுவோம்.
2: சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி, கம்மா கரைய ஒசத்தி கட்டி, கரும்பு கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி, சம்பா பயிர பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு.

0: பின்னே.
1: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து,
0: யாரு இது கம்மா கரையில? ஓ, நம்ம காத்தமுத்து.
1: ஏப்பா இங்க வாப்பா.
0: இதோ இரு வரம்பா.
1: என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
0: ஏம்பா, அது ஏதோ ஒசரமா நின்னுக்கிட்டு பாக்குறிய. நிலத்துல உரம் போட்டுட்டு இருக்க, தெரியல உனக்கு?
1: ஏப்பா, நான் என்ன கேட்டுட்டேன், ஏன்பா இப்படி கோவப்படுற?
0: காத்தமுத்து
1: சொல்லுப்பா.
0: என் வயலுக்கு உரம் போட்டு நான் ஓடா தேஞ்சு போயிட்டான்.
1: ஓஹோ, உரம் போட்டு உனக்கு ஒன்னும் லாபம் இல்ல.
0: ஆமா,
1: அந்த கோபத்தை என்கிட்ட காட்டுற.
0: பின்ன என்னவா?
1: உரம் எதுக்குப்பா போடுற?
0: நல்லா விளைச்சல் கிடைக்கும்னு தானே உரம் போடுறேன். ஒன்னும் கிடைக்க மாட்டுதுப்பாப்பா.
1: உரம் போடுறது மட்டும் முக்கியம் இல்லப்பா, நம்ம பயிருக்கு என்ன உரம் தேவைன்னு தெரிஞ்சு போடுறது தான் ரொம்ப முக்கியம்.
0: காத்தமுத்து, நீ என்ன சொல்ல வர?
1: ஏப்பா, நம்ம வயல்ல என்ன சத்து அதிகமா இருக்கு,
0: சரி,
1: என்ன சத்து கம்மியா இருக்கு,
0: சரி,
1: என்ன சத்து சமமா இருக்கு,
0: சரி,
1: இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடணும்பா.
0: மண்ணை தின்னு பார்த்துட்டாப்பா இந்த சத்து அந்த சத்துன்னு பார்த்து பண்ண முடியும்?
1: ஏப்பா, மண்ணை பரிசோதனை பண்ணா போதும்.
0: என்ன, மண்ணை போய் பரிசோதனையா?
1: ஆமாப்பா,
0: நம்ம உடம்புக்கு தான் போய் ஹாஸ்பிட்டல் போய் பரிசோதனை பண்ணுவோம். நீ என்ன மண்ணை பரிசோதனை பண்ணுன்ற?
1: கட்டாயம் மண்ணை பரிசோதனை பண்ணணும்.
0: உண்மையதான் சொல்றியா?
1: ஆமாப்பா, நான் ஒண்ணு விளையாடலப்பா. மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம்.
0: அப்படியா?
1: ஆமாப்பா.
0: சரி,
1: மண்ணை கொண்டு போய் பரிசோதனை பண்ணோம்னா அதுல எந்த சத்து அதிகமா இருக்கு, எந்த சத்து கம்மியா இருக்கு, எது சரியா இருக்கு, இதெல்லாம் அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே பரிந்துரை செய்வாங்க. இந்த உரத்தை போடுங்க.

0: இந்த உரத்தை குறைச்சிங்க, இது தேவையில்லை, எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, நமக்கு காசு மிச்சமாகும், நல்ல மகசூலும் கிடைக்கும்.
1: சரி, இதெல்லாம் எங்க லேபு கேட்டு போறது? இந்த மண்ணெல்லாம்
0: நீ லேபுக்கெல்லாம் போக முடியாது. நீ என்ன ரத்த டெஸ்ட் பண்ண போற?
1: அதானே
0: லேபுல போய் குடுக்கிறதுக்கு.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் வேளாண் அறிவியல் நிலையங்கள், அரசாங்கத்துல இதுக்குன்னு நிறைய இடங்கள்லாம் வச்சிருக்காங்கப்பா. பாண்டிச்சேரியில குறும்பாப்பட்டுல வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு.
1: ஆமா,
0: திண்டிவனத்துல வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு.
1: ஆமா,
0: இங்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க மண்ணை பரிசோதனை பண்ணி இந்த மண்ணுல என்னென்ன சத்து கூட இருக்கு, என்னென்ன சத்து குறைவா இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடணும். உன்ன மாதிரி வீணா உரத்தை மட்டும் போய் கொட்டிக்கிட்டே வயல இருந்தா எப்படிப்பா விளையும்? இந்த இடத்துல எல்லாம் மண் மாதிரி எடுக்க கூடாது. வரப்பு உரம், அப்புறம் மரம் நிழல் இருந்ததுன்னா அந்த இடத்துல எடுக்க கூடாது. ஏன்னா மர தழையெல்லாம் கொட்டி அந்த இடத்துல சத்து வேற மாதிரி இருக்கும்.
1: சரி, நீ சொல்றத பார்த்தா எந்த இடத்துலயும் எடுக்க கூடாது போற சொல்ற.
0: சொல்றேன்ப்பா,
1: எங்க
0: எடுக்கணுங்கறத அப்புறம் சொல்றேன்.
1: சொல்லு சொல்லு.
0: எங்க எடுக்க கூடாதுங்கறத முதல்ல தெரிஞ்சுக்க.
1: சரி.
0: அப்புறம் இலை சருகுகள் கிடக்கக்கூடிய இடம், அதாவது சில இடத்துல மக்குன இலைகள் எல்லாம் நிறைய பறந்து கிடக்கும், அங்க எடுக்க கூடாது.
1: சரி.
0: அப்புறம் தண்ணி வர போக்கு இருக்கு இல்லையா, அங்க வாய்க்கால இருந்து வயலுக்கு தண்ணியை திறந்து விடுவோம் இல்லையா, அந்த இடத்துல எடுக்க கூடாது. அப்புறம் 40 நாளுக்கு உள்ளார ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ தெளிச்சிருந்தோம்னா அந்த வயல எடுக்க கூடாது.
1: அப்படியாப்பா?
0: ஆமாப்பா.
1: ஏம்பா, வேற எங்க தான் எடுக்கிறது?
0: நடு பகுதியில், அதாவது வயலுடைய 4 பகுதியில.
1: சரி.
0: மேல் சத்தையெல்லாம் நல்லா நம்ம மண்ணுவட்டியால அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுறணும்.
1: சரி.
0: அப்ப அந்த மேல் மண்ணில இருந்து வி வடிவத்துல நம்ம மண்வட்டியால வெட்டி அந்த மண்ணை வந்து ஒரு பையில போட்டு கலெக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி 4 இடத்துலயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா.
1: ஆமா.
0: இந்த மண்ணை எல்லாம் ஒன்னா சேர்க்கணும்.
1: சரி.
0: இது மாதிரி நம்ம இன்னும் பல இடங்கள்ல வயல்ல நம்ம எடுக்கலாம். மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 10-15 இடத்துல இந்த மண்ணை எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா கலக்கி இதுல இருந்து 1/2 கிலோ மண்ணை நம்ம எடுத்துக்கணும். அத ஒரு துணியில போட்டு நல்லா கட்டி அத பரிசோதனைக்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள்லாம் இருக்குல்ல, அங்க போய் கொடுத்தோம்னா அவங்க மண்ணை பரிசோதனை பண்ணி அந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுப்பாங்க.
1: நீ சொல்றது தும்மோண்டு மண்ணு சொன்ன, நான் கூட ஒரு சாக மூட்டை மண்ணு எடுக்கணும் பார்த்தா.
0: நீ முதல்ல எடுக்கும் போது ஒரு சாக்கு மூட்டை மண்ணு தான் இருக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அதுல இருந்து தான் 1/2 கிலோ எடுக்கணும். அதாவது என்னன்னா எல்லா பகுதி மண்ணும் கலந்த மாதிரி இருக்கணும்.
1: ஓ, அப்படியா?
0: இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த மண்ணை பரிசோதனை பண்ணோம்னா அவங்க எந்தெந்த சத்து அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு, எல்லாத்தையும் நமக்கு கொடுப்பாங்க.
1: ஓஹோ.
0: கருத்தமுத்து
1: சொல்லு. கருத்தமுத்து,
0: இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மண்ணு ஈரமா இருந்துச்சுன்னா நல்ல நிழலான இடத்துல சுத்தமான துணிய விரிச்சு போட்டு அதுல மண்ண பரப்பி நல்லா ஆற வச்சு ஈரமே இல்லாம அந்த 1/2 கிலோ மண்ணை நம்ம எடுத்துட்டு போய் அந்த டெஸ்ட் பண்ற லேப்ல கொடுக்கணும்.
1: சூரிய ஒளியில காய வச்சா மண்ணு சீக்கிரமா உலர்ந்துருக்கும், இதை நிழல்ல காய வைக்கணும்ன்ற.
0: ஏப்பா, சூரிய ஒளியில காய வச்சுனா மண்ணு இறுகிக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கூட வெளிச்சத்துல வெளியேறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு.
1: ஆமால?
0: ஆமாப்பா. அதனாலதான் நிழலோட்டமா காய வைக்கணும்.
1: சரி சரி சரி.
0: நீ பாட்டுல அவசரப்பட்டு அடுப்பு அடுப்புல வச்சு வேக வச்சிட போற.
1: ஐயோ, அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்.
0: செஞ்சிடாதப்பா.
1: சரி சரி.
0: இப்ப இந்த எடுத்த 1/2 கிலோ மண் இருக்கு இல்லையா, அத சுத்தமான துணிப்பையில போட்டு கட்டி,
1: சரி,
0: அதுல நம்ம விவசாயியோடைய பேரு, நம்மளுடைய சர்வே எண்ணு, முன்னாடி சாகுபடி செஞ்ச பயிருடைய பேரு, அடுத்து நம்ம என்ன சாகுபடி செய்ய போறோம் அந்த பயிருடைய பேரு, இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி இத அந்த பை கூட இணைச்சு இந்த லேப்ல கொண்டு போய் கொடுக்கணும்ப்பா.
1: சரி.
0: அங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி,
1: சரி,
0: அவங்க ஒரு அட்டை கொடுப்பாங்க.
1: அது என்ன அட்டை?
0: அந்த அட்டையை வச்சு நம்ம வயல்ல என்னென்ன சத்து தேவை, எவ்வளவு உரம் போடணும், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி நம்ம செய்யலாம். இந்த மண் பரிசோதனை செய்யறதுக்கு ஆய்வு கட்டணம் ரொம்ப கம்மி தான்ப்பா. பரிசோதனை கட்டணம் கட்டி நம்ம ரசீதை பெற்றுட்டு வந்துட்டோம்னா ரிசல்ட் வரும்போது அவங்க நம்மள கூப்பிடுவாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம்.
1: காத்தமுத்த, நீ சொன்னதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சாப்பாடு செஞ்சா எப்படி உப்பு காரம் இதெல்லாம் ஒரு லெவலா போட்டு சாதம் எப்படி ருசியா இருக்குதோ அது போலதான் நீ சொல்லுகிற ஒவ்வொன்றும்.
0: ஆமாப்பா, நமக்கு எப்படி சத்துள்ள உணவுலாம் நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா இருக்கிறோம்,
1: ஆமா,
0: அது மாதிரி தான்ப்பா நம்ம வளர்க்கக்கூடிய பயிர்களும்.
1: கரெக்ட் தான்.
0: அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சத்துக்களை கொடுக்கணும். சரி, நீ இருக்கிற உரத்தெல்லாம் கூட கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு,
1: சரி,
0: மண் பரிசோதனை செய்யறது

0: என்ன வழி அதை பாரு.
1: கண்டிப்பா, இதோ இதோ கிளம்புறேன் நானு. காத்தமுத்த, நீ எனக்கு நண்பனா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்.
0: ஏன்பா வந்தப்ப என்ன திட்டுன, இப்ப கிளம்புற நேரத்துல என்ன புகழ்ந்து பேசுற?
1: காத்தமுத்த
0: சொல்லுப்பா.
1: பின்ன என்னவா, நல்ல விஷயங்களும் நிறைய சொல்லியிருக்கிற, இதுக்கப்புறம் நான் நல்லா இருப்பேன்பா.
0: ஏன்பா என்னுடைய மனசாட்சி எப்போதும் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அது நிச்சயம் நடக்கும்பா.
1: கண்டிப்பா நடக்கட்டும். காத்தமுத்த
0: சொல்லுப்பா.
1: கொஞ்சம் இருப்பா.
0: ஏன் இருக்க சொல்றாப்ல?
1: இந்தப்பா ஒரு சொம்பு கூழ் குடிச்சிட்ட, நல்லா தெம்பா நடந்து போ வீட்டுக்கு.
0: ஓஹோ, ஏதுப்பா கேப்பங்கூழ?
1: நீ வருவனு எனக்கு தெரியும், உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தான்.
0: ஓஹோ, இதுதான்ப்பா நட்புங்கிறது.

நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு ஏற்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய எஸ்சிஓ எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த எஸ்சிஓ மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக எஸ்சிஓ தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது.

0: ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதாரத்தை கொண்டு கைரேகைகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயியின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உர மூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்தராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை

0: ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைத்தீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2வது போட்டி வரும் 15ஆம் தேதியும் 3வது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சாலையோர மரங்களை காப்போம்.
2: வழங்குபவர்
3: KR சிவலிங்கம் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாலைகளின் இருபுறங்களிலும் அடர்ந்து வளரும் மரங்கள் பல நடப்பட்டு உள்ளன. இந்த மரங்கள் அவ்வழியே செல்லும் நமக்கு நிழல் தருகின்றன. மரத்தின் நிழல் சாலையின் தரத்தையும் தன்மையையும் பாதுகாக்கிறது. வரிசையாக வளர்ந்திருக்கும் இம்மரங்களில் குரங்கு, அணில், மரப்பள்ளி, பூச்சிகள் போன்ற எண்ணிலடங்கா விலங்குகளும் பறவைகளும் கீழே இறங்காமல் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு தாவியே வெகு தூரம் செல்ல உதவியாக உள்ளன. இம்மரங்களில் வேர்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. பல மைல்கள் செல்லும் சாலைகளின் தழைத்தோங்கி வளர்ந்திருக்கும் இம்மரங்களின் எண்ணிக்கை ஒரு பெரிய காட்டுக்கு இணையானது என்பது மிகையில்லை. வாகனங்களின் நச்சு புகையை தான் கிரகித்து பிராணவாயுவை உற்பத்தி செய்வதும் இதன் சீரிய பண்புகளுள் ஒன்றாகும். இப்படி பல பணிகளை சாலையோரங்களில் ஓசையின்றி நின்ற வண்ணம் பல ஆண்டுகளை கடந்து செய்து வரும் இம்மரங்கள் சாலைகளை விரிவுபடுத்தப்படும் போது அவ்வளவு மரங்களும் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. இதை ஒரு காட்டை அழிக்கும் செயலுக்கு ஒப்பிடலாம். இப்படி அழிக்கப்படும் மரங்கள் யாவும் பல மனித தலைமுறைகளை கண்டது. அவைகளை நட்டு பாதுகாத்து வளர்த்தவர்கள் அநேகமாக யாருமே இன்று நம்முடன் இருக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த செயலை தட்டி கேட்க யாருமின்றி அனாதையாய் அழிகின்றன சாலையோர மரங்கள். நெடுஞ்சாலைகளில் நம் கண்முன்னே பல பருத்த மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்டிருப்பதை பார்க்கும்போது யானைகளையெல்லாம் குடும்பம் குடும்பமாக வெட்டி சாய்த்திருப்பது போல் மனதிற்குள் ஒரு நெருடல் வருவது இயல்பே. இதுபோன்ற மரங்களை உருவாக்க இனி எத்தனை தலைமுறை காலம் பிடிக்குமோ தெரியவில்லை. மாறிவரும் மனிதனின் வாழ்க்கை முறையால் இயற்கை வளங்கள் பல அழிந்துவிட்டன. இன்னும் எத்தனையோ வளங்கள் நாளுக்கு நாள் அழிந்து வருகின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இக்காலகட்டத்தில் நம்மில் பலர் இவற்றை தடுக்க என்ன வழி என்று சிந்திக்கின்றோம். இன்னும் பலர் நம்மால் எந்த வகையில் இயற்கைக்கு அழிவு நேராமல் செயல்பட முடியும் என்றும் ஆராய்கிறோம். அவ்வாறு சிந்திக்கும் இயற்கை விரும்பிகளுக்கு ஒரு ஆலோசனை. இன்று எங்கு பார்த்தாலும் விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு வீட்டு மனைகள் உருவாக்கப்படுகின்றன. அப்படி உருவாக்கப்படும் மனைகள் விற்கத் தொடங்கிய சில மாதங்களிலேயே விற்றும் தீர்ந்துவிடுகின்றன. அப்படி வாங்கப்படும் இடங்களில் உயிர் மரங்கள் இருப்பின் அம்மரங்களை வெட்டாது இடம் விட்டு

0: வீட்டை கட்டினால் மரமும் பிழைக்கும். அதன் மூலம் நம் வீட்டிற்கு நிழல், குளிர்ந்த காற்று, சுகாதாரச் சூழல் மற்றும் மலர், காய், கனி போன்ற பிற பயன்களும் நமக்கு கிடைக்கும். மரங்களின் ஆயுள் காலத்தை நீட்டித்தால் அவை நமது ஆயுள் காலத்தை சுகாதாரமான முறையில் நீட்டிக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பல நேரங்களில் நம்மால் தடுக்க முடியாத சில பொது செயல்பாடுகளுக்கு தீர்வாக தனி மனிதனாக நாம் சம்பந்தப்பட்ட செயல்களில் பொறுப்புடன் செயல்பட்டால் நன்மைகள் கோடி நம்மை தேடி வரும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: சாலையோர மரங்களை காப்போம்.
1: வழங்கியவர்
2: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
3: நேயர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் குறித்து நெறிப்படுத்துபவர் மலர்விழி. உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம்.
4: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
5: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். உழைப்பில் ஈடுபடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை என்று உணர்ந்து உழைத்து கொண்டிருப்பவனே உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதன். எமர்சன் அவர்களின் சிந்தனை வரிகளோடு இந்த நாளை இனிதே துவங்கலாம் நேர்களே.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி கேட்கலாம்.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது

0: தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: உலகிலே வாழ்கின்ற மக்கள் பலவிதமான கருத்துக்களை உடையவர்கள். ஒருவர் கருத்துடன் மற்றவர் கருத்து ஒத்துப்போவதே இல்லை. ஒருவருக்கு இனிப்பிலே விருப்பு, ஒருவருக்கோ இலக்கியத்தில் விருப்பு. ஒருவர் இசையை விரும்புகிறார், ஒருவர் ஆடலை, ஒருவர் பாடலை, ஒருவர் விளையாட்டை விரும்புகின்றனர். ஒருவருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு,

ஒருவர் இராமாயணத்திலே காதல் கொள்வார், ஒருவர் இன்ப இலக்கியங்களிலே போகம் கொள்வார், ஒவ்வொருவர் ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வர். இப்படி கற்பது, வழிபடுவது, உண்பது முதலிய அனைத்திலும் கருத்து வேற்றுமைகள் உண்டு. ஆனாலும் ஒன்றில் மட்டும் யாருக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. அந்த ஒன்றிலே ஒற்றுமைப்படுகிறார்கள். அது எது? நெடுநாள் வாழ வேண்டும், நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்ற கருத்திலே யாருக்கும் மாறுபாடு இல்லை. பறவைகள், விலங்குகள் கூட நெடுநாள் வாழ வேண்டும் என்றுதான் கருதுகின்றன என்று சொல்லும் வாரியார் சுவாமிகள் அது எது என்பதையும் நமக்கு சொல்கிறார். நமது பிராணவாயுதான் நமது வாழ்வு. அந்த பிராணவாயுவை அதிகம் செலவழிக்கின்றவன் விரைவில் மாழ்வான். பிராணவாயுவை சுருக்கமாக செலவழித்து காப்பாற்றுபவன் நீண்ட நாட்கள் வாழ்வான். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமே என்கிறார் திருமூலர். ஆகவே நமது வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நமது மூச்சுக்காற்றே மூலதனம். ஆன முதலின் அதிகம் செலவழிப்போன் மானம் அழிந்து மதிகெழுவான் என்கிறார். அளவுக்கு மீறிய பேச்சு, மிதமிஞ்சிய போகம், அதிக நித்திரை, ஆடுதல், ஓடுதல் இவைகளால் நமது பிராணவாயு அதிகம் செலவழிகின்றது. தமிழ் மொழியில் மூச்சுக்காற்று காப்பாற்றப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்கின்றார், அம்மா என்று சொல்லுங்கள், அதனால் பிராணவாயு அடங்குகின்றது. வாயை திறந்தால் ஆ வருகின்றது, வாயை மூடினால் இம் வருகின்றது, மீண்டும் வாயை திறந்தால் மா வருகின்றது, வாயை திறந்து மூடி திறந்தால் அம்மா என்று இயல்பாக வருகின்றது. இந்த அழகு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. மதர் என்று சொல்லும் போது பிராணவாயு அதிகம் போகின்றது, கவனியுங்கள் என்கின்றார் வாரியார். செம்மை என்ற அடைமொழி வேற எந்த மொழிக்குமே கிடையாது. ராமர் அம்மா அம்மா என்று இனிமையாக அழைப்பாராம். என் மகன் கானகம் போவதனால் இனி அம்மா என்று உவந்து அழைக்கும் இன்சொல் கேட்கும் பெருவாய்ப்பு இல்லையே என்று ஏங்கி தசரத மன்னன் மாண்டான் என்கிறார் குலசேகர ஆழ்வார். அம்மா என்று உகந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே என்று தொடர்கின்றது அந்த பாடல். எம்மானை என் மகனை இழந்திட்ட இழிதகையோன் இருக்கின்றேனே என்கிறார். ராமர் இருந்தது அயோத்தி, அங்கே ஏது தமிழ்? தமிழில் அம்மா என்று எவ்வாறு அழைத்திருப்பார் என்று நாம் ஐயப்படலாம். ஒரு காலம் தமிழ் வடக்கே இமயம் தொடங்கி தெற்கே குமரி வரை பரவி இருந்தது. இதனை பழைய இலக்கியங்கள் மூலம் அறியலாம். இதனால் அயோத்தியில் தமிழ் கல்லூரியும் இருந்தது. ராமர் முதலில் தமிழும் பின்னர் வடமொழியும் பயின்றார் என்கிறார் வாரியார். தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி அமிழ்தாகும். தமிழை உயர்தனி செம்மொழி என்பார் அறிஞர். தமிழ் உயர்ந்த மொழி, செம்மையான மொழி. தமிழுக்கு இனிமை என்னும் பொருளும் உண்டு. தம்மிடத்திலே இழை உடையது தமிழ். இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் மிளர்கின்றது தமிழ். இந்தியாவில் அச்சிடப்பட்ட முதல் தமிழ் நூல் தம்பிரான் வணக்கம். 1578 போர்ச்சுகீசிய மொழியில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ சமய நூல் இது. எது எப்படி இருந்தாலும் முதன் முதலில் இந்தியாவிலேயே அச்சு கண்டது தமிழ். தமிழ் இயற்றமிழாய் எண்ணத்தை வளர்க்கும், இசைத்தமிழாய் உள்ளத்தை உருக்கி ஒரு முடிவுக்கு வரச் செய்யும், நாடகத் தமிழாய் நடந்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தும். உலகின் முதன் மொழி தமிழே என்கின்றனர் ஆய்வாளர்கள். தமிழை ஏன் அமிழ்து என்கிறோம்? புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், சிறப்பு ஜகரமுடைய தமிழை உச்சரிக்கும் போது நாவின் நுனி கொண்டு மேலன்னத்தை தொடுகின்றோம், அதாவது வருடுகிறது. அப்பொழுது மேலன்னத்தின் மேலாகவும் கண்ணுக்கு பின்பாகவும் இருக்கின்ற மூளையின் சில பகுதிகள், மூளைக்கு நடுவே உள்ள பிட்டுட்டரி சுரப்பிகள் அமுதாக இருக்கின்ற சுரப்பிகளை உற்பத்தி செய்கின்றது. இது உடலை அழியாமல் காக்கின்றது. உலகில் எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு எழுத்து தமிழ் மொழியில் மட்டுமே இருந்து தமிழை சிறப்பித்து வருவதனால்தான் இதனை சிறப்பு ஜகரம் என்கிறோம், தமிழை அமிழ்து என்கிறோம். அது மட்டுமல்லாமல் லா லா ஜா என்ற எழுத்துகள் தமிழில் உண்டு. பிற மொழிகளில் இவை மூன்றுக்கும் சேர்த்து எல் என்ற ஒரு எழுத்துதான் உண்டு. இம்மூன்று எழுத்துகளையும் சேர்த்து தமிழில் தொழிலாளி என்ற ஒரே சொல்லில் உச்சரிக்க முடியும். இதனால்தான் தமிழன் தான் கண்டுபிடித்த கருவிகளை கூட யாரும் சொந்தம் கொண்டாடக் கூடாது என்று உணர்ந்து தான் கண்டுபிடித்த இசைக்கருவிகளுக்கு கூட இந்த சிறப்பு ரகரத்தை வைத்து பெயர்களை பதிவு செய்தான். தோல் கருவிக்கு முழவு எனவும், துளைக்கருவிக்கு குழல் எனவும், நரம்பு கருவிக்கு யாழ் எனவும் பெயரிட்டுள்ளனர் தமிழர். தமிழில் எண்ணற்ற இலக்கிய இலக்கண நூல்கள் உள்ளன. அருணகிரி

0: நாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ் பேச்சு பயிற்சிக்கும் மூச்சு பயிற்சிக்கும் உதவுகின்றது என்பது ஆய்வாளர்கள் கண்ட உண்மை. ஆம், முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்குறு வித்துக்குறுபரன் எனவோதும் முக்கட்பர மர்க்குச்சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்மூ வர்க்கத்தமரவும் அடிப்பேன பத்து தலை தத்தக்கனைதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகவுள் பட்சத்தொழு ரட்சித்துறல்வது ஒரு நாளே என்று தொடரும் இந்த பாடல் பேச்சு பயிற்சிக்கும் மூச்சு பயிற்சிக்கும் உதவுகின்றது என்பர். ஆம், உண்மைதான். படிக்க படிக்க பயனே தந்து சுவை கொடுக்கும் அமித தமிழின் இலக்கிய சுவையை இனி சுவைக்கலாம் வாரேன். ஒரு பெண்ணின் கண்ணீரை சொல்லும் கவிதை. ஓர் ஆடவன் ஒரு அழகான இளம் கண்ணியரை தனியே சந்திக்கின்றான். அவளுடைய அழகை பலவாறு புகழ்ந்து விட்டு அவளோடு சல்லாபிக்கின்றான். அவர்களுடைய சொல்லாடலுக்கு பின் ஒரு கட்டத்தில் அந்த பெண், காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் ஈன்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்று கவி பாடுகின்றார். இதில் நமக்கு என்ன தெரிகின்றது? காலாயுதமாம், கையாயுதமாம், மாலாயுதமாம், என்ன இது என்ற ஒரு திகைப்பு தான் உண்டாகிறது. விடுகதை போலத்தான் இருக்கின்றது. சாதாரண மக்கள் எவ்வளவு முயன்றாலும் கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம்தான். படித்தவர்கள் கூட மிகவும் பாடுபட்டுத்தான் பொருள் தேட வேண்டும். பொருளை சொல்லிவிட்டால் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்குமே சுலபம்தான். இனி பொருளை பார்ப்போம். இதில் என்ன சொல்லப்படுகிறதென்றால், அழுதால் என்ற ஒரே சொல்லில் உள்ள பொருள்தான் அவ்வளவு நீளமாக அலங்கரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது, காலாயுதம், தனது காலையே ஆயுதமாக உபயோகப்படுத்தி காலால் யுத்தம் செய்கின்ற கோழியை, கொடியோன் தன் கொடியின் சின்னமாக வைத்திருக்கின்ற முருகனுடைய கையாயுதமாகிய வேல் போன்ற கண்களின் வழியாக மாலாயுதம் என்ற திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றாகிய சங்கிலிருந்து பிறக்கும் மாமணியை, அதாவது வேல் போன்ற அவள் விழிகளிலே இருந்து முத்து முத்தாக கண்ணீரை உகுத்தாள் என்பதுதான் இதன் பொருள். அப்பாடா, அழுதால் என்று சொல்லுவதற்கா இவ்வளவு பாடு என்றுதான் சாதாரணமாக தோன்றுகிறது. இப்படி மறைத்து நீட்டிச் சொல்லுவதில் உலக வாழ்வுக்கு என்ன நன்மை என்ற கேள்வி ஒருபுறம் இருந்தாலும், இதில் ஒரு கலை இருப்பது உண்மைதான். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் என்பார் வள்ளுவர். இது சொல்லோவியம் தந்த தமிழ் அமுது. அடுத்ததாக திருக்குறள் அமுது. ஒரு முறை நண்பர் ஒருவர் வியாபாரியை சந்திக்கின்றார். பேசிக் கொண்டு இருந்தபோது திருக்குறளை படிக்க சொன்னார். உடனே அந்த வியாபாரி, நான் எதற்கு படிக்க வேண்டும், என்ன எதற்கு படிக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு மாதம் கழித்து மீண்டும் வந்த அந்த வியாபாரி நண்பரிடம் கேட்டார். ஆமா, அன்றைக்கு என்னமோ ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, என்ன பேரு, என்ன விலை, அது எங்கே கிடைக்கும் என்று கேட்டார். உடனே நண்பர், நீதான் வியாபாரியாச்சே, உனக்கு வேண்டியதில்லையே, ஏன் என்னிடம் வந்து கேட்கின்றாய்?
1: உங்களுக்கு செய்தி தெரியாதா, நான் கடையை மூடிட்டேன் என்றார் வியாபாரி.
0: ஏன் கடையை மூடிவிட்டீர்கள்? எங்கள் அக்கா மகன் ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு 20,000 மூலதனம் வைத்து கடை வைத்து கொடுத்தேன். 14,000 ரூபாயை மோசம் பண்ணிட்டான். 6,000 ரூபாய் தான் மீதம் இருந்தது. சரி, இன்னொரு ஆளை நம்பிக்கைக்கு உரியவனாக தேர்ந்தெடுத்து தேடி பிடித்து அவனை கொண்டு வந்தேன், கடையில் வைத்தேன். அவனைப் போல இவனும் மாறி ஏமாற்றி விடுவானோ, 6,000 ரூபாயும் ஏமாற்றி விடுவானோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. நல்ல பையன்தான், இருந்தாலும் நான் அடிக்கடி கொஞ்சம் கவனித்தேன். நான் சந்தேகப்படுகின்றேன் என்பதை கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடித்ததும் இவன் என்ன செய்தான் தெரியுமா? பணம் வராத ஆசாமிகளாக பார்த்து கடன் கொடுத்து கணக்கில் பற்று வைத்து அவன் அந்த 6,000 ரூபாய் பணத்தையும் ஒழித்து விட்டு போய்விட்டான். நான் என்ன செய்வேன், கடையை மூடிவிட்டேன் என்றார். உடனே நண்பர், நீங்கள் முன்னமேயே திருக்குறளை படித்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது என்றார். அந்த முதல் ஆள், கதையா என்று கேட்டார். முதல் ஆள் கதை, இரண்டாம் ஆள் கதை, உங்கள் கதை எல்லாமே இருக்கிறது திருக்குறளில். என்ன, 5-6 அதிகாரங்களிலா என்று கேட்டார் வியாபாரி. இல்லை இல்லை, ஒரே ஒரு குறளில் இருக்கிறது. வியந்து போனார் வியாபாரி. அப்படியா, அது எந்த குறள் தெரியுமா? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் அயுறவும் தீரா இடும்பை தரும் என்றார் நண்பர். தேரான் தெளிவு, நம்பிக்கை வைக்காதவன் மீது நம்பிக்கை வைத்தலும், தெளிந்தான் கண் ஐயுறவு, அப்படி நம்பிக்கை வைத்தவன் மீது சந்தேகப்படுதலும் தீரா இடுமை தரும். இந்த குறள் கருத்தும் வியாபாரியினுடைய வாழ்வியலும் ஒத்துப்போனதே நம்மால் உணர முடிகின்றது. அப்பொழுதுதான் உண்மை புரிந்தது. நம்பிக்கை வைக்க தகாதவர் மீது நம்பிக்கை வைப்பதும் தவறு, நம்பிக்கை வைத்தவன் மேல் சந்தேகப்படுவதும் தவறு என்பதை உணர்ந்த அவர் தமிழ் அமுதாகும் திருக்குறளை படிக்கத் தொடங்கினார். அடுத்ததாக புரட்சிக்கவி கவிதை காட்டும் தமிழ் அமுது.
1: இது

0: காதல் அமுது. புதுவை கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களில் சொற்கள் ஒன்றோடொன்று காதல் மனம் புரிந்து ஒன்றாக கலந்து வாழும் காட்சி அழகியல் உணர்வை தரும் அமுதாகும். அந்த கவிதை இதோ. பாழாய்ப்போன என் மனம் ஒரு நாய்க்குட்டி, அதை பறித்து கொண்டாய் அடியே என் சின்னக்குட்டி. உன் மேனி ஒரு பூந்தொட்டி, உதடு தித்திக்கும் வெள்ளக்கட்டி. ஏழைக்கு வடித்து வைத்த சோறு, பணம் இருப்பவர்க்கு சாத்து குடிச்சாறு. பெருக்கெடுத்த தேனாறு, பெண்ணே உன் எண்ணம் கூறு. கணக்கான ஆசை காட்டும் முத்து நிலா, நீ கடுகடுப்பு காட்டுவது என் மட்டிலா. வேரில் பழுத்த பலா வேண்டும் போது தடங்களா, வீணாகி போகலாமா நேரமே. என்னை விலக்கிவிட்டால் பழி உன்னை சேருமே. பொறுத்தேன் ஒரு வாரமே, பொறுக்க மாட்டார் யாருமே. இவ்வாறு அடிகள் தோறும் படிக்கின்ற போது இன்பம் தரும் காதல் படிப்பவரின் நெஞ்சம் பரவசம் ஆகிவிடும். தமிழ் அமுது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: ஆமோது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி புங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்ட் டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்ட் டி வீவர் மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின் போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது

0: குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக ஜிஎஸ்டி வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு ஜிஎஸ்டி வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான ஜிஎஸ்டி வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலை கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
1: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக

0: இசிஓ தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் 2026 சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருபொருள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயதிற்கு உள்ளாக குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய செயல்பாடுகளின் முக்கியத்துவத்தை அறிவுறுத்தும் பொருட்டு அதுதான் இந்த வருஷம் கருப்பொருளாக அறிவித்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை வளர்ந்து 6 வயதிற்குள்ளாக அதனுடைய மூளை செயல்திறனை எந்த அளவுக்கு நம்மளால் ஊக்குவிக்க முடியுமோ அந்த அளவிற்கு ஊக்குவிக்க வேண்டும். இப்போ அந்த குழந்தைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு செயல்திறன் மிக்கவர்களாக உடலிலும் சரி மனதிலும் சரி மூளையை யோசிக்கக்கூடிய திறன்களிலும் ஒரு தன்னிகரற்ற ஒரு தன்மையை அவங்க உருவாக்கணும் அப்படின்னா அவர்களை கவனிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக கருத்தில் கொண்டு தான் கருப்பொருளை அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மூளையை செயல்திறனை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு வகையான யோசனைகள் கூறப்பட்டாலும் முதல் இடம் பிடிப்பது வந்து டயட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரிஷன் தான். அதாவது முறையான சத்துக்கள் உள்ளடக்கிய உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டால் மட்டுமே மூளை வந்து அதனுடைய செயல்திறனை மிகப்பெரிய அளவில் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு 100% உண்மையான ஒரு பொருள். அந்த குழந்தை பிறந்த பின்னாடியே இந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல சத்தான உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு கொடுக்க தாய்ப்பாலை முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, எந்த ஒரு செயற்கை இதுவுமே கொடுக்காம அவர்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பது அவர்களுடைய மூளையினுடைய செயல்திறனை மிக அதிக அளவில் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. அதே போன்று அவர்களுக்கு இணை உணவு அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஒரு சத்தான உணவுகளாக ஆரம்பித்தால் மட்டுமே குழந்தையை வந்து மூளையின் செயல் திறனை ஊக்குவிப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் வந்து மிகவும் பயனளிப்பதாக இருக்கும். இந்த உணவு முறைகள் ப்ராப்பர் நியூட்ரிஷன் சொல்லியிருக்காங்களே, இந்த முறைகளில் குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விலை மதிப்பில்லாத உள்ள பழங்களையோ இல்லை விலை மதிப்பு அதிகம் உள்ள எதையாவது உணவுப் பொருளை சாப்பிட்டால் மட்டும்தான் நாம் வந்து நிறைய வியாதிகள் இருந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாய வலையிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் விடுபடணும். நம்மை ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வகை உணவுப் பொருள்களுமே நம்மளுடைய மனதையும் நம்முடைய உடலையும் பாதுகாப்பதில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒன்று தான். சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லா வகை மீன்கள்லேயும் கிடைக்கக்கூடியது. அந்த மீன் வகைகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா பழக்கப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை, அதுவும் விலை குறைவான ஒரு பொருள். பொதுவாக ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய வேல்யூ ஆடட், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவது தான் வந்து எப்போவுமே மிக சிறந்த ஒரு பொருள். நம்ம சொல்கிறோம் நெல்லிக்காய் உடலுக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னா நோயாளிகள் என்ன பண்ணுறாங்க, நெல்லிக்காய் நல்ல ஊறுகாய் பதத்தில் பார்த்து அதை வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஆரோக்கிய ஆரோக்கியமான உணவுக்கு ஒரு உணவை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக

0: முக்கியமான ஒரு பொருள். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது மீனை வறுத்து கொடுப்பதை தவிர்த்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு குழம்பாகவோ இல்லை வந்து வேக வைத்து காரம் புளி உப்பு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு அவங்களுக்கு அதை கொடுத்து பழக்கலாம். முட்டையை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா மசித்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன கீரை வகைகள், குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த கீரைன்னு பார்த்திங்கன்னா அரைக்கீரை. அரைக்கீரை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய தசைகளையும் எலும்புகளையும் வலுவாக்கக்கூடிய ஒரு கீரை. அரைக்கீரை நல்லா வேக வச்சு அதை வந்து நல்லா குழந்தை சாதத்துடன் கலந்து குழந்தைங்களுக்கு பெரியாடிகளாக கீரை வகைகளை கொடுக்கலாம். அதே போன்று கிடைக்கக்கூடிய நட்ஸ் அண்ட் சீட்ஸ், நம்ம சொல்லக்கூடிய பாதாமாக இருக்கலாம், பிஸ்தாவாக இருக்கலாம், முந்திரி பருப்பாக இருக்கலாம், பூசணி விதைகளாக இருக்கலாம், வெள்ளரி விதைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதை எப்படி சாப்பிடணும் அருகில் உள்ள சித்த மருத்துவரை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஊற வைத்து சாப்பிடுவது வந்து மிகச்சிறந்தது. இதை மாதிரி இல்லை வறுத்து பொடி செய்து அதை வந்து நம்ம ஏதாவது கஞ்சியிலேயோ அதை மாதிரி சேர்த்து கொடுக்குறது, இதை நீங்கள் முறையாக சித்த மருத்துவருடன் கேட்டு தெரிந்துக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தலாம். முக்கியமாக ரொம்ப எளிதில் கிடைக்கக்கூடியது வாழைப்பழம், செயல் திறனை ஊக்குவிப்பதில் முக்கியமான ஒரு பொருள். இன்னும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் 2026 சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருபொருள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர் விழியவர்கள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்
3: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: பசி வயிற்ற கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது? அங்கேயும் இங்கேயும் பாக்குறேன், ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு உடஞ்ச ஓடு கிடக்கு, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது, இருட்டில் அது இவன் கண்ணுக்கு சரியாக தெரியல, தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்னைக்கு நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டுமா, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். முன்னாடியெலாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போது இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டான், ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார்கள்லையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை தன் கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல் நினச்சி தன்னுடைய சேவகர்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ராஜான்னு இருந்தா அவர் இன்னொரு ராஜா கிட்ட சண்டை போடுறதுக்கான சந்தர்ப்பம் வரத்தான் செய்யும். தன்னுடைய நாட்டுக்கு தொந்தரவு ஏற்படும் பொழுது தற்காப்புக்காக, தேசத்தை காப்பாற்றுறதுக்காக சண்டை போட வேண்டி வரும். அடுத்த நாட்டில் அதர்மம் அதிகமாக இருந்தால் அங்கே தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சண்டைக்கு போகிறவங்களும் உண்டு. அந்த காலத்தில் தன்னுடைய நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துறதுக்காக, அதாவது ராஜ்ய விஸ்தரிப்புக்காகவே சண்டைக்கு போகிறவங்களும் உண்டு. அப்படி அதுக்காக யுத்தம் ஆரம்பிக்கணும்னா கூட நேரடியாக போரில் இறங்கறதில்ல, படிப்படியாக 4 வழியை தாண்டணும். 4வது வழி தான் போர். முதல் 3 வழியை கடைபிடிச்சி பார்க்கணும், அது 3 சரியாக வரலன்னா தான் 4வது வழியை கடைபிடிக்கணுமா. அர்த்த சாஸ்திரமும் தர்ம சாஸ்திரமும் இதை வந்து உபாய சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுது, அதாவது 4 வழிகள். சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த 4 வழி. சாமம், தானம், பேதம், தண்டம். ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட படையெடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டா முதல்ல கடைபிடிக்க வேண்டிய வழி சாமம். முதல்ல அந்த ராஜா கிட்ட அன்போடு பழகி அவனை அடங்கி வர செய்ய முடியுமான்னு பார்க்கணும். வேண்டியவர்களை கொண்டு அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல செய்யணும். மனசில் அமைதியோடு அதுக்கான முயற்சியில் ஈடுபடணும், அதுதான் சாமம். 2வது வழி என்னென்னா தானம், அதாவது நாம தான் ராஜா, இன்னொரு ராஜா கிட்ட போர் செய்ய போகிறோம்னு வச்சுங்களேன், நமக்கு பிரியமான பொருளை அவனுக்கு கொடுத்து என்னுடைய ராஜ்யத்தோடு சேர்ந்து விடுறியா அப்படின்னு கேட்கணுமா. அவன் படையெடுத்துக்கிட்டு வந்தால் இப்படி எதையாவது கொடுத்து அவனை திரும்பி போக வைக்கிறது, ராஜ்யத்தில் ஒரு சின்ன பகுதியை சண்டை இல்லாமல் கொடுத்து விடுறது, அல்லது தனதானியங்களை கொடுக்கறது, இல்லைன்னா ராஜகுமாரியையே எதிராளி ராஜாவுக்கோ ராஜகுமாரனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கூட சண்டை இல்லாமல் சுமூக உறவை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் வந்து தானோபாயம். சாமங்கிறது அன்பினால்

0: மனசை மாத்துறது. தானம்ங்கிறது பொருள் கொடுத்து மனசை மாத்துறது. அதனால அதை விட இது கொஞ்சம் மட்டம்தான். மூணாவதா வர்ற பேதம் இருக்க, இது அதை விட இன்னும் கொஞ்சம் மட்டம். பேதத்தை ஒரு உபாயமா கையாள்றது பேதோபாயம். இந்த உபாயத்தை வாழ்க்கை விஷயங்களில் பின்பற்றப்படாது. பேதமும் தண்டமும் ராஜாங்கத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற உபாயங்கள். டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பிரித்தாளுவது, அதுதான் பேதோபாயம். எதிரி முகாமில் பிளவை ஏற்படுத்தி அதனால் அவனுக்கு ஆதரவு குறையிற மாதிரி செய்கிறது. அவனுடைய பலத்தை குறைச்சி இப்போ எனக்கு அடங்குறியா அப்படின்னு கேட்டு கப்பம் கட்ட வைக்கிறது. இதில் கூட ஒரு தார்மீக கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதாவது எதிரிக்கு பலம் குறைஞ்ச நிலையிலேயும் அவனாக பணிஞ்சு வர்றானான்னு பார்த்துட்டு அப்படி வரலேன்னா தான் யுத்தம். தாம தான பேத தண்டத்தில் நாலாவதாக வருதே தண்டம், அதுதான் யுத்தம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்போவும் கூட உள்நாட்டு விவகாரங்களில் இந்த நாலு வழியையும் பயன்படுத்துகிறோம். மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறது சாமம், அவங்களுக்கு சலுகைகள் காட்டுறது தானம், குற்றவாளிகளில் ஒருத்தனையே அப்ரூவர் ஆக்கிக்கிட்டு குற்றத்தை நிரூபணம் செய்கிறது பேதம், கடைசியாக குற்றவாளிக்கு கொடுக்குற தண்டனை தான் தண்டம். இப்படி சாம தான பேத தண்டம்ங்கிறதுக்கான சாஸ்திர விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஒரு பெரியவர். அந்த காலத்து ராஜாக்கள் படையெடுக்கணும்னா கூட எப்படி ஒரு வழிமுறையை வகுத்துருக்கிறாங்க பாருங்கள். அதுலேயும் சில வித்தியாசமான ராஜாக்கள் உண்டு. ஒரு ராஜா ஒரு நாள் சாவகாசமாக அரண்மனையில் உட்காந்துருந்தார். படைத்தளபதி அவசரமாக ஓடி வர்றார். அரசே, பக்கத்து தேசத்து மன்னன் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறான், என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு கேட்குறார். ராஜா கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு உடனே என்னை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுகிட்டு போங்க அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35 30 நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோடு இணைஞ்சாச்சு உங்கள் செல்ல தோழி சௌமியா. இது நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு. தினம் ஒரு நகரத்துக்கு எங்களோட அறிவிப்பாளர்கள் உங்களை உலா கூட்டு போக ரெடியாக இருக்கும். ஆம் நேர்களே, இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னா, மலைகளின் மடியில் தவழும் மேகங்கள், மேகங்களுக்கிடையே மறைந்து தோன்றும் பசுமை, காற்றில் கலந்து வரும் தேயிலை வாசனை, அமைதியாக அசைந்தாடும் நீர்த்தேக்கம், இதை எல்லாமே ஒரே இடத்துல ரசிக்க வேணும்னா, நம்முடைய தமிழகத்திலேயே ஒரு அழகான இடம் இருக்குது, அதாங்க நம்ம மேகமலை. மேற்கு தொடர்ச்சி மலையோட இயற்கை எழில கொண்டாடும் இந்த மலைப்பகுதி தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. மேகங்களோடு பேசும் மலை என்பதாலோ என்னவோ மேகமலை என்ற பெயரே இந்த இடத்தின் அழகை நமக்கு சொல்லிவிடுது. இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் மேகமலையின் இயற்கை அழகுக்குள்ளே தான் நாம் ஒரு சிறிய பயணம் செல்ல போகிறோம். தொடர்ந்து மேகமலை அதனோட இயற்கை அழகும் அங்குள்ள அணிகளும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் நகருலா நிகழ்ச்சியோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். 96 திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில்

நேரம் 7:42 மேடம். வேலைவாய்ப்பு செய்தி. இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலைவாய்ப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, டெக்னீஷியன் துறையில் 10, ஃபயர்மேன் 1, டிராஃப்ட்ஸ்மேன் 1 என மொத்தம் 19 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ முடித்தவர்களாக இருக்க வேண்டும். வயது வரம்பு 4/9/2026 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் தேர்வு ஆகியவை இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக

₹750 செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற இணையதள முகவரியில் காணலாம். நேர்களே, இன்னைக்கு நகரங்களுக்கான ஒரு புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியில் மேகமலை அந்த நகரத்துக்கு தான் நாம் உலா போயிட்டுருக்கோம். தமிழகத்தில் பல அழகான மலைப்பகுதிகள் இருக்குது, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு. ஆனால் இன்னும் அதிகமாக வணிகமயமாக்கப்படாத ஒரு இடம், இயற்கையின் அமைதியாக ரசிக்கக்கூடிய இடமாக திகழுது மேகமலை. மேகமலை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த பகுதி மலைகள், காடுகள், தேயிலை தோட்டங்கள், நீர்த்தேக்கங்கள் என இயற்கையின் பல்வேறு பரிமாணங்களை ஒரே இடத்துல காட்டுது. இங்கே செல்லும் வழியே ஒரு தனி அனுபவம். வளைந்து நெளிந்து செல்லும் ஒரு மலைப்பாதை, ஒருபுறம் உயர்ந்த மலை, மறுபுறம் பள்ளத்தாக்கு. சில நேரங்களில் மேகங்கள் சாலையே மூடிடும். அப்போது நாம் பயணிப்பது சாலையிலா அல்லது மேகங்களுக்குள்ளா என்றே தோன்றும். அதனால தாங்க மேகமலைக்கு இன்னொரு அழகான அடையாளம் மேகங்களின் மலை. அதுதான் நம்ம மேகமலை. இன்னும் பல சுவாரஸ்யமான இடங்களும் இயற்கை காட்சிகளும் நான் உங்களுக்கு தர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சியோடு தொடரலாம்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 7:52 15 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நகரங்களுக்கான புதிய தேடல் நகருலா நிகழ்ச்சி. உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையோடு இன்னைக்கு நம்ம எந்த நகரத்துக்கு உலா போயிட்டு இருக்கோம்னா மேகமலைக்கு தாங்க. மேகமலையில இருக்க அடுத்த ஒரு சுற்றுலாத்தலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைவேஸ் அணைங்க. மேகமலை பயணத்துல முக்கியமான ஒரு இயற்கை சிறப்புகளில் ஒன்று தான் ஹைவேஸ் அணை. மலைகளால் சூழப்பட்ட அமைதியான நீர்த்தேக்கம், அதன் பின்னணியில் பசுமையான மலை சரிவுகள், மேலே மிதந்து செல்லும் மேகங்கள், இந்த காட்சியை பார்க்கும்போது இயற்கை ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறத போல தோணுது. ஹைவேஸ் அணை ஒரு செயற்கை அணை. இது 1978 கட்டப்பட்டதாக பதிவுகள் தெரிவிக்குது. சுமார் 2.4 மில்லியன் கனமீட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்டதாக குறிப்பிடுது. ஆனால் இந்த அணையின் சிறப்பு அதன் நீர்த்தேக்க திறன் மட்டும் இல்லைங்க, அதன் சுற்றியுள்ள இயற்கை சூழலு தாங்க அதனோட மிகப்பெரிய அழகு. நீர்

பிரதிபலிக்கும் மலைகள், மலைகளுக்கு நடுவே நீளமாக தெரியும் நீர், நீரின் மீது மிதக்கும் மேகங்களின் பிரதிபலிப்பு, இவற்றை எல்லாமே பார்த்துக்கிட்டே சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தாலே போதும், நம்ம மனசும் உடம்பும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். நகர வாழ்க்கையின் பரபரப்புக்கு கொஞ்சம் மனசை ரிலாக்ஸாக விட்டுட்டு இங்கே சென்று வந்தால் நம்ம மனசும் லேசாகும், உடலும் லேசாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் மேகமலை நிகழ்ச்சி பற்றி.

வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பிளஸ் டூ டிப்ளமோ பட்டப்படிப்பு. வயது வரம்பு 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக 500 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மாதம் 15ஆம் தேதி. விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணைய முகவரியை காணலாம். நேரம் 7:58 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்ததான் மேகமலையில இருக்க ஒரு அழகான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மகாராஜா மெட்டு காட்சி முனை. இது தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலையில்

குன்றுகளின் வெண்ணியார் தேயிலை தோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ரம்யமான காட்சி முனை. ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு போனாலே அங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ், அங்கே இருக்க உயரமான இடத்துலேருந்து அதோட அழகை, அதனோட தேயிலை தோட்டங்களையும் அதனோட அழகை ரசிக்கிறது தாங்க சிறப்பு. மலை சரிவுகளில் வரிசையாக பறந்து விரிந்திருக்கும் தேயிலை செடிகள், அவற்றுக்கு நடுவே செல்லும் சிறிய பாதைகள், பனியால் நனைந்த இலைகள், தொலைவில் தெரியும் மலைத்தொடர்கள், இவை எல்லாமே சேர்த்து மேகமலைக்கு தனித்துவமான தோற்றத்தை தருதுன்னே சொல்லலாம். தேயிலை மட்டுமில்லாமல் காஃபி, மிளகு, ஏலக்காய் போன்ற பயிர்களும் இப்பகுதியில் விளைவிக்கப்படுது. இங்கு இயற்கையும் மனித வாழ்க்கையும் ஒன்றோடொன்று இணைந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு புறம் மலைக்காடுகள், மறுபுறம் தோட்டங்கள், அவற்றுக்கு நடுவே வாழும் மக்கள். இது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, இது பலருடைய வாழ்க்கையோடும் உழைப்போடும் தொடர்புடைய ஒரு பகுதி.

நேயர்களே, இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் என்னோட இணைஞ்சு மேகமலையின் மலை பாதைகளில் பயணம் செய்த உங்களுக்கு என் அன்பான நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஊர், ஒரு புதிய இடம், ஒரு புதிய அனுபவத்தோடு எங்களோட அறிவிப்பாளர்கள் புதிய அனுபவத்தை தர ரெடியாக இருக்காங்க. அதுவரை இயற்கையோடு நேசிப்போம். நன்றி, வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு இணைந்திருங்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி.
2: இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநராவார்.
3: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
4: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவு வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்:
3: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
4: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகோனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன் கைவினை பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிகளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த துறையின்

0: எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தேனை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது. தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை உலக தென்னை தினத்தையொட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: பனைமரம்

0: உனக்கு தெரியுமா அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi renews call to embrace Swadeshi goods and avoid unnecessary purchase of gold and destination weddings abroad. Prime Minister to address valedictory session of departmental summit of Jal Shakti Ministry in New Delhi today. Government reduces stock holding limit of sugar from 4 to 2,000 quintals. US begins fresh strikes on IRGC targets inside Iran, explosions heard in Bandar Abbas and Hormuz. Indian forensic team begins DNA analysis to identify flash flood victims in Nepal. And India's leading shuttlers Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma to begin their campaigns at China Masters Super 750 in Shenzhen today. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30. வணக்கம் நேர்களே. நம்மை சுற்றி தினமும் ஏராளமான விஷயங்கள் நடக்குது. ஆனால் அவற்றில் நமக்கு தேவையான தகவல்களை மட்டும் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அந்த பயனுள்ள தகவல்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளும் நேரம் தான் இதோ உங்கள் தகவல் தளம். நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.

நேர்களே, இன்னிக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ, வானில் தோன்றும் சூரிய வலயத்தின் அறிவியல் ரகசியத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர போகிறேன். அது என்னங்க சோலார் ஹாலோ? வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது சூரியனை சுற்றி ஒரு அழகான ஒளிவட்டம் தெரியுது. அது என்னவா இருக்கும்? அந்த இயற்கை காட்சியின் பெயர் தாங்க சோலார் ஹாலோ. இது உண்மையில் சூரியனை சுற்றியுள்ள வளையமா, மழைக்கான அறிகுறியா, அல்லது வெறும் ஒளியியல் நிகழ்வா? இன்றைய நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ எப்படி உருவாது, ஏன் அது வட்டமாக தெரியுது, அது ஆபத்தானதா, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. உங்கள் கருத்துக்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரியோடு பகிரலாம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ, இதை பற்றின தகவல்கள் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். சூரியனை சுற்றி சுமார் 22 டிகிரி கோணத்தில் தோன்றும் ஒளிவட்டமே பொதுவாக 22 டிகிரி சோலார் ஹாலோ என்று அழைக்கப்படுது. இது சூரியனை சுற்றியுள்ள எந்த பொருளாலும் உருவாகவில்லை. வளிமண்டலத்தில் மிக உயரத்தில் இருக்கும் மெல்லிய மேகங்களில் உள்ள சிறிய பனிப்படிகங்கள் வழியாக சூரிய ஒளி செல்லும்போது அதனோட பாதை மாறுது. இந்த ஒளி விலகலின் காரணமாக சூரியனை சுற்றி ஒரு பிரகாசமான வளையம் இருப்பது போல் நமக்கு தெரியுது. இப்படி தாங்க இந்த சோலார் ஹாலோ உருவாகுது. இந்த உருவாக காரணமானவை உயரமான பகுதிகளில் காணப்படும் மெல்லிய மேகங்கள். இவை பொதுவாக சிரஸ் மேகங்கள் என்று அழைக்கப்படுது. இந்த மேகங்களில் உள்ள பனிப்படிகங்கள் பெரும்பாலும் அறுகோண வடிவு, அதாவது ஹெக்சகன் வடிவத்தில் இருக்கும். சூரிய ஒளி இந்த படிகங்களுக்குள்ளே நுழைஞ்சு வெளியேறும்போது ஒளியின் பாதை சற்றே விலகுது, அதாவது ரிஃப்ராக்ஷன் ஏற்படுது. பல பனிப்படிகங்கள் வெவ்வேறு கோணங்களில் இருக்கும் நிலையில் அது வழியாக வரும் ஒளி குறிப்பிட்ட கோணத்தில் நம் கண்களை வந்து அடையுது. அது தாங்க சூரியனை சுற்றியுள்ள ஒளிவட்டமாக தெரியுது. இதை தான் நம்ம சோலார் ஹாலோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஏன் 22 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளையவரசியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. ஒரு சிறிய பாடல் இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். குலேபகாவலி திரைப்படத்திலிருந்து நகாஷ் ஆசிஸ் மற்றும் சஞ்சனா குரல்களில்

நேரம் 8:42 மேடம், 37 இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ இதை பற்றின தகவல்கள் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏன் 22 ஹாலோ அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, பனிப்படிகங்களோட அறுகோண வடிவமே இதுக்கு காரணம். சூரிய ஒளி இந்த படிகங்களின் வழியாக செல்லும்போது சுமார் 22 அளவுக்கு விலகுது. அதனால் சூரியனை சுற்றி ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வளையம் உருவாகுது. இதனால தான் இதை 22 ஹாலோ என்று அழைக்கிறோம். இது வானவில் போன்றதா? சோலார் ஹாலோவும் வானவிலும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் ரெண்டும் வேறுபட்டது. வானவில் மழைத்துளிகளில் சூரிய ஒளி விலகி பிரதிபலித்து பல நிறங்களாக பிரிவதால் உருவாது. அது பொதுவாக சூரியனுக்கு எதிர்புறம் தெரியும். ஆனால் சோலார் ஹாலோ உயரமான மேகங்களில் உள்ள பனிப்படிகங்களால் உருவாது. இது சூரியனை சுற்றியே காணப்படும். சில நேரங்களில் ஹாலோ வெள்ளை வளையமாக தெரியும். சில சமயங்களில் அதன் ஓரங்களில் மெல்லிய சிவப்பு, மஞ்சள் அல்லது நீல நிறங்களும் தெரியும். ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் பனிப்படிகங்கள் வழியாக செல்லும்போது சிறிதளவு மாறுபட்ட அளவில் விலகுவதால் இந்த நிறங்கள் தோணுது. சரிங்க, ஹாலோ தெரிஞ்சதால் மழை வருமா? கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு தெரியணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. சிறிய பாடல் இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். ஜெயிலர் திரைப்படத்தில்

நேரம் 8:47. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேர்களை, இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ பற்றின தகவல்கள் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். சோலார் ஹாலோ தெரிஞ்சால் மழை வருமா? இதில் ஓரளவு உண்மை இருக்கலாம். ஏன்னா ஹாலோவை உருவாக்கும் உயரமான மேகங்கள் சில நேரங்களில் வானிலை மாற்றத்திற்கு முன்பாகவே தோன்றும். ஆனால் சோலார் ஹாலோ தெரிந்தவுடன் கண்டிப்பாக மழை வரும் என்று சொல்ல முடியாது. மழையை கணிக்க காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்றின் இயக்கம், மேகங்களின் அடர்த்தி போன்ற பல காரணிகளை பார்க்க வேண்டும். எனவே சோலார் ஹாலோவை மழைக்கான உறுதியான அறிகுறியாக கருத முடியாது. சரிங்க, சோலார் ஹாலோ வந்து ஆபத்தானதாம். சோலார் ஹாலோ ஒரு இயற்கையான வளிமண்டல ஒளியியல் நிகழ்வு. ஆனால் அதை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். சூரியனை நேரடியாக பார்க்கக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட ஒரு கிளாஸை உபயோகித்து தொலைநோக்கி மூலமாகவோ பைனாகுலர் மூலமாக தான் பார்க்க முடியும். எனவே சோலார் ஹாலோவை ரசிக்கும் போது சூரியனை நேரடியாக பார்க்காம பாதுகாப்பான முறையில் கவனிக்க வேண்டும். இதோட இயற்கையோட அழகும் அறிவியலும், ஒரு சாதாரண சூரிய ஒளி உயரத்தில் இருக்கும் மெல்லிய மேகங்கள், அருகோண வடிவு பனிப்படிகங்கள் மற்றும் ஒளி விலகல், இவை அனைத்தும் இணைந்தால்தான் நாம் கண்களுக்கு அந்த அழகான ஒளிவட்டம் கிடைக்குது. இதை தான் நம்ம

கோளாறுகள்னு சொல்றோம். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் சோலார் ஹாலோவை பற்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு. மரியான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேர்களே, இன்றைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சோலார் ஹாலோ பற்றின தகவல்கள் தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். சோலார் ஹாலோ அப்படின்றது ஒரு மர்மம் கிடையாது, அது இயற்கையின் அழகும் அறிவியலின் அற்புதமும் இணைந்த ஒரு நிகழ்வு. வானத்தை அறிவியல் பார்வையுடன் பார்த்தாலே அங்கே ஒரு பெரிய ஆய்வுக்கூடமே இயங்கி கொண்டிருப்பதை உணரலாம். மேகங்கள், பனிப்படிகங்கள், சூரிய ஒளி மற்றும் வளிமண்டலம் இவை அனைத்தும் சேர்ந்து நடத்தும் இயற்கையின் ஒளி நிகழ்ச்சி தான் சோலார் ஹாலோ. என்ன நேயர்களே, சுவாரஸ்யமாக இருக்குதா தகவல்கள்லாம்? இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம் நிகழ்ச்சியோடு.

நேரம் 8:58. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சோலார் ஹாலோவை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் நான் உங்க கூட பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்வு நேற்று முன்தினம் நண்பகல் 12 மணி அளவில் August 31 நிகழ்ந்தது. புதுச்சேரி, கடலூர், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த அரிய வான் நிகழ்வு தென்பட்டுச்சு. அடுத்த முறை சோலார் ஹாலோவை பார்க்கும்போது

ஒரு அதிசயம் மட்டும் நினைக்காம இதுக்கு பின்னால் என்ன அறிவியல் இருக்குது என்பதையும் சிந்தித்து பாருங்கள். இதுவரை சோலார் ஹாலோ பற்றிய தகவல்களுடன் உங்களுடன் இருந்தது தகவல் தளம் நிகழ்ச்சியோடு உங்கள் செல்லத்தோழி சௌமியா. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே. இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் முதலில் பிரணத்தோஸ்மி தேவம் என தொடங்கும் துளசி வண்ணம் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து நீவே நனு புரோவோ பலேனம்மா. பாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. தர்பார் ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அடுத்து சாரசமுகி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரை இயற்றியது. கவுடமல்ஹார் ராகம் ரூபக தாளம்.

அடுத்து சாரசமுகி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதரை இயற்றியது. கவுடமல்ஹார் ராகம் ரூபக தாளம்.

நேரம் 9:24 45 ஆகாஷவாணி இன்றைய அரங்கிசையில் டிவி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஏத்தா உணரா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இன்றைய அரங்கிசையில் இதுவரை டி வி சங்கர நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி எல் குமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பி எஸ் புருஷோத்தம் அவர்கள் கன்றிரா.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:58, 43:00.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். உங்கள் கருத்துக்களை ஆகாஷவாணி புதுச்சேரியோடு பகிரலாம்.

0: நேரம் 10 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் நடைபெற்ற G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி குழும தலைவர் திரு அஜய் பங்காவை சந்தித்து பேசினார். இந்தியாவில் பன்முக முதலீட்டு உத்தரவாத முகமைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மீட்பு உதவிகளை ஏற்றி செல்லும் 5வது இந்திய விமானம் இன்று புறப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த விமானம் சிறப்பு உபகரணங்களுடன் கூடிய 11 பேர் கொண்ட மீட்பு குழுவினரையும் 5.5 டன் அத்தியாவசிய மருந்துகளையும் ஏற்றி சென்றுள்ளதாக சமூக ஊடகப் பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இம்மாதம் 12-13 தேதிகளில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா தலைமை பொறுப்பேற்று நடத்துகிறது. இம்மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் பங்கேற்கிறார். இம்மாநாட்டின் கருப்பொருள் மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ள நிலையில் 4,000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கும் சிறப்பு முகாம் வரும் 5ஆம் தேதி உழவர்கரை நகராட்சி சமூக நலக்கூடத்தில் நடைபெறுகிறது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் 10:02:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களே, இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு கேட்டாலே நிற்கும் போஸ்ட் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல், உங்களுக்கு பிடித்த நபர் எல்லாரையும் பதிவிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வழங்க ரெடியாக இருக்கோம். இது உங்கள் நேரம் கேட்டாலே நிற்கும் நிகழ்ச்சி. முதல் விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறவர் நெல்லை பாரதி அவர்களுக்காக மல்லுவேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தோடு.

நினைவூட்டுகிறோம் நேர்கள். இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தலைப்பு ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர் விழி. தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நேரம் 10:08:32. அடுத்த விருப்ப பாடலாக கேட்டிருக்கும் நபர் கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம். அவர்களுக்காக கோவை மாவட்டம் புதூரிலிருந்து இருவல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் அழகுமணி அவர்களுக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தேவா மற்றும் பாலச்சந்திரன் குரல்களில்

நேரம் 10:17 19 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேர்கள் விருப்ப பாடலாக ஒழிக்கும் கேட்டாலே இனிக்கும். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள், நான் கடைசியாக என்ன பாடல் கேட்டனோ அந்த பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சுரேஷ் அவர்களே, நீங்கள் எந்த பாடலை பதிவிடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்காக வழங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மனம் வருந்தவே வருந்தாதீங்க, இது உங்களுக்கான நேரம். அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக. பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம்.

நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்து உள்ள உணவுகள். நெறிப்படுத்துபவர் மலர்விழி. உங்களுடைய கருத்துக்களை ஆகாசவாணி புதுச்சேரியோடு பகிரலாம். அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் தங்கவேல். இவர்களுக்காக புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல் அவர்களுக்காக பாடல் கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் நேரத்தோடு.

நேரம் 10:29 ஆயிற்றுக்கு கேட்டாலி இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் காட்டூர் சிவகுமார் அவர்களுக்காக. காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்

நேரம் 10:34 ஏட்டு நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாட்டில் கேட்டிருக்கும் நபர் காட்டூர் எஸ் சிவகுமார் அவர்களுக்காக.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: ஊட்டச்சத்து மிக்க உணவுகள். நெறிப்படுத்துகிறார் மலர்விழி அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை ஆகாஷவாணி புதுச்சேரியோடு பகிரலாம். நேரம் 10:38. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் சுஜாதா அவர்களுக்காக பாடல் கேட்கலாம். சென்னை சூரியமூர்த்தி அவர்களுக்காக சுஜாதா திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நபர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவர்களுக்காக கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பா விஜய் அவர்களின் வரிகளில்

0: மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேர்கள் கவனத்திற்கு, இன்று நண்பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி கும்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நேரம் 10:50. கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மகாராஜன் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி அவர்களுக்காக. பாடல் கேட்கலாம், காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூரே சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் விருப்ப பாடலை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நேரமின்மை காரணமாக சில நேயர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முல்லக்காடு, சரஸ்வதி பத்மநாபன், தர்மபுரம் துரைராஜ், கடலூர் சுரேஷ் இவர்களுக்கான ஒரு பாடல் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 10:02 உங்கள் விருப்பமான கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையோடு.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். ராய்ப்பூரில் நடைபெறும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். நீர்வள மேம்பாடு தொடர்பான உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை மாநிலங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பான கூட்டாட்சி மற்றும் மக்கள் பங்கேற்பு அடிப்படையில் துரிதப்படுத்துவது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் புதுடெல்லியில் இரண்டு நாள் துறைசார் உச்சி மாநாட்டை நேற்று தொடங்கியது. இன்று இம்மாநாட்டின் இறுதி அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார். அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் நடைபெற்ற G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்க கருவூல செயலாளர் திரு ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். தொடர்ந்து இரு நாடுகளின் பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு முக்கிய கனிமங்கள் குறித்து நெருக்கமாக இணைந்து பணியாற்ற இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளன. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனாவின் வளர்ச்சி மற்றும் செயல்திறன் குறித்து ஆய்வு செய்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருந்து மனநல பிரிவு, சிறுவர் அறுவை சிகிச்சை பிரிவு, இதயவியல் துறை, நரம்பியல் பிரிவு, சிறுநீரவியல் பிரிவு அடங்கிய ஐந்து பேர் கொண்ட உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு நாளை மறுநாள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளனர். இந்த சிறப்பு மருத்துவ சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. கிர்கிஸ்தானில் செப்டம்பர் 8 முதல் 12 வரை நடைபெறவுள்ள 13வது உலக வலிமை பழுதூக்குதல் மற்றும் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் இந்தியாவை முன்னிலைப்படுத்த சிக்கிமை சேர்ந்த 4 வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். நேர்களை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி நேர் நேரம்.

இன்னைக்கு நேர்நேரம் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டிக்கு எப்படி நம்மளுக்கு

வந்து பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடுமோ அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு வந்து பார்த்தா ஆனால் ஒரு சத்தான உணவுகள் வந்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய பாடி வந்து ஒரு கண்ட்ரோல்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நேயர் நேரத்தில் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். மறுபடியும் நான் வந்து தலைப்பை சொல்லலாம் இருக்கேன், ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம நேர் நேரம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஆரோக்கியமே மகாபாக்கியம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க, அது உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய உடம்பை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பரிசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னையோட நேர் நேரம் நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275250 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240 2275250.

0: நேரம் நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நல்ல உடல் நலமும் மனநலமும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில குறைந்தது 70-80 ஆண்டுகள் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வழித்தடத்தை நம்ம கொண்டு வர முடியும். பெண்களுக்கு வெளிவந்தால் மாள்வோம் என்பதல்ல வாழ்க்கை. இந்த உணவு விஷயத்துல நம்ம சத்தான சரிவீத உணவுகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது, நல்ல நண்பர்களோட இணையிறது, வானொலி கேட்கறது, மனசு விட்டு பேசுறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம சரியான கோணத்துல பயணிச்சோம்னா நமக்கு நல்ல உடல் நலம் மனநலம் வந்து அதிகமா கிடைக்கும். இப்ப இருக்கிற காலம் வந்து அந்த சத்தான சரிவிகித பழமை கால உணவுகள்லாம் நம்ம தொலைச்சிட்டோம். அது மாதிரி உணவுகளை தொலைச்சதுனால்தான் நம்ம நோயை விலை கொடுத்து வாங்குற இடத்துல இருக்கிறோம். எங்க பாட்டி காலம் அப்படிங்கிற போது, அம்மா காலம் அப்படிங்கிற போது, அப்ப இருந்து சத்தான சரிவிகித உணவு, பழமையான உணவு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இருக்குதா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கு. இப்ப துரித உணவு அப்படிங்கிற இடத்துக்கு போறதும், உணவகங்கள்ல போய் சாப்பிடுறதும், அது எத்தனை சதவீதம் நல்ல உடல் நலனுக்கு வழி கொடுக்கும் அப்படிங்கறது கேள்விக்குறியா இருக்கு. எங்க பாட்டி காலங்கிற போது தினசரி கம்பு கேழ்வரகு கலந்த கூழ் காலையில மதியானம் கொடுப்பாங்க. கீரைகளை அதிகமா சேர்ப்பாங்க, நல்ல சத்தான காய்கறிகளை சேர்ப்பாங்க. அது மாதிரி கொடுத்ததுனாலதான் இன்னமும் எந்த ஒரு நோய் என்னை வந்து அணுகாத அளவுக்கும், என்ன கண்ணாடி போடாது, 60 வயசு தாண்டி கண்ணாடி போடாது, படிக்கவும் எழுதவும் எனக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்ன, அப்படி எனக்கு கிடைத்த சத்தான சரிவிகித உணவு தான் எனக்கு ஒரு வழித்தடத்தை அமைச்சு கொடுத்தது. அதுவே என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்ததுனாலதான் அவங்களும் இது நல்ல ஒரு உடல் நலனோட நல்லபடியான ஒரு வாழ்க்கைய தடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அந்த உணவு எங்க அம்மாவுக்கு கிடைச்சதுனாலதான் இன்னமும் மருத்துவம், அதுக்கான செலவு, கண்ணாடி போடுறது, அறுவை சிகிச்சை கண்ணுக்காக, அதுங்கிற எந்த விதமான இடையூறு இல்லாம அகவை 80 கடந்தும் நல்ல பார்வை திறனோடவும் நல்ல உடல் நலனும் இருக்கிறாங்க.
0: சத்தான உணவுகள் பட்டியல்ல நீங்க எந்தெந்த உணவுகளை கொண்டு வருவீங்க சார்? எந்த மாதிரி உணவுகளை எடுத்துப்பீங்க?
1: எந்த மாதிரி உணவுகள் சொன்னீங்கன்னா, அதிகமா அந்த கீரைகள்ல வந்து அந்த அரைக்கீரை, சிறுகீரை, கொண்டாங்கட்டி கீரை, அந்த மாதிரி கீரைகள், நல்ல சத்தான கீரைகளை

0: அது கிடைக்கிற நேரங்கள்ல இதை வாங்கி உணவுல பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி கீரைகள் தாண்டி காய்கறிகள்ல ஒரு சத்தான காய்கறிகள் இருக்கு, அது மாதிரி காய்கறிகளை பயன்படுத்துவோம். இந்த பழங்கள்னு சொல்ல நேரங்கள்ல ஒரு சில பழங்கள் இருக்கு, சத்தான பழங்கள், ஆப்பிள், அதே போல மாதுளை, வாழைப்பழம், இது மாதிரி சத்தான பழங்கள் இருக்கு. கீரைகள்னு சொல்ற முருங்கைக்கீரை வந்து நிறைய சத்துள்ள ஒரு கீரை, அது அதிகமா நாங்க எங்க வீட்டுல வாரத்துல ரெண்டு நாளாவது நாங்க பயன்படுத்துவோம். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நோயற்ற ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியும்.
1: ரொம்ப அழகா உங்களுடைய
0: கருத்துக்களை சொல்லி முடிச்சுறேன்.
1: சொல்லுங்க.
0: நாம வந்து முன்னுதாரணமா இருக்கிறோம். குழந்தைகளுக்கு உணவு விஷயத்துல எது மாதிரி உணவுகளை சேர்க்கணும், எது மாதிரி விஷயம் உணவுகளை தவிர்க்கணுங்கிறது நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணும். குழந்தைகளுக்கு அந்த சத்தான சரிவீதம் கொடுக்கற போது இது எனக்கு வேண்டான்னு சொன்னதை பக்குவமா கொடுத்து பழக்கப்படுத்துற இடத்துக்கு வந்துட்டோம். அது மாதிரி பண்ணிட்டா கண்டிப்பா நாமும் நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நமக்கு பின்னாடி வர குழந்தைகளுக்கும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். குடும்பங்களையும் அந்த விரைவு உணவு, உணவக உணவு இதெல்லாம் தவிர்த்து பண்ணா நல்லா இருக்கும். பெரும்பாலும் விரைவு உணவுகள்லயும் சரிதான், உணவகங்கள்ல கிடைக்கிற உணவுகளும் சரிதான், சுகாதாரம் இருக்குதா தரம் இருக்குதாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு பண்ணாங்க ரொம்ப நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
1: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க சார்.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:10:22. இன்றைக்கி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எந்தெந்த உணவுகளை நம்ம தவிர்க்கலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவுகளை கொடுக்கலாம், பெரியவங்கள் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எந்த மாதிரி உணவு வகைகளை வந்து பின்பற்றுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி சமையல் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும், ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும்னா எந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275 2405 2205.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக நம்ம கிட்ட இன்னொரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியிலிருந்து ராஜஸ்ரீ பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: ஊட்டச்சத்து உள்ள உணவு ஆயிரம் ஆயிரம் இருக்கு, அத பாடல் வழியா சொன்னா எல்லாத்துக்கும் புரியுமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா?
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. பல ஊரில் உணவுகள் உண்டாலும் அம்மாவின் கைமணம் பொதினிக்கிடுமா? பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. கேழ்வரகு ரொட்டி இட்டிலேயும் பொங்கல் பிரியாப்பம் வீட்டில் உண்டல்லோ. காய்கறிகள் கீரை கூட்டு பொரியல் சாம்பார் பாயசங்கள் பலவகை உண்டல்லோ. வாழை இலையை போட்டு பரிமாறி தான் காட்டு மணமணக்க வீட்டு சமையலை தான் விட்டு நம் வீட்டு உணவு போல வருமா? பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. பர்கர் பீசா மேகி புரோட்டா நூடுல்ஸ் எல்லாம் நம் நாட்டு உணவு இல்லையே. அவைகளை நாமும் தொடர்ந்து உண்டு வாழ்ந்தால் நோய்கள் உடலை தானே தாக்கி வருத்துமே. நம் பாரம்பரிய உணவை தேவை எறிந்து உண்போம், மருத்துவ செலவை குறைத்து நாட்டின் வளம் காப்போம். தீனிகள்

0: புவியை படைப்போம் பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே. அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. பல ஊரே உணவுகள் உண்டாலும் அம்மாவின் கைமணம் போல் இனித்தீடு மாதாங்கம்மா.
1: ரொம்ப அழகாக பாடல் வரிகளில் சொன்னீங்க. சரி, ஓகே. நீங்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பாடல் மூலமாக வந்து அழகாக சொன்னீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவுகள் முறையை நீங்கள் எந்த மாதிரி குழந்தைங்களுக்கோ சரி இல்லை பெரியவங்களுக்கோ சரி நாங்கள் இந்த மாதிரி வந்து சத்தான உணவுகளை வந்து பின்பற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.
0: நாங்கள் எப்படின்னா மசாலா பொடி வீட்டில் தான் தயாரிப்பேன். அதை முதல்ல சொல்லிக்கிறேன். மசாலா பொடி என்னைக்கு நம்ம கடையில வாங்க ஆரம்பிச்சோமோ அதுல இருந்துதான் பல நோய்கள் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. காரணம் அதுல கெடாம இருக்கிறதுக்காக ஏற்படுத்துற அந்த இது உணவு இது அந்த கெமிக்கல் முறைகள், அது மாதிரி கலர் பொடி போடுறதுனால ஏற்படுற நோய்கள், இதனால பலவிதமான உடல் கர்ப்பப்பை பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, கட்டிகள் பிரச்சனை எல்லாம் உருவாரு காரணமா மாறுறதுனால வீட்டுல மிளகா, மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதுகளெல்லாம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒரு எக்ஸ்ட்ரா வறுத்து போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் வறுத்து போடுவோம், கடுகு கொஞ்சம் வறுத்து போடுவோம். இதை பூரமே மஞ்சள் நல்ல விரலி மஞ்சளா காய்ச்சிலோ போடுவோம். ஒரு ரெண்டு கிலோ மிளகாய்னா ரெண்டு கிலோ மல்லினா காய்ச்சிலோ இது மஞ்சள் போடணும். விரலி மஞ்சளை காய் மஞ்சள் எதுக்காக போடுறோம்னா அந்த உடம்புல உள்ள எந்த பிரச்சனையும் வராம பாதுகாக்கும், கிருமி நாசினிகள் அண்டாம பாதுகாக்கும். அதனால அந்த பொடியை அரைச்சி வச்சுதான் எல்லா உணவுகளுக்குமே நாங்க போட்டுக்கிறோங்கம்மா. மீன் சின்ன மீன் வாங்கிக்கிடுவோம், பொடி மீன் தான் வாங்குவோம், பெருசா வாங்க மாட்டோம், அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். கறி மட்டன் மட்டன் தான் வாங்குவோம், சிக்கனை தவிர்த்துருவோம். சிக்கன் தவிர்க்கிற சிக்கனால பல நோய்கள்ல இருந்து விடுபடலாம். ஏன்னா சிக்கன்கிறதே டக்கு டக்குன்னு உருவாகிற கோழியில இருக்கிற இதுதானே. நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறலாம், சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். அதே மாதிரி களி வந்து உளுந்தங்களி தவறாம வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிடுவோம்மா. கேப்பை போட்டு அடிக்கடி அவிச்சு கொடுப்பேன். காலையில மாறி மாறி உணவுகளை தயாரிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி பருப்புகள்லாம் போட்டு அடை பண்ணிக்கிடுவோம். அதாவது கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் கொள்ளு பயிறு, அதுல வெந்தயம் கொஞ்சம், இந்த தானியங்கள் இருக்கு பத்தியெல்லாம் குதிரைவாளி, தேனை, வரகு இதுகளை ஒவ்வொரு கை போட்டு, பச்சரிசி புழுங்கரிசி ஒரு கை போட்டு எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சு அடை பண்ணுவோம். கார அடை, இனிப்படை ரெண்டு வகை பண்ணலாம் அந்த மாவுலையே. இப்படி பண்ணி வச்சுக்கிடுவோம். மதியான உணவுக்கு வந்து எப்படியும் ஒரு சாம்பாரு, ஒரு கூட்டு, ஒரு பொரியல் இருக்கும். ஆனா வறுவல் பொரியல்லாம் ரொம்ப தவிர்த்துருவோம். என்ன ரொம்ப கேட்கறதே இல்லை, ஒரு நாளைக்கு 50 எண்ணெய்க்கு மேல எந்த உணவுக்குமே கேட்டுக்க மாட்டான். சப்பாத்தி போடுவோம், ஆனா பூரி ரொம்ப அதிகமா போட மாட்டான். என்ன பலகாரங்களை அதாவது கடையில வாங்கி சாப்பிடவே மாட்டான். வீட்டுல ஏதாவது ஆசைப்பட்டா நல்ல எண்ணெய், வீட்டுல உள்ள எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடலை மாவு போட்டு வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போட்டு கொடுப்பேன். வீட்டுல எப்பாலும் ஆசை இருக்கத்தானே செய்யும் மனிதர்களுக்குள்ள, அந்த பண்ணி கொடுப்பேன். ரவை பணியாரம் போட்டு கொடுப்பேன். ரவையில தேங்காய் பாலை ஊற்றி ஊற வச்சு வாழைப்பழத்தை அதில் போட்டு இலக்காய் தூள் போட்டு பிசைஞ்சு சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி போட்டு அதில் போட்டு கொடுப்பேன். சுவியம் போட்டு கொடுப்பேன். இப்படி வீட்டிலேயே எல்லாமே செய்யறதுனால உடலு நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. மனசு உடல் நல்லா இருந்தாச்சும் எதுவுமே பண்ண முடியும் இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா, போதும் போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே ஒரு லிஸ்ட போட்டுக்கிட்டே போறீங்க இல்லத்தரசி அப்படின்றதுக்கு.
0: அதாவது இப்படியே இருந்தா வைக்கல, நான் சொன்ன பக்குவத்துல எப்பவுமே ஹாப்பியா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்.
1: ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11:17. ஆறு நொடியில் நீங்கள் பேசி நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர் நேர நிகழ்ச்சி. நேர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப அழகாக வந்து அவங்களுடைய அவங்க வீட்டில் என்னென்னலாம் செய்வாங்க, அவங்க வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.

0: இப்போ நம்ம கிட்ட நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
0: நன்றிங்க சார்.
1: மேடம், அந்த அம்மா பேசினாங்களே, பாடினாங்களே, ஒரே பாட்டுல எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, எது நமது உணவு, எது வந்து இந்த பீஸா

0: இருக்கிறதா அந்நிய உணவு ரொம்ப அருமையானது, கேட்கறதுக்கு இனிமே அதே மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டுல எடுத்து சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நமது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்லா இருக்கு. இது போன்று அவங்க நிறைய பாடல் பாடுவாங்க கேட்டிருக்கேன், ஆனா இன்றைய பாடல் வந்து மனதை தொட்டது. அது நல்லா இருக்கு. ஒரு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு நகைச்சுவையாவும் இருக்கு, ஆனா கருத்துக்கள் அது உள்ள அவ்வளவு கருத்துக்கள் இருந்தது. ஆமா மேடம், அதனாலதான் நான் அதை சொல்ல வேண்டியிருந்தது மேடம். அப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, காலை உணவுல வந்து லைட்டா எடுத்துக்கணும், என்னன்னா இட்லி தோசை எடுத்துக்கிறோம். நாங்க என்ன சாப்பிடுறோம்னா தேங்காய் பால் கஞ்சி, காலையில வந்து சுடுகூழ் கேவுரு கூழ் சாப்பிடுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம்லாம் ஒரு லிமிட்டா எடுத்துப்போம். பிரியாணின்றது அதெல்லாம் வந்து ரெண்டு வாரத்தில் ஒரு முறை, மட்டன் ஒரு முறை, மீன் வாரத்துக்கு ரெண்டு, அதாவது சரி வைக்கிற உணவு போது அதை கலந்து சாப்பிடும் போது அப்படி சாப்பிடுறோம். இப்ப திணை சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மேடம். இப்ப மரியாதையெல்லாம் எல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா, சாமை வரகாது இது எல்லாம் சொல்றாங்க. அப்ப அதை கேட்டு நம்ம தெரிஞ்சிடும், வீட்லயும் அவங்களுக்கும் நிறைய தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா கேழ்வரகுல அடை நம்ம வந்து இது சேர்த்துக்கிறாங்க, முருங்கைக்கீரையை வந்து அதுல சேர்த்து அடை போட்டு செஞ்சு தராங்க, அருமையா இருக்கும். அதுல இரும்பு சத்து தானே செய்யறோம், குழந்தைங்களும் சாப்பிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை மற்ற கீரை வகைகள், கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கிறோம் மேடம் நாங்க. கீரை வகைகள் சேர்த்துன்னா அயன் சத்து மற்ற எல்லா சத்தும் வந்து சேருது. காய்கறிகளுக்கு அளவே இல்லை, நிறைய காய்கறிகள், நடுவுல பழங்கள், டாக்டர் அட்வைஸ் கொஞ்சம் கேக்குறோம் நிறைய. நாங்க ரேடியோ அட்வைஸ் தான் மேடம்.
1: ரொம்ப அழகா உங்களுடைய உணவு முறையையும் ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: நன்றிங்க சார்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 11:20. நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்கீங்க நேர்நேரம் நிகழ்ச்சி. நேர்நேரம் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக உங்களோட கருத்துக்களை நேர்கள் எல்லாமே சூப்பராக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம என்ன உணவுகளாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேசுகிறோம், ஆனால் என்னென்ன உணவுகளாம் அவாய்ட் பண்ணலாம், அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசலாம். நிறைய விஷயம் இருக்குது. மைதா சாப்பிடக்கூடாது, வெள்ளை சர்க்கரை, துரித உணவுகள், அதாவது பாக்கெட்டில் அடித்து வச்சு ரொம்ப நாளாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய உணவு தட்டில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும். அது கலர்ஃபுல்லாக சத்துள்ள பொருளாக இருந்ததுன்னா அது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்க.

ஆனால் என்னென்ன உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணலாம், அதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசலாம். நிறைய விஷயம் இருக்குது, மைதா சாப்பிடக்கூடாது, வெள்ளை சர்க்கரை, துரித உணவுகள், அதாவது பாக்கெட்டில் அடிச்சு வச்சு ரொம்ப நாளாக இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய உணவு தட்டில் என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும். அது கலர்ஃபுல்லாக சத்துள்ள பொருளாக இருந்ததுன்னா அது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா.

0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: அன்புள்ள மலரீதியாக அன்பான நல்வாழ்த்துக்கள். விழுப்பட்டிருந்து சையர் பேசுறோம்.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க சையர் சார்.
1: அதாவது சத்தான உணவு வகைகள் நிறைய இருக்குமா? இப்ப என்ன கேள்விக்குரியன்னா, இருக்கு ஆனா வீட்டுல செய்ய மாட்டாங்க.
0: எதனால? நேரமின்மை சொல்றீங்களா?
1: நிச்சயமா அதுதான் உண்மை. இப்போ காரணம் வந்து, முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தில் தெரிஞ்சுகள் அவ்வளவு கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. கணவனும் மனைவி எல்லாமே சேர்ந்து போறாங்க. இப்போ இப்ப இருக்கிறது எல்லாமே வயசானவங்க தான் வீட்டுல. அவங்களால இப்போ ஓய்வு எடுக்க வேண்டிய வயசு.
0: ஆமா,
1: இப்ப இருக்கு. அதாவது கடலை, கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை இருக்கு, பச்சை பயிர் இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சம் இல்லை. ஆனா செய்யறதுக்குதான் பஞ்சம் இருக்கு. அதாவது இப்ப நான் சொல்ல தப்பா நினைச்சேன். ஆமா மாவாஜி,
0: சொல்லுங்க சார்.
1: இப்ப கடையில வந்து சிக்கன் பக்கோடா இருக்கு. குழந்தைங்க என்ன கேக்குது? அந்த நூடுல்ஸ் கேக்குது, இல்லைன்னா கேக் கேக்குது. வெரைட்டியாஸ்தான கேக் கடைங்க இருக்கு. குழந்தைங்க போன உடனே அப்பா கிட்ட டாடி கிட்ட காமிச்சு அங்க போய் நிறுத்தின்னு, இல்லைன்னா அடம் பிடிக்குங்க. நீங்க கண்ணால பாத்துருப்பீங்க. நான் பொய் சொல்லல, நடக்கிற விஷயத்த சொல்றேன். இருக்கு, ஆனா செய்முறைதான் அது எங்க போகுது. சுண்டல் இந்த பக்கம் திரும்ப மாட்டான்றாங்க.
0: சரி சார், நீங்க சொல்றது எல்லாமே உண்மையான விஷயங்களும் கூட. ஒரு கட்டத்துல நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு கூட்டம் இருந்தாலும், உங்களை மாதிரி இப்ப நம்மள மாதிரி இந்த விழிப்புணர்வை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சூப் கடையிலயோ வந்து கேழ்வரகு அடை இந்த மாதிரி போற இடத்துல கூட அந்த பாரம்பரிய உணவுகளை தேடி போற ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அது நம்ம தான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் சொல்லி கொடுத்து
1: வளர்க்கணும். அங்க நிறுத்திட்டு அந்த கூழை சாப்பிட்டுட்டு தான், கம்பம் கூழா கேவரு கூழான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டு தான் போவேன். காரணம் என்ன, வீட்டுல செய்யக்கூடிய வாய்ப்புகள்
0: கம்மிதான்.
1: அது ஒண்ணும் கிடையாது. குழந்தை அதாவது பிரச்சனைகள் கொடுங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போகணும், இல்ல காலேஜ் போகணும், இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. நான் சும்மா வந்து ஏதோ உதாரணம் பேசுறேன். ஆனா சத்தான உணவு வந்து நாம தான் சாப்பிட்டாதான் இன்னைக்கு சத்தான இன்னைக்கு வந்து பேச முடியுது, நடக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. மாமாவது இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து ஒண்ணு வேணாம். கொண்டக்கரை நீங்க ராத்திரில ஊற போட்டீங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு
0: அவ்வளவுதான். நம்ம ஒரு சில உணவுகளுக்குன்னு தனி முயற்சி எடுத்து செய்யறதோட ஆப்பிள், ஆரஞ்சு, பழங்கள் தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம கிடைக்கக்கூடிய கொய்யாக்கா, மாம்பழம், நமக்கு சீசன் கிடைக்கூடிய சில உணவுகளை எடுத்துக்கலாம். அதுல இல்லாத ஒரு புரோட்டீன் இது ரிச் எதுவுமே கிடையாது, சத்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச உணவுகளை
1: சொல்றோம். எங்க வீட்டுல கொய்யாப்பழம் மரமும் இருக்கு, பெரிய நெல்லிக்காய் மரமும் இருக்கு, மாமரமும் இருக்கு. இது இன்னொன்னு இருக்கு, தெரியா தெரியல. இப்படி இருக்கு. எல்லா வீட்லயும் இருக்கு, இது கிடையாது. எல்லா வீட்லயும் கிடையாது. இருக்கிற வீட்டு அது பறிச்சு சாப்பிடுவாங்க, பிரச்சனை கிடையாது. நான் சொல்ல பார்த்த கருத்து என்னமா, ஒரு அருமையான தலைப்பை நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. விழிப்புணர்வுக்கு அந்த அந்த விழிப்புணர்வுக்கு உண்டான சிரத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நான் வந்து என் மருமக இருக்க, மருமகளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கும். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணுங்க. இப்ப நானே என்ன பண்ணுவோம், கொண்டக்கடலை வாங்கி வச்சுக்கோ, ஊற போட்டுடுவேன். போய் ஒரு 7 விசில் கொடுத்தாருன்னா உப்பு கலந்து சாப்பிட விட வேண்டியதுதான். என் மருமகளுக்கு

0: இது அவங்க சாப்பாடு தான் செஞ்சு வைப்பாங்க, ஏதோ பொரியலோ கீரை கூட்டோ ஏதோ செஞ்சு வைப்பாங்க. சத்தான உணவு தான் செய்யுதுங்க அதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த உணவு வந்து நம்மளும் திருப்தியா சாப்பிடணும். அது இல்லாம நம்ம வந்து கறியும் மீனும் இருக்கிறது, மீன் சாப்பிடலாம், அது கொஞ்சம் தப்பு கிடையாது. கறி சாப்பிட்டா அது வந்து உடம்பு கொடுத்துக்காதுமா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார், உங்களுடைய கருத்துக்களை நன்றிங்க சார்.
0: நன்றிங்க
1: சார். ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:26:27. நாம் ரசித்து கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நேர நேரத்தோட இன்றைக்கி தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துள்ள உணவுகள். ஊட்டச்சத்துள்ள உணவுகள்ன்ற தலைப்பில் கருத்துக்களை நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ சில பேர் சொல்கிறாங்க நேரமின்மை அதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து அதே மண்சட்டிக்கு மாறிட்டாங்க, நான்ஸ்டிக்கை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம அலுமினியம் நான்ஸ்டிக் தான் வந்து அது மேலே இருக்கிற மோகத்தினால அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போவும் மண் சட்டியை தேடுறவங்க இருக்கிறாங்க, இரும்பு சட்டியில் தான் வந்து சமைக்கணுன்றவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா. ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து மெனக்கெட்டு செய்யும் பொழுது தான் நம்மளுடைய உடல்நிலை வந்து நல்லாவே இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளூர் மற்றும் பருவகால உணவுகளை பற்றி பேசலாம், ஊட்டச்சத்துள்ள உணவுகளில் எந்த மாதிரி இயற்கை இனிப்புகள் எடுத்துக்கிறத பற்றி பேசலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உணவு முறையை பற்றி பேசும்பொழுது. நீங்களும் கால் பண்ணி பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை. உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம மறுபடியும் பேசலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:32 நொடி. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலும்பாரப்பட்டம் கடைப்பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், பாரம்பரியமான உணவுகள் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப உடலுக்கு நன்மை தரும் மேம். குறை பாத்தீங்கன்னா, இந்த குதிரைவாளி, திணை, வரதரிசி, கம்பங்கூழ், கேப்பங்கூழ் இதெல்லாமும் கூட நம்ம உணவுகள்ல ஒன்றாக எடுத்துக்கலாம. அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நிறைய நபர்கள் வந்து இந்த பாரம்பரியமான உணவுகள் அப்படிங்கறத சாப்பிட்டாங்க. அதனாலதான் மிக நீண்ட நாட்களுக்கு உயிர் அப்படிங்கறத வாழ்ந்தாங்க மேம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா டேஸ்டா இல்ல அப்படின்னு நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. சில பேர் வந்து பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாப்பிடறதுக்கு எனக்கு டைம் அப்படிங்கறது இல்ல, போற போக்குல நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் கலந்து சாதமோ அல்லது பாத்தீங்கன்னா சப்பாத்தியோ ஒரு ரோல் மாதிரி சாப்பிடுவேன், இதுக்குன்னு உட்காந்து டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணோம், அதனால வேணாம் அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி புறக்கணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணது தவறு. சோ பாரம்பரியமான உணவுகள்ல பருப்பு வகைகள் அப்படிங்கறது அதிகம் இருக்கும் மேம். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த அடைவாத்தம், அது இல்லைன்னா எக்கச்சக்கமான பருப்பு வகைகள் இருக்கு. அதே மாதிரி மீன், இது வந்து புரோட்டீன் இருக்கு, அதை வந்து குழம்பாக வைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மோர் குழம்பு, அது வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூட்டு வகைகள்லாம் இருக்கும் மேம், மரக்கறிகள் அதாவது காய்கறிகள் போட்டு கூட்டு பண்ணுவாங்க. அது உடலுக்கு சக்தியும் கொடுக்கும், அதே மாதிரி செல்வம் தரும் மேம். இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் மக்கள் அன்றாட வாழ்க்கையில ஒன்னா பண்ணும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேம். இது எல்லாத்தோட இந்த டிஃபன் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரைவாளியில பொங்கல், வரகரிசியில பாத்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறமா திணையில பாத்தீங்கன்னா பொங்கல் வகைகள், அப்புறமா குதிரைவாளியில பாத்தீங்கன்னா உணவு, இதெல்லாம் சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்த ஒன்றாகவும் இருந்தது மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமா பாரம்பரியமான உணவுகள்ல உட்புகுத்தி அத வந்து கொஞ்சம் இளைஞர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பரா இருக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேம். நிறைவேற்ற போனோம்னா, பாரம்பரியமான உணவுகள்ல அதிக அளவிலான சத்துக்களும் அதிக அளவிலான எளிதில் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கிறதுனால, சீதோஷண நிலைக்கு ஏற்றாற் போல நம்ம உணவுகள் அப்படிங்கறது இருக்கிறதுனால நம்ம நிச்சயம் அதை சாப்பிட்டு உடல்ல அந்த ஆரோக்கியம் அப்படிங்கறத வளர்த்து கொள்ளறதுக்கு முற்பட வேண்டும் மேம்.
0: நிச்சயமா சார், ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா என்கிட்ட சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
1: மிக்க மகிழ்ச்சி மேம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:35 29. இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
0: சொல்லுங்க சார்.
1: முளைக்கட்டின பயிர் வகை எல்லாம் சாப்பிடலாம் மேடம். கீரை வகைகள் வந்து பகல் நேரத்துல எடுத்துக்கணும் மேடம். சில பழக்கடைகளை

0: இந்த சில்லற வியாபாரி விக்கிறவங்க வந்து பழம் சிறப்பா வச்சுன்னு விக்கிறாங்க. பெரிய பெரிய கடையில வந்து அழுகுன பொருளை இது பண்ணிடுறாங்க. நம்ம வாங்க அந்த எடுத்து பாக்குல கருப்பா இருக்கு மேடம், அந்த பொருள் நம்மளுக்கு இழப்பாகவும் ஆகுது மேடம். அது மாதிரி இந்த பொட்டுக்கல்ல மல்லாட்டு பயிறு சுண்டல் பொருள்லாம் வந்து பூச்சி அரங்கின மாதிரி வச்சுருக்குது. காலாவதியான அந்த எக்ஸ்பிரியன் டேட்டு கொடுக்க மாட்டாங்க மேடம் ஒவ்வொரு சில மளிகை கடையில. இது அரசாங்கம் கவனத்துல எடுத்து ஆவி பண்ணி சுகாதாரமான பொருளை விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் மேடம்.
1: நம்மளும் வந்து அந்த மாதிரி உணவு பொருட்களை வாங்கும் பொழுது பார்த்து வாங்கணும் அப்படின்றதையும் நாம விழிப்புணர்வோட இருக்கணும் இல்லைங்களா.
0: அந்த பொருளுடைய ஆறு மாதம்ன்றான் கேவரு கேழ்வரகு ஆறு மாதத்துல விளையக்கூடிய பொருள் அது வந்து நம்மளுக்கு ஆரோக்கியம்னா சத்து. ஆனா இரண்டு ஆண்டுகள் கடந்து அதை வந்து மக்கிய போன இது பிறகு மாவா அரிசி இது பண்றாங்க மேடம். அது எந்த விதத்துல நல்லதுன்னு தெரியல மேடம் எனக்கு. இதெல்லாம் அரசாங்கம் கவனத்துல எடுத்து செஞ்சா நல்லா இருக்கு மேடம்.
1: ஓகேங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றிங்க மேடம்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:37 நேர்நேர் நிகழ்ச்சியில நம்மகிட்ட பேசுறதுக்காக இன்னொரு நேர்லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
1: ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எடுத்துக்கிட்டா மேடம், சிறுதானியங்களும் கீரை வகைகள் தான் மேடம். அந்த சிறுதானிய உணவுகளை நம்ம வந்து இப்போ வந்து சேர்க்கறது வந்து பெரும்பாலும் குறைஞ்சிட்டு வருது. நம்ம குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட்டும் லேஸும் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த சிறுதானியங்கள் செஞ்சுதான், கொண்டக்கடலை, கடலை மிட்டாய், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸா அவங்களுடைய பாக்ஸ்ல வந்து போட்டு விட்டா அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உணவுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய சக்திகள் என்னங்கிறது சின்ன வயசுல இருந்தே பழக்கலாம். ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா இதே நம்ம பொறிகடலை கோதுமையில செஞ்ச உணவு கேப்பக்களி முக்கியமா சிறுவர்களுக்கு கொடுக்கணும் மேடம். அதுல இருக்கிற சத்து வேற எதுவும் கிடைக்காது. அந்த கேப்பக்களியே இப்ப மறந்துட்டாங்க. கேப்பக்களி கழிவாவில செய்யற உணவுப் பொருட்களே மறந்துட்டா, அது மாதிரி இந்த எள்ளு உருண்டை அதெல்லாம் குழந்தைகளுக்கு எவ்வளவு சத்துங்கிறது அந்த காலத்துள்ள உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப வந்து அப்படி காலம் மாற மாற எல்லாமே இந்த பாக்கெட்ல அடைக்கிற உணவுப் பொருட்களை தான் குழந்தைகளே விரும்புறாங்க. குழந்தைகள் விரும்பி விரும்பி அது வந்து நம்மளுக்கு கூடிய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு தேவையில்லாம மருத்துவ செலவுகளை கொண்டு விட்டுருது.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:39 12:00. நேர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, சிறுதானிய உணவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தண்ணீர் குடிக்கும் முறை. ஊட்டச்சத்துக்கள் உடலில் சரியாக உறிஞ்சப்படணும் அப்படின்னா போதிய அளவு தண்ணீர் வந்து குடிப்பது மிக மிக அவசியம். தாகம் எடுக்கும்போது மட்டுமே குடிக்காமல் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுக்கணும். சீரகம், சோம்பு இல்லை வெட்டி வேர் போட்டு காய்ச்சிய தண்ணியை வந்து நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் நலத்துக்கு வந்து மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2275240, 2275250. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0413 என்ற முன்கூறிட்டு என்னை இணைத்து டயல் பண்ணுங்கள். நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2275240, 2275250.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:44:58. நேர்நேரத்தில் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஆஜா நஜிமுதீன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் கொடுக்குறீங்க. ஆமா, இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு, இந்த வளர் இளம் பருவத்துல உள்ள குழந்தைங்க இருக்காங்களா, பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து இந்த, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. எல்லா சத்துக்களும் அடங்கின உணவுகளை கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த உடல் வளர்ச்சி, அவங்களுக்கு அந்த, அதாவது அவங்க விடலை பருவம் வர்றப்ப

0: அவங்களுக்கு சரியான வளர்ச்சியை வந்து கொடுத்துருதே நம்ம இந்த இப்ப கொடுக்கக்கூடிய இந்த ஆகாரங்கள் உணவுகள் தான். அதுலயே இந்த ஊட்டச்சத்து மிக்க உள்ள உணவுகளை கொடுக்கணும். எங்க காலத்துல எங்க அக்காக்கெல்லாம் எங்க பாட்டிமார்கள் அதை மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல குழந்தைங்களுக்கு எல்லாமே பாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான், துரித உணவுகள் தான் சாப்பிடுவோம். அதை அப்படியே பழக்கிடுறாங்க வீட்டுல. அது வந்து இந்த சிக்கனு இந்த இப்ப உள்ள நவீன துரித உணவுகள் இதையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுனால அவங்க உடல்நலம் வந்து பாதிக்குதுமா. அதான் நம்ம பாத்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடிலாம் அந்த அவங்க ஏஜ் அட்டன் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வயசுலதான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. இப்ப பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா 8-9 வயசுலாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த உணவு முறைகள் மாற்றம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அதனால நம்ம வீட்டுகள்ல இயற்கையா நம்ம காலங்கள்ல நம்ம சாப்பிட்ட அந்த இயற்கை உணவுகளை நிஜமா அது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த அதாவது இந்த கேழ்வரகு, கம்பு, இது போன்ற இதை வந்து நம்ம வாங்கி கூழ் மாதிரி காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது என்ன விரும்புகிறோ அதை மாதிரி கொடுக்கலாம். தோசை மாதிரி சுட்டு கொடுக்கலாம், புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி இந்த அரிசி மாவு உள்ள உணவுகள், நம்ம பாரம்பரிய உணவுகள்லாம் இருந்து பாருங்க, தின்பண்ணங்கள்லாம், அதெல்லாம் கொடுத்தோம்னா நிச்சயம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குமா.
1: ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி சார்.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:47 நொடி. நம்ம நிறைய விஷயங்களை வந்து நேரம் நிகழ்ச்சியில் வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள் தலைப்பில் வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மரத்தடிக்குப்பம் சரவணம்மா.
0: சொல்லுங்க சார்.
1: நாங்கள்லாம் சின்ன வயதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஏறி விளையாடும் விளையாட்டு எங்கள் பகுதி இருந்தது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாதாரண 10 அடி 15 அடி அங்கேருந்து இங்கு உடன் விளையாடும் அந்த சிறுவர்லாம் குதிப்பாங்க. அங்கேருந்து குதிச்சு அப்படி சாதாரண மாதிரி எழுந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-வீலரில் போயிட்டு இருக்கும்போது கீழே வந்தாவே எலும்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடுது. அதெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக சேர்த்துவாங்கம்மா. உளுந்து கேவுர் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அது அதிக சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்கும். அது அது பார்த்தி அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து துவையெல்லாம் செஞ்சு அதிகமாக கொடுப்பாங்க. அப்புறம் மீன், நாட்டுக்கோழி, அது கூட நாட்டு முட்டை பார்த்தீங்கன்னா அதிக அளவு சத்து உள்ள உணவாக இருக்கும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு அந்த முடக்கத்தான் கீரை இரண்டையும் சேர்த்து தோசை சுடுவாங்க. அது சாப்பிட்டுவதற்கும் இனிமையாக இருக்கும். அதில் உள்ள சத்து பார்த்தீங்கன்னா அபாரமான சத்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைம்மா. பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் நீ கண்ணாடியே போடணும், கண் தெரியாத அந்த சுழல் வரையே வராது. இது மாதிரி இது போல வந்து அந்த சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அந்த நம்ம சமையலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலை எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதால சத்துக்கள் நிறைய கிடைக்குது. அதுவும் கடலை எண்ணெய் கடைகள் வாங்காம நாம் வந்து அந்த கடலை விற்பனை அதை சென்று அதை வாங்கி நம்மளே அந்த எண்ணெய் ஆடி நம்மளே அதை பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு சுயமையான எண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் அந்த தேங்காய் தினம் வந்து ஒரு பீஸ் தேங்காய் துண்டு சாப்பிட்றது அதில் அது அதிகப்படியான சத்து இருக்குமா.
0: ரொம்ப அழகாக வந்து சின்ன சின்ன எளிமையான உணவு முறைகளை ரொம்ப அழகாக எங்களுக்கு சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றிமா.
0: நன்றிங்க சார்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:59. ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம நேரம் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற விலையுயர்ந்த ஆப்பிள், கிவி பழம் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஊரில் அந்தந்த காலநிலையில் இருக்கக்கூடிய கொய்யா, நெல்லிக்காய், விளாம்பழம், நாவல் பழம் இந்த மாதிரி பழங்களை

0: நம்ம கிடைக்கும் பொழுது எந்தெந்த சீசனில் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த பழங்களை நம்ம சாப்பிட்டு பழகணும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்மளுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்து பழகியிருப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் அதை அந்த விஷயத்தையும் நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி தேன், முக்கவசி இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து தவிர்த்துட்டு இனிப்புக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படின்னும்போது தேன் எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அக்கேஷ்னலாக தான் இந்த மாதிரி இனிப்புகளை எடுத்துக்கிட்டு வரும்போது நிச்சயமாக நம்மளுடைய அதாவது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியம் நிறைந்த விஷயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையில்ன்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முளை கட்டிய தானியங்கள். சாதாரண பயிர் நம்ம சாப்பிட்றோம், சுண்டலை வச்சு சாப்பிட்றோம், அதெல்லாம் விட முளை கட்டி ஒரு நவதானியங்கள் நம்ம இப்போ நவதானியங்கள்லாம் வந்து கடையிலே கிடைக்குது, அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நைட்லேயே ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் எடுத்து அந்த முளைக்கட்ட பயிர் வகைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போதோ இல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வேக வச்சு பச்சையாவோ வேக வச்சோ அது கூட சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த உணவுகள் வந்து பிடிக்குதோ அந்த வகையில் அந்த உணவுகளை செஞ்சு கூட சாப்பிட்லாம் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் எந்த மாதிரி உணவு முறைகளை வந்து பயன்படுத்துகிறீங்க, ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2275240 2275240. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணை இணைத்து டைல் பண்ணுங்கள்.
1: எட்டு ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல.
2: எட்டு ஊரு எச்சிலூரு லிஸ்ட் இருக்கு கையில, எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்ய

ஆகாஷ் வாணி புதுவை நேரம் 11:57 15:05 நேர் நேரம் நிகழ்ச்சியோடைய நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துள்ள உணவுகள் அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஊட்டச்சத்துள்ள உணவுகள் தலைப்பில் நிறைய நேர் வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக, எளிமையான உணவுகளில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.

கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது சிறுதானியங்கள், புரதம் நிறைந்த உணவுகள், மில்லர்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கீரை வகைகள், பழ வகைகள், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கூட அந்த உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். வெயில் காலமோ குளிர்காலமோ மதிய உணவில் ஒரு டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கிறதுன்னு வந்து நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகரித்து செரிமான சக்தியை கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மோர் குடிக்கிறது வந்து வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ நிறைய பேர் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, உணவே வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி சரிவிகித உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதாவது நம்ம சாப்பாட்டை வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா சொல்கிறாங்க, வண்ணமயமான தட்டு, ரெயின்போ டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கேரட், அதாவது ஒரே தட்டில் நம்ம சாப்பாடு தட்டில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாதுங்களாம். கேரட்டோடைய ஆரஞ்சு, கீரையோடைய பச்சை, பீட்ரூட்டோடைய சிவப்பு, இந்த மாதிரி பல வண்ணங்களில் காய்கறிகள் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லப்படுது.

நாம் இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது காசு கொடுத்து வாங்குகிற கெமிக்கல் டேப்லெட்டில் விட நம்ம வீட்டு சமையலில் இருக்கக்கூடிய உணவே அருமையான நம்மளுக்கு மருந்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன். இன்றைக்கி நேரம் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12 மணி.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
4: இப்ப நான் வந்து டூ வீலர் மெக்கானிக்கா இருக்கேன் சார்.
3: இருசக்கர வாகனம் பழுது பார்த்தல் தொழில வந்து எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் அந்த தொழிலுக்கு வந்தீங்க? அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: சுய தொழில் செய்யணுன்றது ஆர்வமா செஞ்சது. எங்க சித்தப்பா வந்து

0: கடை சொந்தமாக வச்சுருக்காங்க சென்னையில். அவங்க மூலயமா அந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணலாம், நம்ம தான் ராஜான்ற மாதிரி.
1: பார்த்தா ரொம்ப இளைஞராக தான் இருக்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க?
0: டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார்.
1: எங்கே படிச்சீங்க?
0: பாலிடெக்னிக், ஈசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்.
1: நல்ல அருமையான கோர்ஸு. அந்த ஃபீல்டு போகாமல் இருசக்கரம் வாங்கின பொழுது பார்த்து வந்துட்டீங்க.
0: ஒரு 4-5 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் சார். எல்லாம் வெயிட் பண்ணுங்க, சரி சும்மா இருக்க நேரத்தில் அப்படியே கத்துக்க போனது.
1: நீங்க என்ன வெயிட் பண்றது, நானே சுயமா தொழில ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ட்டு வந்துட்டீங்க.
0: ஆமாம் சார்.
1: பிளம்பர் இருக்கு, நீங்க படிச்ச அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா தொழில் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இருசக்கர வாங்கின பொழுது பார்த்து உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
0: கடைக்கு போனாலும் பைக்கு, பூ வாங்கின போனாலும் பைக்கு, எதுக்கு எடுத்தாலும் பைக்குன்னு. அப்ப நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம்.
1: அப்போ உங்க வீட்டுல பைக் இருக்கு?
0: இருக்கு சார்.
1: யார் வச்சிருந்தது?
0: சித்தப்பா எல்லாருமே வச்சிருந்தாங்க. நான் சொந்தமா தொழில் எடுத்து அம்மாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன், பாப்பாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன், இப்ப நான் வச்சிருக்கேன்.
1: எந்த வயசுல கத்துக்கினீங்க?
0: நான் கத்துக்குள்ள வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 வயசு இருக்கும். காலேஜ் படிச்சுட்டு இருக்குள்ள செமஸ்டர்ல லீவுக்கு ஊருக்கு போவேன். இங்க இருந்தா ஒழுங்கா இருக்க மாட்டேன்னு அம்மா அனுப்பிவிடக்குள்ள
1: கத்துக்கிட்டு. சரி, இருசக்கர வாகனம் பழுது பாக்குன்றது டெக்னிக்கலான வேலை, பொறுமையா இருக்கணும், புத்தி கூர்மையெல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கணும். டூ வீலர் சம்பந்தப்பட்டது இல்லைங்களா, நாம ஏதாவது பண்ணி அது போய் எதுனா விபத்துக்கள் எல்லாம் உண்டாக்கும், அதனால அதுல விளையாடக்கூடாது. ஆனா நீங்க அந்த வேலையே வந்து பொறுப்பா நீங்க அந்த அளவுக்கு சின்ன வயசுல கத்துன்னு இருக்கிறீங்க, அது சிரமமா இல்லையா உங்களுக்கு அந்த வேலை?
0: விருப்பப்பட்டு செய்யக்குள்ள எதுக்கு சிரமம் தெரிய போகுது? ஒரு வேலைன்னு அடிப்படன்னு போகல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வண்டி கழுவணும், ரெண்டாவது வண்டி துடைக்கணும். இதுல ரெண்டுத்தையும் ஒழுங்கா பண்ணிட்டா இவன் வேலைக்கு லாய்க்குன்னு நினைச்சுக்கோங்க.
1: எத்தனை வருஷமா நீங்க அந்த வேலையை கத்துக்கிட்டீங்க? கடை வைக்கிறதுக்கு முன்னாடி
0: 7 வருஷம் அது மாதிரி இருக்கும்.
1: நீங்க கத்துக்கும் போது எப்படிப்பட்ட வேலையெல்லாம் வந்தது, என்னென்ன டூ வீலர், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: லேடிஸ் வண்டி தான் அதிகமா கத்துக்கிட்டு. சென்னையில யாரும் அதிகமா கீர் வச்ச வண்டி ஓட்ட மாட்டாங்க. லேடிஸ் வண்டி தான் இருக்கிற டிராபிக்ல, லேடிஸ் வண்டி தான். ஆனா லேடிஸ் வண்டி வந்து பொறுமையா பார்த்து பக்காவா ரெடி பண்ணுவோம்.
1: எந்த வண்டியை சுலபமா இருக்கும் நீங்க வேலை செய்யறதுக்கு? அதாவது லேடிஸ் வண்டியா இல்ல வந்து கீர் வண்டியா?
0: கீர் வண்டி தான் ஈஸியானது. ஒரு கேபிள் மாத்தனாலும் டக்குன்னு 5 நிமிஷத்துல மாத்திடலாம். ஆனா லேடிஸ் வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கேபிள் மாத்தனா 1 மணி நேரம் ஆகும். எல்லா ஸ்பேரே ஆகணும், ஃப்ரண்ட்டு டூம்ல இருந்து ஃப்ரண்ட் ஷீல்டுல இருந்து அடிபாட்டம்ல இருந்து டிக்கி வரைக்கும் எல்லாத்தையும் கட்டினா தான் மாத்த முடியும். ஆனா பெரிய வண்டியில, கீர் வண்டியில அப்படி கிடையாது. மேல ஆகுதுன்னா கீழே டக்குன்னு ஒரு லாக்கு தான், டக்குன்னு ஆகுதுட்டு டக்குன்னு போட்டு ஒரு 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாம். லேடிஸ் வண்டி விட்டாங்கன்னா லேடிஸுக்கு கஷ்டம், ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம நிக்கணுமான்றது ஒரு கஷ்டம். ஆனா லேடிஸ் வண்டி தான் கஷ்டம். ஆனா எனக்கு லேடிஸ் வண்டி வேலை செய்யறது விருப்பமா இருக்கும்.
1: ஏ டு இசட் வரைக்கும் பிரிச்சு மேயர்னு சொல்லுவாங்கல்ல அந்த வண்டிங்களா?
0: ஆமா சார்.
1: அந்த அளவுக்கு எல்லா வேலையும் கத்துக்கினீங்களா?
0: எலக்ட்ரிக்கல் ஒர்க் பாத்தீங்கன்னா எதுல லைன் வருது எதுல லைன் போறதுன்றதே கண்டுபிடிக்கிறதே ரொம்ப
1: கஷ்டமா இருக்கும்.
0: அதை நம்ம செய்யக்குள்ள என்னன்னா, அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் வரக்குள்ள நம்ம அவங்கள போய் அட்டன் பண்ண முடியாது, இதுலயே தான் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால
1: எலக்ட்ரிக் ஒர்க், அந்த வண்டியில இருக்கிற எலக்ட்ரிக் ஒர்க் பண்ண மாட்டீங்க?
0: பண்ண மாட்டோம்.
1: லைட் எரியுது, இண்டிகேட்டர் எரியுது,
0: அந்த இதெல்லாம் பாத்துல. ரொம்ப டீப்பா கரண்ட் வரலன்னா அவங்க விட்டுட்டு போக சொல்லுவோம். இப்ப அவங்க வந்து டைம் ஆகுதுன்ட்டு யோசிப்பாங்க. எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் டைம் கொடுக்கணும். நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா வண்டி ரெடி பண்ணலாம்.
1: இப்ப கடை எங்க சார் வச்சிருக்கீங்க?
0: கடை வச்சிருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒதியம்பட்டு சார்.
1: என்ன பெரிய டூ வீலர் ஷாப்பா?
0: இல்ல சார், நார்மலான டூ வீலர் ஷாப் தான்.
1: ஷெட் எவ்வளவு அளவு இருக்கும்?
0: 10x10 இருக்கும்.
1: இப்ப நீங்க சென்னையில உங்க சித்தப்பாட்ட வேலை செஞ்சீங்க, அது போல உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க?
0: இல்ல சார், நம்ம கிட்ட வேலை கேட்கறதோட எல்லாருமே வந்து இப்ப சுய தொழில்னாலே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வேலை கத்துக்கணும்னு வந்து கேக்குறாங்க, ஆனா அதுக்கேத்த ஊதியம் கேக்குறாங்கல்ல சார்.
1: உங்களுக்கு எவ்வளவு ஊதியம் கொடுத்தாரு?
0: எனக்கு ஊதியம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்தாங்க சார்.
1: எந்த வருஷம் அது?
0: 2012-13.
1: அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க?
0: அந்த சம்பளம் சீட்டு கட்டல சார். ஏன்னா சித்தப்பா வீட்டுல தானே இருந்தோம்.
1: ஆமா,
0: சாப்பாடு எல்லாமே அவங்க போட்டாங்க, சம்பளம் வீணாக கூடாதுன்ட்டு சீட்டு போட்டாங்க.
1: சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த சேமிச்சு வாழ்க்கையில முன்னேறன்னு ஒரு வெறி வந்துருக்குது.
0: ஆமாம் சார்.
1: அதுதான் உங்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு நீங்களும் ஒரு இருசக்கர வாங்கின பொழுது பார்க்கும், அதாவது தொழில் முனைவோர் ஒரு முதலாளி அந்தஸ்தில் இருக்கிறீங்க.
0: ஆமாம் சார்,
1: சந்தோஷம். இப்போ உங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் மட்டும் தான் வேலை செய்யறீங்க?
0: நாங்கள் மட்டும்தான்.
1: இப்போ 4-5 வண்டி வருதுன்னா ஒரு ஆளில் எப்படி வேலை செய்ய முடியும்?
0: காலையில் 7:00 கடை ஓப்பன் பண்ணுவேன், நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வேலையை தோத்து பண்ணி செஞ்சு டெலிவரி கொடுக்கும்.
1: 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யறீங்க பொழுது
0: உழைக்கணும்ல சார்.
1: சர்வீஸ் கேட்போம்னா நம்ம என்ன செய்யணும்? கஸ்டமர் எல்லாம் உடனே எனக்கு நாளைக்கே வேணும் வண்டி, நாளைக்கே வேணும், இன்னும் 2 நாள் கொடுத்து அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா உங்களுக்கு வண்டி முக்கியம் இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருந்துங்கன்னு அந்தளவுக்கு கொடுக்க முடியுது அவங்களால? சீக்கிரமாக
0: கொடுக்க முடியுது சார். அதாவது நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். ஃபோன் அடிச்சுட்டு உடனே என்னன்னா முடியாது. ஒரு நாள் டைம் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு நம்ம கொடுத்துடலாம். மேஜர் ஒர்க் இல்லாமல் ஜென்ரல் சர்வீஸ்லாம் அன்னைக்கே கொடுத்துடலாம்.
1: இப்போ என்னென்ன வேலையெல்லாம் உங்ககிட்ட வருது? அதாவது ஃபுல் வண்டி சர்வீஸ் பண்ணணும், அது போல வேலை, வண்டியில் ஃபால்ட் ஆகிடுது அந்த வேலை, அதுபோல் என்னென்ன வேலைலாம் உங்ககிட்ட வருது கம்ப்ளைண்ட்டாக?
0: கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூ மாற்றுறது கம்ப்ளைண்ட் வரும், ஆயில் மாற்றுற கம்ப்ளைண்ட் வரும், ஜென்ரல் சர்வீஸ் விடுவாங்க, இன்ஜின் ஒர்க் வரும், இந்தமாரி தான் கம்ப்ளைண்ட் வரும் அதிகமாக. ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்போனா ஒரு டைம் வரும், காயில் சம்பந்தமாக, எலக்ட்ரிஷியன் சம்பந்தமாக, அதெல்லாம் எப்போனா ஒரு டைம்.

0: வரும். ஆனால் ரெகுலராக ஆயில் மாற்றுறது, இந்த செயின், இந்த பிரேக் ஷூ மாற்றுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக வரும்.
1: எந்தெந்த விலைக்கு எவ்வளோ பணம் வாங்குறீங்க?
0: இப்போ ஒரு பிரேக் ஷூ மாத்தனா, ஒரு பிரேக் ஷூட விலை பார்த்தீங்கன்னா 170 ரூபா.
1: ஆமாம்.
0: அதை நான் கேட்டி மாட்டேன்னா, கேட்டிட்டு கிளீன் பண்ணி போட்டு செயின் டைட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் 100 ரூபா லேபர் கேட்பேன். சில பேர் அதே 150 ரூபா கேட்பாங்க. அது அவங்களுடைய நிர்ணயமான தொகை. இப்போ சில பேர் ஆள் வேலைக்கு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை கனெக்ட் பண்ணி கேட்பாங்க. சார், இப்போ நான் ஆள் வச்சிடல, நான் ஒரு ஆள் தான் அப்படின்னக்குள்ளே எனக்கு 100 ரூபா அது போதுமானது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கூலி வாங்க முடியும்.
1: வண்டி வந்து சரியாக ஸ்டார்ட் ஆகலனா வண்டியில் எது சோதிச்சு பார்ப்பீங்க?
0: முதல்ல சோதிச்சு பார்க்கறது வந்து பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். சில பேர் கேஜி காட்டும், ஆனால் கேஜி கரெக்டாக காட்டாது. அப்படின்னக்குள்ளே பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, பெட்ரோல் அப்படி இருந்தாலும் ஓஸில் பெட்ரோல் வருதான்னு பார்க்கணும். அது எல்லாம் கரெக்டாக வருதுன்னா ஃப்ளக்ல கரண்ட் கரெக்டாக வருதான்னு
1: பார்க்கணும். கிடக்குறது, அது காலு தான் வலிக்கும்,
0: காலு தான் வலிக்கும். அதுக்கு ஃப்ளக்ல கரண்ட் வருதான்னு பார்க்கணும். கரண்ட்டும் வருதுன்னா ஃப்ளக்கு வீணாக போயிருக்கும். பவர் ஃப்ளக் மாத்தினா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே இன்னும் ஃப்ளக்கு நல்லா இருக்கும், கரண்ட்டும் வரும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. வால்வு லூஸ் ஆகிடும், கம்ப்ரெசர் இருக்காது. ஃப்ளக் அவுத்துட்டு ஃப்ளக் ஹோல்ஸில் ஆயில் அடித்து ஸ்டார்ட் பண்ணால் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகிடும். என்ன தான் உழைச்சாலும் வால்வு போயிடுச்சுன்னா ஒன்றுமே
1: பண்ண முடியாது.
0: அது இன்ஜினை இறக்கி எட்டை பிரித்து லேத்தில் கொடுத்தா தான் ரெடியாகும்.
1: மெட்டீரியல்லாம் நீங்களே வச்சிருப்பீங்களா, கடையில் போய் வாங்கி சொல்லுவீங்களா கஸ்டமரை?
0: பேசிக் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்கு சார். பேசிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அத்தியாவசியமானது, பெட்ரோல் டைப் இருக்கும், ஃப்ளக்கு இருக்கும், சேஞ்ச் பாயிண்ட் இருக்கும், பிரேக் ஷூ, எமர்ஜென்சி கிட்டு நம்மகிட்ட எப்பயுமே இருக்கும்.
1: இப்போ இன்ஜினு, பேட்டரி, பிரேக்கு, கிளட்சு, இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு எப்படி உங்களுக்கு கண்டறிஞ்சு அதை வந்து நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்க?
0: அதாவது இப்போ பேட்டரி பார்த்தீங்கன்னா, எந்த பேட்டரி இருந்தாலும் ஒரு 2 வருஷம் தான் வாரண்டி. ஸ்டாண்டர்ட் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா மேலே இயர் கொடுத்துருவாங்க, இந்த இயரில் வருதுன்ட்டு. அதை வச்சு செக் பண்ணுவோம், 2 வருஷத்தில் வருதா என்னன்றதை பொறுத்து செக் பண்ணுவோம். அடுத்தது சார்ஜ் போட கொடுப்போம். சார்ஜ் போடக்குள்ள அவங்க செல்லு அடி வாங்கிடுச்சுன்னா அப்பலாம் சொல்கிறாங்க, பா செல்லு அடி வாங்கிடுச்சு, இந்த பேட்டரி தேராது, நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு கூட நம்ம அடுத்து ஒரு பேட்டரி போட்டுதான் ஆகணும். இது இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கூட்டராக இருந்தால் ஒரு 2000 கிலோமீட்டர், இதே கீர் வண்டியாக இருந்தால் ஒரு 2500 கிலோமீட்டர். ஏன்னா ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஜின், அதில் ஆயில் பார்த்தீங்கன்னா 800 ml தான் ஊற்றுவோம். அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டர் கம்மியாகும். கீர் வண்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஊற்றுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஆயில் லெவல் பார்த்து தான், லெவல் வந்து கையை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருது திக்னஸ் எப்படி இருக்குது, இந்த ஆயில் இவ்வளோ நாள் ஓடுமா, இனி எத்தனை நாள் ஓட்டலாம் அண்ணான்றதை அந்த திக்னஸ் வச்சு சொல்லலாம்.
1: இப்படியெல்லாம் வண்டி ஓட்டணும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அது வண்டி ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கம்பல்சரி முக்கியம் சார். ஆனால் அந்த ஹெல்மெட் யாருமே போகிறது கிடையாது, 2 சைடு மிரரே இருக்கணும், அதுவும் கம்பல்சரி முக்கியம். டேஞ்சர் பெல்ட்டு பின்னாடி எறையணும், அதுவும் முக்கியம். ரைட் சைடு இண்டிகேட்டர் திரும்பினா இண்டிகேட்டர் போடணும். சில பேர் இண்டிகேட்டர் போகிறது கிடையாது, அப்படியே திரும்புறது.
1: இருசக்கர வாகனத்தில் அந்த காத்தெல்லாம் எப்படி சார் மெயின்டைன் பண்ணிருக்கணும்?
0: அதை ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 30 வைக்கலாம் சார், பேக் வீல் பார்த்தீங்கன்னா 40 வைக்கலாம். இதான் ரெகுலர் காத்து
1: ரெகுலராக.
0: ஏன் பேக்கில் 40 வைக்கிறேன்னா டபுள்ஸ் போவோம், இல்லை ஒரு வெயிட்டு வைப்போம், அதுக்கேற்ற மாதிரி மைல்டாக காத்து இருக்கணுன்றது வசதி. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 40, ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு வெயிட்டு கிடையாது, அதனால 30 வச்சாலே போதும். இப்போ சில பைக்குக்கு வந்து சொல்லுவாங்க, பின்னாடி 35 வைங்க, எங்களுக்கு பின்னாடி 35 இருந்தாலே போதும், ஃப்ரண்ட்டில் வந்து 25 வைங்கன்னுவாங்க. அது கஸ்டமர் அவங்க விருப்பப்படி கேட்கறது. நம்மளுக்கு தொழில் கற்றுக்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 30, பேக்கில் 40. காற்று நம்ம செக் பண்ணலன்னா டயர் அடிவாங்க, ஒன் சைடு தேயும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் அடிப்படும். அதாவது ஒரு வண்டியில் காற்று இருந்தால் தான் வண்டி சல்லுன்னு போவோம். காற்று இல்லாமல் இருந்ததுன்னா மொத்த வெயிட்டு அமிக்கினது போகல, நம்மளுக்கு மைலேஜே வராது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மைலேஜ் வரலன்னுவாங்க. ஆனால் பார்த்தா காற்றே இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல்ல காத்து இல்லைனா வண்டி இழுத்துன்னு
1: போவோம். அவர் காத்து இல்லைன்னு எப்போ தெரியுமா சார், டூ வீலர்ல போகும்போது பின்னாடி இருக்க சொல்லலாம் சார் காத்து இல்லைன்னு, அப்பதான் போய் காத்து அடிப்பாரு.
0: ஆமா, அப்பதான் காத்து அடிப்பாங்க. சில பேர் பஞ்சர் ஆகி அப்படியே ஓட்டிட்டு போவாங்க, அது மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. அது மாதிரிலாம் ஓட்டினா ரிம்மு பெண்ட் ஆயிடும்.
1: பெட்ரோல் ட்ரை ஆகிற வரைக்கும் ஓட்டுறாங்க, அதுவும் பண்ணணும். முக்கியம் இல்லையா,
0: பெட்ரோல் இப்போ மெயின்டைன் பண்ணும் சார். ஆனா இப்ப வர லேட்டஸ்ட் பைக்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற பெட்ரோல்ல 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் வண்டி ஓடும், கார் பட்டர் இருக்கும், வண்டி படுக்கு போட்டு கூட ஓட்டிட்டு போகலாம் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா. ஆனால் இப்போ வர வண்டி கார் பட்டரி கிடையாது, மினிமம் அவர் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வண்டியில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துட்டு இருந்தால் மட்டும்தான் அவருக்கு செலவு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஃபியூல் இன்ஜின் பம்பு போவோம், மோட்டர் அடி வாங்கும், அவங்களுக்கு செலவு அதிகமாகும். பெட்ரோல் கம்பல்சரி 200 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் இப்போ வர வண்டியில். கார் பட்டர் வண்டியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, 100 ரூபாய்க்கு போட்டாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், ட்ரை ஆனாலும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்டலாம். ஆனால் இப்போ 19 அடுத்த வந்த மாடல் பார்த்தீங்கன்னா 200 ரூபா பெட்ரோல் வண்டியில் இருந்தே இருக்கணும்.
1: காத்து செக் பண்ணணும், பெட்ரோல் கரெக்டாக தான் செக் பண்ணணும், இதெல்லாம் தான் வண்டி நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும் இல்லைங்களா.
0: முக்கியமானதே ஆயில். நம்ம உடம்புல எப்படி ரத்தம் முக்கியமோ வண்டிக்கு ஆயிலும் பெட்ரோலும் தான் முக்கியம். ஆயில் இல்லைனாலும் வண்டி ஓடாது, நின்றுடும்.
1: இப்போ நீங்கள் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும்போது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்?
0: அதிகமாக யூஸ் ஆகிற டூல்ஸ் பார்த்தீங்கன்னா

0: பத்து டீ பாக்ஸு, எட்டு டீ பாக்ஸு, ஸ்டார் த்ரிப்ளி, 16-17 ரிங்ஸு, 19 ரிங்ஸு, அதுக்கப்புறம் 23 ரிங்ஸு, 22. இதுதான் இப்போதைக்கு அதிகமாக தேவைப்படுறது. நிறைய டூல்ஸ் இருக்கு சார், டூல்ஸ் எல்லாம் வாங்கினா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். டெவலப்மெண்ட் ஆவோ டூல்ஸும் டெவலப்மெண்ட் ஆகுது.
1: நீங்க சொல்ற டூல்ஸ் எல்லாம் இருந்தாலே இருசக்கர வாகனம் பொழுது
0: பார்க்கலாம்.
1: நம்ம உங்களுக்கு இப்ப ஒரு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
0: படையப்பா படத்துல இருந்து சார்.
1: என்ன பாட்டு சார்?
0: வாழ்க்கையில் 1000 தடைக்கலப்பா.

0: அந்த பாட்டு பிடிக்குங்களா?
1: ஆமா சார். ரஜினி வந்து கஷ்டப்படுவாரு, எப்படி நம்ம தங்கச்சியை கரை சேர்ப்போம், எப்படி நம்ம அம்மாவை கரை சேர்ப்போம்னுக்குள்ள அவருக்கு அந்த மலை கிடைக்கும், அந்த மலையால தான் அந்த பாட்டு வந்து ஃபேமஸ் ஆகும். அப்படின்னுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாரி நம்ம ஒரு டூ வீலர் மெக்கானிக், நம்ம வாழ்க்கையில் இந்த பாட்டுலயாச்சும் நம்ம வாழ்க்கை மேலே வருதான்றது.
0: நல்ல ஒரு பாட்டை கேட்டுக்கிறீங்க.

0: பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாட்டு நல்லா அருமையா இருந்தது. நம்மோடு நேயர்களும் கேட்டாங்க. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததான் இப்போ வண்டி பிரச்சனை இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஓடணும்னா வண்டி வச்சிருக்கிறவங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது டயர்லேருந்து பிரேக்லேருந்து ஹார்ன்லேருந்து எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள்.
1: ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து நார்மல் தான் நம்மளுக்கு. நம்ம கால் அடிச்சாலும் உள்ள இறங்கக்கூடாது. உள்ள இறங்குற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா நம்ம அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓ பிரேக் லூஸாக இருக்கு, பிரேக் டைட் பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி கிளச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடும். ஆஃப் கிளச்சி வச்சாந்தா வண்டி வந்து சடன் பிக்கப் கிடைக்கும், கிளச்சி நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா வரும் ஆஃப் கிளச்சி வச்சா. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஏர் செக் பண்ணணும், இல்லைன்னா டயர் ஒன் சைடு தேயும், வண்டி அமிங்கின்னு போவோம் அதுலேயே மைலேஜ் அடிபடும். வண்டி ஆனால் மினிமம் 2000 கிலோமீட்டர் ஒரு தடவை சர்வீஸ் ஜென்ரல் செக்அப்
0: 2000 கிலோமீட்டர்
1: செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணீங்கன்னா வண்டி அந்த பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு வண்டி ஓட்டக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு மாதிரியாக இருக்குன்னா பக்கத்தில் யாருன்னா ஒரு டூ வீலர் மெக்கானிக்கோ இல்லை நீங்கள் கம்பெனியில் ஒரு இடத்துல அவங்ககிட்ட செக் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க ஓட்டி பார்த்துட்டு இதெல்லாம் வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது பண்ணக்குள்ள பண்ணிக்கிங்க, இல்லை எமர்ஜென்சிக்கு இதை மட்டும் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு மெக்கானிக் யாருனா சொல்லுவாங்க. சொல்லக்குள்ள உங்கள் எமர்ஜென்சி அந்த டைமுக்கு பண்ணிக்கலாம்.
0: ரோட்ல கூட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வண்டி எல்லாம் மாடல் மாடலா வருது இல்லையா, அதெல்லாம் வச்சு ரொம்ப ஸ்பீடா போறாங்க, ரொம்ப அது ஆபத்து விளைவிக்கும். வண்டி ஓட்டுறவங்களே பார்த்த உடனே நின்றுறாங்க, ஏன்னா அவன் அவ்வளவு ஸ்பீடு போகும்போது நாமளும் அந்த ஸ்பீடு போறோமோ நம்ம அறியாமல் நின்றுறோம். அந்த அளவுக்கு ஸ்பீடு போகலாமா, இல்ல நாம எத்தனை கிலோமீட்டருக்குள்ளதான் போகணும் எவ்வளவு ஸ்பீடு போகலாம்?
1: அதாவது இந்த ஸ்பீடு போகலாம் சார், உனக்கு ஸ்பீடு போகணும்னு ஆசையா இருந்தா நீ ஹைவேல ஓட்டிக்கலாம். இப்ப மக்கள் தொகை பெருந்து போச்சு. முன்னாடி ஒரு வீட்டுக்கு ஒரு சைக்கிள் இருந்தது அதிசயம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது அதிசயம், ஆனா இப்ப அப்படி கிடையாது.
0: ஒரு
1: வீட்டுக்கு நாலு வண்டி,
0: நாலு வண்டி
1: ஆளுக்கு ஒரு வண்டி.
0: ஆமா,
1: அப்படி இல்ல டிராபிக் பெருகுது,
0: அதுல பெருமையா இருக்கு. என் வீட்டுல நாலு அஞ்சு வண்டி இருக்கு அப்படின்னு.
1: நாலு வண்டி இருக்கலாம் சார், நாலு வண்டிக்கு பெட்ரோல் போடணும், நாலு வண்டிக்கு மெயின்டெனன்ஸ்
0: பண்ணணும்.
1: அதே ஒரு சில வண்டி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒரு பொருள் கை வச்சாலும் 3000 ரூபாய்க்கு மேல போகும். அது யோசிச்சுதான் வாங்கி கொடுக்கும்.
0: எந்த அளவுக்கு விலை உயர்ந்த வாகனம் வாங்குறோமோ அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது
1: அதிகம் தான் செலவு அதிகமா தான் ஆகும்.
0: வாகனம் ஓட்டுறவங்களும் பாதுகாப்பா ஓட்டணும் இல்லீங்களா, விபத்து இல்லாம
1: ஓட்டணும். நாம ஒழுங்கா போவோம் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் வண்டின்னு வீங்க, செகண்ட் கியர்ல அந்த வண்டி 70 தூடும். அப்ப அதுக்கேத்த ட்ராக்ல தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். இந்த ட்ராக்ல 40ல போனோம்னா நம்ம 40ல தான் போய் ஆகணும், வேகமா போனா முடியாது.
0: இப்ப டயர் பிரேக் அப்புறம் நம்ம லைட்டு ஹார்ன் இதெல்லாம் அடிக்கடி பரிசோதனை பண்ணணுமா?
1: பரிசோதனை அடிக்கடி பண்ண சொல்லுங்க சார். இப்ப மழை பெஞ்சதுன்னா அந்த சுவிட்ச் கம்ப்ளைண்ட் வரும்,
0: மழை பெஞ்சல லைட் எரிய மாட்டேங்குது சில டைம்ல.
1: அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் மக்கி போயிருக்கு சார், தண்ணி மழை தண்ணி உள்ள போகக்குள்ள கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும், அந்த டைம் தான் லைட் எரியாத இருக்கும். அதே சுவிட்சு மாத்திட்டு ஒயரிங் கரெக்ஷன் பண்ணா அந்த அதுக்கப்புறம் நல்லா ஏறி. அதே ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு தான் ஒயர் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒயர் மக்கிடும், உள்ள எரிஞ்ச தன்மை மாரி ஆயிடும். அதுக்கு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஒயரிங் கிட்ட மாத்திட்டா நம்மளுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது, ஒயரிங் கம்ப்ளைண்டே வராது. சில பேர்லாம் 15 வருஷமா அந்த ஒயரிங் வச்சே ஓட்டுவாங்க, அடிக்கடிக்கு டேப் அடிச்சு அந்த மாதிரிலாம் ஓட்டலாம், அடிக்கடிக்கு ஒயரிங் கம்ப்ளைண்ட் வரும்.
0: டூ வீலர்ல வச்சிருக்கிறவங்க வாரம் வாரம் என்னென்ன செக் பண்ணலாம் வண்டியில?
1: ரெண்டு பிரேக் கரெக்டா இருக்கா, ஏர் செக்கிங் கரெக்டா இதா, செயின் கரெக்டா இருக்கா, பிளக் பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா, வண்டி ஒரே இதுல ஸ்டார்ட் ஆகுதான்றது செக் பண்ணிக்கலாம்.
0: இப்போ நீங்க ஒரு வண்டி கொடுத்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க?
1: ஒரு வண்டி கொடுத்தா இன்ஜின் ஒர்க்கு, கேபிள் ஐட்டம் மாத்துறது, பிரேக் ஷூ, சேஞ்ச் ப்ராக்ட், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பார்க்கலாம். சுவிட்சிங், ஒயரிங், அதெல்லாம் கொஞ்சம் மேஜரா இல்லாம மைல்டா இருக்கிற ஒயரிங்லாம் பார்த்து செக் பண்ணிக்கலாம்.
0: பொதுவாக நீங்க இந்த இருசக்கர வாகனம் பழுது பார்க்கற அந்த வேலைக்கு என்ன திறமைகளை இருக்கணும்ன்றீங்க?
1: பொறுமை சார், பொறுமை நம்மகிட்டே இருக்கணும், வண்டி விடுற கஸ்டமர்கிட்டையும் பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு கஸ்டமர் காத்தடிக்கணும்ன்றாரு, அப்போ வந்து இன்னொரு வண்டிக்கு ஆயில் மாத்துறேன், ஆயில் மாத்திரத்தை விட்டுட்டு போய் காத்தடிக்க முடியாது, மறந்துட்டா வண்டி சீஸ் ஆகிடும். ஆனால் அந்த கஸ்டமர் கோச்சிங் போறாரு, காத்தடிக்க நான் உடனே ஏந்து வரலன்றதுனால கோச்சிங்னு வண்டி எத்தனை போறாரு. பொறுமை வேணும் சார், நம்மளுக்கும் பொறுமை வேணும், அவங்களுக்கும் பொறுமை வேணும்.
0: பொறுமையும் கவனமும் ரொம்ப முக்கியம்,
1: ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சார்.
0: சரி,
1: ஒரு வண்டி வேலை செய்யறனா

0: வண்டி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போய் செய்ய முடியும். இல்ல வாங்க வாங்கன்னா பண்ண முடியாது. நம்மளுக்கும் டென்ஷன் ஆகும், அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும், வரமாட்டாரு பணம் ஏறி போச்சு பழகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வண்டி அதிகமா கிடைக்குது இவங்களுக்கு என்ன மிதி மிஞ்சி போய் கிடைக்குது அப்படின்னு. ஆனா அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களுடைய கஷ்டம் தெரியும்.
1: இப்போ நீங்க அந்த இருசக்கர வாகன அந்த தொழிலில் ஏதாவது சந்திச்ச இந்த சவால்கள் ஏதாவது இருக்கா, மன கஷ்டம், அதாவது கஸ்டமர் உங்களை ஏதாவது வண்டி சீக்கிரமா கொண்டு வந்து திட்டுறது, இல்ல நீங்க எமோஷன் ஆகுறது, அது மாதிரியான
0: நிறைய இருக்கு சார். வேலை செஞ்சுட்டே இருப்போம். இப்ப நம்ம கடைக்கு ஏத்த மாதிரி வெல்டிங் கடை இருக்குன்னு வச்சுக்கலாம், வேலை செய்வோம், வந்து டூல்ஸ் கேட்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட தான் நம்பி கொடுப்போம், டூல்ஸ் எத்தனை அவங்க மாட்டும் போயிடுவாங்க, அதை வச்சு தான் நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம். ஆனால் திருப்பி வராது, கேட்டால் தெரியாதுன்றவாங்க. அதே நான் வேலை செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டூல்ஸ் வந்து எங்கள் ஓனர் என்கிட்ட சொல்லிட்டு போவார், யாருக்கும் டூல்ஸ் கொடுக்காதப்பான்ட்டு. அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், என்னை அடிக்கவே வந்துக்கிறாங்க, என் ஊரில் கடை வச்சு எனக்கு டூல்ஸ் தரமாட்டேன் அப்படின்ட்டு. அதுவும் சண்டைலாம் நடந்துருக்கு
1: சார். இப்போ நிகழ்ச்சியில் இன்னொரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் சார்.
0: ஓகே,
1: இன்னொரு பாடல் சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பாடல்.
0: மின்னலை படத்துல இருந்து வெண்மதி வெண்மதி நில்லு.
1: இந்த பாட்டு எதுக்கு பிடிக்கும்?

0: யாருக்கும் டூல்ஸ் கொடுக்காதப்பான்ட்டு. அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன், என்னை அடிக்கவே வந்துக்கிறாங்க. என் ஊரில் கடை வச்சுக்கிற எனக்கு டூல்ஸ் தரமாட்டேன் அப்படின்ட்டு. அதுவும் சண்டைலாம் நடந்துருக்கு
1: சார். இப்போ நிகழ்ச்சியில் இன்னொரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம் சார்.
0: ஓகே,
1: இன்னொரு பாடல் சொல்லுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பாடல்.
0: மின்னலை படத்துலேருந்து வெண்மதி வெண்மதி நில்லு.
1: இந்த பாட்டு எதுக்கு பிடிக்கும்?
0: கஷ்டப்பட்டு ஒரு வாரத்தில் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவார், ஆனால் மறாத வாரமே கட்டிக்கலான்ற போகிற வரைக்கும் போவோம் அந்த பொண்ணு. ஆனால் கடைசி கட்டத்தில் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் உதறிட்டு போயிடும். அப்போ அவர் மனம் உடஞ்சி பாடுவார் அந்த பாட்டு. நல்லாவும் இருக்கும், மன நிம்மதியாகவும் இருக்கும். லவ் ஃபெயிலியர்களுக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும்.
1: நீங்கள் லவ் ஃபெயிலியரா?
0: நம்ம லவ் ஃபெயிலியர் இல்லை சார், நம்ம வந்து ரசிகன், பாட்டுக்கு ரசிகன்.
1: பாட்டுக்கு ரசிகன், அந்த காட்சிகளை ரசிச்சு ரசிச்சு பார்ப்போம்.
0: ஏன் கடையில் பார்த்தீங்கன்னா எனி டைம் செட்டு ஓடிட்டே இருக்கும்.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்போமா?
0: கேட்கலாம்,
1: நம்மோட நேர்களும் கேட்பாங்க.
0: ஓகே சார்.

0: சார், இப்போ ஒரு அழகான பாடலை நேயர்களோட நாமும் கேட்டோம், நம்ம நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். இருசக்கர வாகன பழுது பார்க்குற அந்த தொழிலை இளைஞர்கள் முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக்க நீங்கள் ஒரு ட்ரைனிங் தருவீங்களா, இல்லை அவங்க வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துக்கு வழிவகை இருக்கா, சம்பாத்தியம் பண்ணலாமா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமானம் குறைவே கிடையாது, வருமானம் வந்து அதிகம்தான். ஐடி கம்பெனியில் சம்பாதிக்கத்தோட நம்ம வருமானம் அதிகமாக சம்பாதிக்கலாம்.
0: நீங்கள் இது வரைக்கும் இந்த இருசக்கர வாகனம் தொழில் சம்பாதிச்சதில் என்ன வருமானம் சம்பாதிச்சிருக்கிறீங்க, உங்கள் சம்பாத்தியம் யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்துக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ என்னோடய சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டரை கட்டி கொடுத்தேன்.
0: ஓ, சந்தோஷம்.
1: இப்போ அவங்களுக்கு கட்டி கொடுத்து அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க. என்னுடைய வருங்கால மனைவிக்கு நான் எதனால் சேர்த்து வைக்கணும்
0: கண்டிப்பாக,
1: அதனால் ஒரு 5 சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு அங்கே எல்லாம் ஒரு மினிமம் ஒரு 3 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சிங்களேன்.
0: சூப்பர். இருசக்கர வாகனம் நமது அன்றாட பயணத்தில் முக்கியமான துணையாக இருக்குது இல்லைங்களா?
1: ஆமாம் சார்.
0: அதை முறையாக பராமரிப்பதுடன் அதனை பழுது பார்க்கும் தொழிலாளர்களின் திறமையும் உழைப்பும் மதிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நம்முடைய நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் புதுச்சேரி கொம்பாக்கம் ஆர் சிவச்சந்திரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:30. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்னிசை மாலை. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் எஸ் சம்பந்த பதுவர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காலத்தோடு என தொடங்கும் குமரகுருபர பிள்ளை தமிழ் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுமை, நேரம் 12:34. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாதிமதி என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

நேர்களை இதுவரை கேட்டது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த பதுவர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கி தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது.

0: G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதி அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்த விமானத்தில் 11 பேர் அடங்கிய மீட்புக் குழுவினர் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் 5.5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜ்சேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: PMSPO என்றது இயர்லி வந்து பிரீமியம் 20 ரூபா தான். எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபா, அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமாக இருந்தாங்கன்னா SBI-லையும் 2 லட்சம், JBI-லையும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்கள் வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் மூலியமா 2 லட்சம் கிடைச்சிது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாவுக்கு 1 வயசு, ஒரு பாப்பாவுக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேர்ல போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேரம் 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ

0: ஒரு 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலியமா எனக்கு 2 லட்சரூபா வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சரூபா கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
1: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரண், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அப்பாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சியூ ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி சர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: ரிபின் மேசை மீது கையை தாங்கியவாறு திரும்பி பாவலை நோக்கி தலையை சாய்த்தான். அந்த குடிய வாழ்க்கையைக் கண்டு என் வயிறு கூட உள்ளடங்கி போயிற்று. அந்த வாழ்க்கையை என்னால் தாங்க முடியாது என்று நினைத்தேன். அப்புறம் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், இல்லை நீ அப்படி செய்யக்கூடாது, மனதை தளரவிடக்கூடாது, இந்த வாழ்விலிருந்து நீ பிரிந்து செல்லக்கூடாது. உன்னால் அவர்களுக்கு உணவு அளிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீ அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். அதனாலேயே அங்கு தங்கினேன். மக்களுக்காகவும் மக்களின் மீதும் எனக்கு ஏற்பட்டுள்ள பகைமை, வெறுப்பு எல்லாம் என் இதயத்துக்குள்ளே பொறுமை புகைந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வெறுப்புணர்ச்சி இன்னும் என் மனதை, ஏன் இதயத்தை கத்திப்போல் குத்திக் கொண்டிருக்கிறது.

0: மெதுவாக அவன் பாவலின் அருகே சென்று அவனது தோள் மீது கையை போட்டான். அவனது நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது. கைகள் நடுங்கியது.
1: பாவல், எனக்கு உன் உதவி தேவை. நீ எனக்கு புத்தகங்கள் கொடு. ஒரு முறை படித்தாலும் இரவெல்லாம் தூக்கமில்லாமல் தவித்து சிந்தித்து சிந்தித்து வெறி கொள்ள செய்யும் புத்தகங்களாக கொடு. அவர்களது மூளையிலே ஒரு முள்ளம்பன்றியை குடியேற்ற வேண்டும். தனது முட்களை சிலிர்த்து கொண்டு நிற்கும் முள்ளம்பன்றி. அப்போதுதான் அவர்கள் விழுப்படைவார்கள். உங்களுக்காக எழுதுகின்ற நகரவாசிகளிடம் கிராமாந்திர ஜனங்களுக்காகவும் ஏதாவது ஏதேனும் புத்தகங்கள் எழுத சொல். அவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்கள் ஒரே துடிப்பும் உணர்ச்சியும் உஷ்ணமும் பொருந்தியனவாக இருக்கட்டும். கொள்கைக்காக கொலை செய்யவும் தயாராகும் வெறியை அந்த நூல்கள் மக்களுக்கு உண்டாக்கட்டும். அவன் தன் கையை உயர்த்தி ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக நிறுத்தி தெளிவோடு அழுத்தத்தோடு சொல்ல ஆரம்பித்தான். மரணம்தான் மரணத்தை வெல்லும். அதாவது மக்களை மறுவாழ்வு எடுக்க செய்வதற்காக மக்கள் சாகத்தான் வேண்டும். பூமி பரப்பில் உள்ள லட்சோப லட்சமான மக்கள் புனர்ஜென்மம் எடுத்து புதுவாழ்வு வாழ்வதற்காக நம்மில் 1000 பேராவது சாக தயாராய் இருப்போம். அதுதான் சங்கதி. மக்களின் புனர்ஜென்மத்திற்காக விழிப்பு பெற்ற மக்கள் குலத்தின் எழுச்சிக்காக சாவது மிகவும் சுலபம். தாய் தேநீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். ரிப்பினை ஏறிட்டு பார்த்தாள். அவனது பேச்சின் கனமும் வேகமும் அவளை அழுத்தி நசுக்கிக் கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவனை பார்த்தவுடன் தனது கணவனை ஞாபகமூட்டும் ஏதோ ஒரு அம்சத்தை அவனிடம் காண்பது போல் இருந்தது. அவளது கணவனும் இப்படித்தான். தன் பற்களை திறந்து காட்டிக் கொண்டிருப்பான். தனது சட்டை கைகளை சுருட்டிவிடும்போது இந்த மாதிரிதான் கையை வீசிக்கொள்வான். அவனிடமும் இதே மாதிரிதான் பொறுமையற்ற கொடூரம் காணப்பட்டது. அது ஒரு ஊமை கொடூரம். ஆனால் இதுவோ ஊமை அல்ல. இவனை கண்டு அவளுக்கு பயம் தோன்றவில்லை. நாம் இதை செய்யத்தான் வேண்டும் என்று தன் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் பாவல். நீங்களும் எங்களுக்கு சகல புள்ளி விவரங்களையும் கொடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஒரு பத்திரிகையை நடத்துவோம். தாய்க்கு தன் மகனை பார்த்ததும் உள்ளூர மகிழ்ச்சி பொங்கி சிரிப்பு பிறந்தது. அவள் எதுவுமே பேசாமல் உடை உடுத்தி கொண்டு வீட்டை விட்டு கிளம்பி போனாள். நல்லது, நாங்கள் உனக்கு சகல விவரங்களும் அனுப்புகிறோம். வாண்டு பிள்ளைகளுக்கு கூட புரியும்படியாக அவ்வளவு எளிமையான நடையில் நீங்கள் புத்தகங்களை எழுதி வெளியிடுங்கள் என்றான் ரிப்பின். சமையல் அறையின் கதவு திறந்தது. யாரோ உள்ளே வந்தார்கள். சமையலறை பக்கம் கண்ணை திருப்பிய ரிப்பின், இவன்தான் எஃப்எம். இங்கே வா எஃப்எம், இதுதான் பாவல். இவனை பற்றி உனக்கு சொல்லியிருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தி வைத்தான் ரிப்பின். பாவலுக்கு முன்னால் உயரமாக பார்த்த பரந்த முகத்துடன் அழகிய கேசமும் உடையவனாயிருந்த எஃப்எம் நின்றான். சின்னஞ்சிறு கம்பளி கோட்டு அணிந்திருந்தான். ஒரு கையில் தன் தொப்பியை பிடித்தவாறு அவன் தன் கண்களை தாழ்த்தி சுருக்கி பாவலை பார்த்தான். அவனை பார்த்தால் அவன் மிகவும் பலம் பொருந்தியவனாய் இருக்க வேண்டும் என தோன்றியது. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று கரகரத்த குரலில் கூறினான் அவன். பாவலோடு அவன் கை குலுக்கிய பிறகு இரு கைகளாலும் சிலிர்த்து நிற்கும் தன் தலைமயிரை கூதிவிட்டு கொண்டான். பிறகு அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்குள்ள புத்தகங்கள் கண்ணில் பட்டதும் அவன் அவற்றை நோக்கி மெதுவாய் செல்ல ஆரம்பித்தான். அவற்றை பார்த்து விட்டான் என்று பாவலை நோக்கி கண்ணை சிமிட்டிக் கொண்டே சொன்னான் ரிப்பின். எப்பம் திரும்பி ரிப்பினை பார்த்தான். பிறகு புத்தகங்களை கவனிக்க ஆரம்பித்தான். படிப்பதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கிறது என்று வியந்து கூறினான் அவன். ஆனால் உங்களுக்கு படிப்பதற்கு நேரமே கிடையாது. நீங்கள் மட்டும் கிராமத்தில் வாழ்ந்தால் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஆமாம், நிறைய நேரம், குறைய ஆசை இல்லையா என்றான் பாவல். ஏன், அங்கு படிக்க வேண்டுமென்ற ஆசை அதிகம்தான் என்று தன் மோவாயை தடவி விட்டவாறு சொன்னான் அந்த பையன். அங்குள்ள மனிதர்களும் தங்கள் மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டுமல்லவா? புவியியல் இது என்ன புத்தகம்? பாவல் விளக்கினான். எங்களுக்கு இது தேவையில்லை என்று கூறிக்கொண்டே அந்த பையன் அந்த புத்தகத்தை மீண்டும் அலமாரியிலேயே வைத்துவிட்டான். பூமி எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி முஜிக்குக்கு கவலை கிடையாது என்று உரத்த பெருமூச்சுடன் பேசத் தொடங்கினான் ரிப்பின். அது கைக்கு கை எப்படி மாறுகிறது என்பதும் மக்களிடமிருந்து பண்ணையார் எப்படி அதை தட்டி பறிக்கிறார் என்பதை பற்றியும் அவனுக்கு கவலை. பூமி சுற்றி கொண்டிருந்தாலும் சுற்றாமல் அப்படியே நின்றாலும் அவனை பொறுத்தவரையில் ஒன்றுதான். அந்த பூமி அவன் காலடியிலே கிடந்தாலும் சரி, அல்லது ஆகாசத்தோடு போய் ஒட்டிக்கொண்டாலும் சரி, அவனுக்கு அது நன்றாக சாப்பாடு மட்டும் போட்டால் போதும். அடிமை வாழ்வின் சரித்திரம் என்ற புத்தகத்தின் தலைப்பை பார்த்து வாசித்தான் எப்பம். இதென்ன, நம்மை பற்றிய புத்தகமா? இந்த புத்தகத்தில்

0: நமது ருஷிய அடிமை வாழ்வை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாவல் அவனிடம் வேறொரு புத்தகத்தை எடுத்து நீட்டினான். எப்பிம் அந்த புத்தகத்தை திரும்பி திரும்பி பார்த்தான். பிறகு அதை கீழே வைத்துவிட்டு சொன்னான், இதெல்லாம் பழைய காலத்து விவகாரம். சரி, உங்களுக்கு சொந்தமாக நிலம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான் பாவல். இருக்கிறது, எனக்கும் என் சகோதரர் இருவருக்கும் சுமார் 1.5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. எல்லாம் ஒரே மணல் வெளி, பாத்திரம் விளக்க உதவுமே ஒழிய பயிர் செய்ய உதவாத மண். ஒரு கணம் கழித்து மீண்டும் அவன் பேச தொடங்கினான், நான் நிலத்தை விட்டுவிட்டேன், அதை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம்? சும்மா நம்மை வேலை இல்லாமல் கட்டித்தான் போடும், உணவு தராது. 4 வருஷ காலமாய் நான் பண்ணை கூலியாளாகத்தான் வேலை பார்த்து வருகிறேன். மழைக்காலத்திற்கு பிறகு நான் இராணுவ சேவைக்கும் செல்ல வேண்டும். பட்டாளத்துக்கு போகாதே, இப்போல்லாம் சிப்பாய்களை கொண்டு ஜனங்களை அடிக்க சொல்கிறார்களாம் என்று மாமா மிக்காயல் சொன்னார். ஆனால் நான் போய் சேரத்தான் எண்ணியிருக்கிறேன். ஸ்டிஃபான் ராசின், புகக்சோவ் முதலியவர்கள் காலத்திலும் கூட பட்டாளத்துக்காரர்கள் ஜனங்களை அடித்து நொறுக்கத்தான் செய்தார்கள். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அவன் பாவலை கூர்ந்து பார்த்தவாறே கேட்டான். ஆமாம், காலம் மாறத்தான் தொடங்கிவிட்டது என்று இளம் புன்னகையுடன் சொன்னான் பாவல். ஆனால் காலத்தை பரிபூர்ணமாக மாற்றுவது மிகவும் கடினமான காரியம். நான் சிப்பாய்களிடம் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதை கற்றுக்கொள்வோம் என்றான் எப்பிம். ஆனால் இராணுவ அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து விட்டார்களோ, அப்புறம் உங்களை சுட்டு கொன்று விடுவார்கள் என்று எப்பிமை குறுகுருவென்று பார்த்து கொண்டே சொன்னான் பாவல். ஆமாம், அவர்களிடம் இரக்க சித்தை எதிர்பார்க்க முடியாது என்று அந்த பையன் அமைதியுடனும் ஆமோதிப்புடனும் பேசிக்கொண்டான். மீண்டும் புத்தகங்களை கவனிக்க தொடங்கினான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1 மணி.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்காங்க பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் மனையியல் துறை பிரிவின் தலைவர் திருமதி மலர்விழி ரவி, ஊட்டச்சத்து நிபுணரும் கூட. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. குறிப்பாக ஊட்டச்சத்து நிபுணர் அப்படின்னு உங்களை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வந்து இந்த மாதம் ஊட்டச்சத்துக்கான பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இந்த மாதம் முழுக்க வந்து ராஷ்ட்ரிய போஷான் மா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறோம். வானொலிக்கும் அதனுடைய கடமை இருக்குதுன்ற காரணத்தினால உங்களை சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கோம். இப்போ இந்த மாதம் என்ன விதமான ஒரு தலைப்பில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறோம்?
2: அன்பான வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தை நம்ம தேசிய ஊட்டச்சத்து வாரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதமாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்தோட முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் அவங்களோட உணவு பழக்கங்களை ஆரோக்கியமானதாக ஆக்கணுங்கிறத ஊக்குவிக்கிறது தான் இந்த வாரத்தோட இல்லை இந்த மாதத்தோட முக்கியம். இது வந்து இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் பேச வேண்டிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊட்டச்சத்துங்கிறது நம்ம வாழ்நாள் முழுதும் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை தேவை. ஸோ உணவுங்கிறது சரியான ஊட்டச்சத்தோடு இருக்கிறப்ப மட்டும்தான் அது நம்மளோட உணவை உடலை வளர்க்கறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நோய்

0: எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. இப்போ இந்த மாதத்துல நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுனால நம்மளே நம்மள வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய உணவை ஆரோக்கியமா தேர்ந்தெடுக்கணும், நம்மளோட உடலை பாதுகாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதத்துல நம்ம இதை முக்கியம் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு இதுக்கான ஒரு நோக்கம் ஒரு தீம் ஒரு கருத்து இருக்கும். இந்த வருஷம் அவங்க என்னத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிறு குழந்தைகள்லேருந்தே ஆரோக்கியம் மேம்படணும், அப்போதான் அது வந்து லைஃப் லாங் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக சொல்லணும்னா, நம்மளுடைய அங்கன்வாடி மையங்களை வந்து நம்ம பொறுப்பாக எடுத்துக்கணும், அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த வயது குழந்தைகள்லேருந்தே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கூட பல சின்ன சின்ன கருத்துகள் இருக்குது, எல்லாமே உணவை பற்றியும் பெண்களின் ஆரோக்கியத்தை பற்றியும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறத பற்றி தான் இருக்குது.
1: ஓகே, பெரும்பாலும் சொல்லுவாங்க ஸ்டார்ட் ஏர்லி, எதனாலும் சின்னதுலேயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த தலைப்பும் வந்து அதை ஒட்டி தான் இருக்குது. இப்போ குறிப்பாக நான் வந்து என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல கேள்வி. இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நோஞ்சான்களாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஏன்னா எல்லாருமே அந்த ஜீரோ வேஸ்ட், அந்த வேஸ்ட் லைன் சின்ன
0: ஆரோக்கியம் பெண்களுடைய ஆரோக்கியம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்தை, நம்ம நாட்டுடைய ஆரோக்கியத்தை மக்களிடையே பார்க்கணும்னா வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேறு காலத்துல தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் அதிகமா இருந்தது. அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி லைஃப் சைக்கிள்ஸ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறைகள்னால நீங்க சொல்ற மாதிரி சில பெண்களிடையே அவங்களுடைய ஆரோக்கியத்தை விட்டு கொடுத்துட்டு அழகியலுக்காக வெயிட் மெயின்டெனன்ஸ் இல்லாமலோ இல்ல குழந்தை பேறு காலத்துல தன்னுடைய உடல்நிலையை நல்லா பராமரிக்காமலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. அதை நம்ம சொல்லும்பொழுது அனரெக்சியா நர்வஸா அப்படின்னு சொல்லுவோம், நல்ல பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து சவால்கள் அப்படின்னு சொன்னா மூணு விஷயங்களை சொல்லலாம். ஒன்னு வந்து அண்டர் நரிஷ்மெண்ட், குறிப்பிட்ட எடை இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு சரியான உணவு சாப்பிட்றது கிடையாது, சரி விகித உணவு சாப்பிட்றது கிடையாது, உணவு பற்றாக்குறை இருக்குது, அதுவும் ஒரு பக்கத்தில் போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உணவு எடுத்துக்கிறாங்க, அது வந்து ஊட்டச்சத்து மிக்கதா இல்லாமல் அதிகமாக கலோரி சத்துக்கள் எடுத்துக்கிட்டு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இருதயம் சம்பந்தப்பட்ட இல்லை புற்றுநோய் சம்பந்தப்பட்டது இல்லை சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீசஸ் வர்ற அளவுக்கு ஒபிசிட்டி இருக்குது. இது ரெண்டு மட்டும் இல்லாமல் ஒரு கத்திக்கு இருமுனை மாதிரி ரெண்டு பக்கம் பிரச்சனை இல்லாமல் மூன்றாவதா ஒன்று என்னன்னா, உணவு சரியான அளவில் எடுத்துக்கிட்டா கூட ஹிடன் ஹங்கர்னு சொல்லுவோம், மறைமுகமாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு, விட்டமின்ஸ் சத்து குறைபாடு, துத்தநாக சத்து குறைபாடு அந்த மாதிரி இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரத்த சோகை, இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு சமுதாயத்தில், இந்த நம்மளோட சமுதாயத்தில் இந்த மூணு பிரச்சனைகளையும் நம்ம சரி விகிதத்தில் கையாள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரியப்படுத்துறோம்.
1: சரி, இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஆராய்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை நமக்கு பிளேட்டர் பண்ணி நம்ம கையிலேயே கொடுக்குறாங்க, எல்லாமே எவிடென்ட்டா நமக்கு கண் எதிர்க்க இருக்கு. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு, அதற்கான விழிப்புணர்வும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன மாதிரியான ஊட்டச்சத்து எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு தளத்துல இருந்து நம்ம இப்ப பார்க்கணும் அப்படின் போது ஒவ்வொரு ஸ்டேஜா நீங்க சொல்லிட்டு வாங்களே.
0: கண்டிப்பா, நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய கர்ப்ப காலத்திலேருந்து முதல் முதல்ல குழந்தை பிறக்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன் இயர் வரைக்கும் நம்ம இன்ஃபென்சி குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் பாத்தீங்கன்னா பிறந்தலேருந்து 28 நாட்களை வந்து நியோனேட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒன் இயர் வரைக்கும் குழந்தை பருவம், ஒன் இயர்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய ப்ரீ ஸ்கூலர்ஸ் ஆர் டாட்லர்ஸ் சொல்லுவோம். அப்புறம் 6 முதல் 12-10 வயசு வரைக்கும் சிறு வயதில் இருக்கக்கூடிய ஸ்கூலர்ஸ், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நம்ம சொல்லுவோம். அந்த 10-12ங்கிறது ப்ரீ பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதாவது பருவ காலத்திற்கு முந்தைய ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டீனேஜ், பருவ வயது, இளம் வயதில் இருக்கக்கூடியவங்க அப் டு 19-20 வயசு வரைக்கும், பீடியாட்ரிக்ஸில் 19 வயசு வரைக்கும் கூட நம்ம கொண்டு வரலாம் அடலசன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அடல்ட் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜில்

0: பர்டிகுலரா விமனை எடுக்கிறப்ப அவங்களுடைய பிரெக்னன்சின்னு ஒரு ஸ்டேஜ் வரும், கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள்ங்கிற ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து ஒரு 40 வயசு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு குரோனாலஜிக்கலி 15 சொல்லலாம், ஏஜிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அதுல வந்து பெண்களுக்குன்னு சொல்றப்ப மெனோபாஸ், ப்ரீ பெரி மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தீட்டு காலம் நிற்கக்கூடிய மாதவிடாய் நிற்கக்கூடியது முன்னாடி ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலம், அது முடிஞ்ச பிறகு ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அதை தாண்டி இப்ப நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் ஒரு 75 வரைக்கும் வாழ முடியும்னு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 60 வயசுலேருந்து 75 வயசு இருக்கக்கூடிய முதிய பருவமும் இருக்கு. இதுதான் எல்லாருடைய லைஃப் ஸ்டேஜ். விமனுக்கும் மென்னுக்கும் பார்க்கும்பொழுது ஒரு 4 to 5 வருஷம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ பர்டிகுலரா நம்ம இந்த நிகழ்ச்சியில பெண்களுடையது அப்படின்னு பார்க்கறப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 1000 days அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தை வந்து கர்ப்ப காலத்துல அம்மாவோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த 40 வார காலம், அதுக்கப்புறம் பிறந்த பிறகு 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணக்கூடிய, தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதுக்கடுத்து தாய்ப்பாலோடு சேர்ந்து 6வது மாசத்தில் கொடுக்கக்கூடிய இணை உணவு, 2 வயது வரைக்கும் குழந்தை வந்து தாய்ப்பாலும் இணை உணவும் சேர்ந்துக்கணுங்கிறது. இந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்வெஸ்டிங் இன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அதுலேருந்து அவங்க வந்து பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த குழந்தை பருவம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறப்போ அவங்க தன்னை மட்டும் இல்லாம தன்னுடைய தன் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் சேர்ந்து ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டியது முக்கியம். அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சோகை இல்ல குறிப்பா எடை அதிகரிக்காம அப்படியே இருக்கிறது இல்ல அதிக எடை போறது இல்ல கர்ப்ப காலத்துல வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் இதெல்லாம் அவங்க அறிந்து வைத்துக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி இன்ஃபென்சி பீரியட்ல தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு போதும் 6 மாசம் வரைக்கும் அப்படிங்கிறப்ப குழந்தையோட டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் குழந்தைக்கு தேவையான பாலை உற்பத்தி பண்ண முடியும். அப்போ மதர் ஃபீட் பண்றப்போ இது வந்து நம்மள வந்து உடல்நிலையை பாதிக்குமோ இல்ல நம்ம ஃபீட் பண்ணா நம்மளோட அழகு குறைஞ்சிருமோ இல்ல அதிகமா சாப்பிடறதுனாலதான் அதிகமா பால் சுரக்கணும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதை தாண்டி அந்த அறியாமையை போக்கி அவங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றப்பதான் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து முதல் 6 மாசத்துல கிடைக்குது. அடுத்தது முக்காவாசி வேலைக்கு போற பெண்கள் இல்லட்டினா என்ன பண்ணிடுறாங்கன்னா 6வது மாசத்துல இணை உணவு கண்டிப்பா ஆரம்பிக்கணும். ஏன்னா தாய்ப்பாலோட அளவு குறைய ஆரம்பிக்கும், குழந்தையோட தேவை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டாவது தாய்ப்பால்ல வந்து இரும்பு சத்து கம்மியா இருக்கும், இணை உணவு சாப்பிட்றப்போ அதுலேருந்து இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் நிரம்பிய எளிதா வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய உணவுகளை அந்த வீனிங் ஸ்டேஜ்ல அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். 2 வயது வரைக்கும் அவங்க தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பள்ளி பருவம், அதாவது பாலர் பள்ளிக்கு அங்கன்வாடிக்கோ இல்ல ஏர்லி கிண்டர் கார்டன் ஸ்டேஜுக்கோ போறப்போ, எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி போறப்போ, அப்பதான் வாழ்க்கையில அவங்களுடைய டயட்ரி ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அவர்களுடைய உடல் வளர்ச்சியும் இருக்குது, அவங்களுடைய மன வளர்ச்சி. நம்ம வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படி தனித்தனியா நம்ம சொன்னா கூட ஹோலிஸ்டிக்கா அந்த குழந்தைங்க இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேஜ்ல நல்ல உணவு பழக்கங்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறப்ப அந்த குழந்தைகளுக்கு புரிய ஆரம்பிக்கும் எது தேவை எதை சாப்பிடணும் அப்படின்னு. சரிவிகித உணவு காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுற அந்த பழக்கத்தை கொண்டு வரும் பொழுது ஸ்கூல் ஏஜ்ல பியர் குரூப் இன்ஃபுளுயன்ஸ்னாலேயோ இல்ல சமுதாய சூழல்னாலேயோ அடலசன்ஸ் வந்து மாற்றமா வேற ஃபுட் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல இருந்து ஒரு தெளிவு புறப்படும். ஆக்சுவலா உங்களோட குவெஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள்ல ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லா விஷயத்தையும் பேசுற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு ஸ்டேஜா நம்ம போகணும்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
1: சரி, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம். ஒரு ஒரு ஸ்டேஜா என்னென்ன ஒரு நிலைப்பாட்டுல அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:17:26.
1: ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான உணவு முறைகள் நமக்கு தேவைப்படுது. இப்போ பெரும்பாலும் ஒரு இன்ஃபென்ட் ஸ்டேஜ், ஒரு கை குழந்தையிலிருந்து ஒரு 12-13 வரை அவங்க வந்து பருவம் அடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை ஒரு ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் அவங்களுக்கு சமமாகவே நம்ம எல்லா விதமான உணவு ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கலாம். ஆனால் பருவத்தை அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஒரு பெண் குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய உணவு முறைகள் என்ன மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கு?
2: ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீ அடலசன் ஸ்டேஜ் வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒன்று தான். ஆனால் ப்ரீ அடலசன் ஸ்டேஜ்க்கு வரும்பொழுது அவங்களோட உடலியல் மாற்றங்கள் ஃபிசியலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடலியலில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்பட்டு அவங்க பருவம் அடைகிறாங்க, ஆர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆர் பியூபர்ட்டி வருது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய அடல் ஸ்டேஜ்க்கு போகிறப்ப அவங்க தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணாகவோ இந்த சமுதாயத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால நம்ம ஒரு இன்டர் ஜெனரேஷனல் மேல்நியூட்ரிஷன் சைக்கிள் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆரோக்கியமா இல்லாத ஒரு அடலசன்ட் ஆர் பருவ வயது பெண் கர்ப்பமாகும் பொழுது அவங்களுடைய திருப்பி அவங்களுடைய குழந்தை வந்து எடை குறைபாடோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த எடை குறைபாடோட பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல வளர்ச்சி இல்லாம இந்த சைக்கிள் ஒரு விஷியஸ் சைக்கிளா, தவறான சைக்கிளா சுழற்சியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு ஆரோக்கியமா அடலசன்ட்ல இல்லாத ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு சப்போஸ் அவங்க அடல்ட்டா ஆகிறப்ப கர்ப்பிணி கர்ப்ப காலத்தை ஏற்கும் பொழுது அவங்களால அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான குழந்தையை ஈன்றெடுக்க முடியாம ஆயிடும். அப்போ அது ஒரு விஷய சைக்கிளா தொடர்ச்சியா இருக்கு. இந்த இன்டர் ஜெனரேஷனல் மேல்நியூட்ரிஷன் சைக்கிளை தவிர்ப்பதற்காக தான் இப்ப நிறைய திட்டங்கள் வந்து அடலசன்ட்டை ஃபோக்கஸ் பண்றோம். இளம் பருவத்திலேயே அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ரத்த சோகை இல்லாம இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களுக்கு. ஸோ மாதவிடாய் சுழற்சி கரெக்டா இருக்கும், இரும்பு சத்து குறைபாடு இருக்காது, அவர்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வில் பி குட். பிசிக்கலி ஊட்டச்சத்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் மூலமாக அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நல்லா இருக்குது. அது அப்படிப்பட்ட பெண்கள் நாளைக்கு வளர்ந்து வரும்பொழுது அவர்கள் தாய்மார்களாக ஆகிறப்ப நல்ல சரியான எடையுள்ள குழந்தைங்களை பிறக்க வைக்க முடியும். அதனால் விழிப்புணர்வை வந்து இந்த பதின்ம பருவத்தில் டீனேஜ்லேயே கொண்டு வராங்க. என்ன மாதிரி உணவு முறைகள் சாப்பிடணும், உங்களோட மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறது, சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிறது, உணவு கூடவே உடற்பயிற்சியத்தோட முக்கியம், எடை கட்டுப்பாடு, எந்த உயரத்துக்கு எந்த தேவையான எடை இருக்கணும், எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுனால அவங்க ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு அடல்ட்டா ஆகிறப்போ இந்த சமுதாயம் ஒரு பிற்காலத்தை நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும்?
2: இப்போ சராசரியா அந்த பெண்களோட தேவைகள் அப்படின்னு பார்த்தா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMR என்னோட சேர்ந்து ஒரு சில ஊட்டச்சத்துக்களுக்கு இவ்வளோ சாப்பிடணும்னு நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க. ஆனா டே டு டே லைஃப்ல அதை அளந்து எடுத்துக்க முடியாது. அதுக்கான எளிய வழிதான் சரி விகித உணவு. நம்மளுடைய உணவுல பாத்தீங்கன்னா 5 வகையா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஈஸியா பிரிச்சுக்கிறதுக்காக தானியங்கள், சிறுதானியங்கள், இதெல்லாம் மாவுச்சத்து தரக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஃபுட். இன்னொன்னு வந்து பருப்பு வகைகள், பயறு வகைகள், முட்டை, மீன், இறைச்சி, அந்த மாதிரி. இது இரண்டாவது குரூப். மூணாவது பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள். இத காய்கறிகள் பழங்கள்னு சுருங்க சொல்றதை விட காய்கறியில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கீரை வகைகள், கிழங்கு வகைகள், பூமிக்கு அடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அப்புறம் இதர காய்கறிகள்னு பிரிக்கலாம். அதே மாதிரி பழங்கள்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் உள்ளக்கூடியதை வந்து விட்டமின் ஏ இருக்கக்கூடிய, கேரட்டின் இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் நம்ம சொல்றோம். ஸோ காய்கறிகள் பழங்களை ஒரு குரூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எடுத்துக்கணும். அதே மாதிரி எண்ணெய், வெண்ணெய், சர்க்கரை பொருட்கள் இதெல்லாம் மிதமான அளவில் எடுத்துக்க கூடிய வேண்டியது. பால் இதெல்லாமே நம்ம ஒரு குரூப்பா பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு குரூப்லேருந்தும் நமக்கு எடுத்துக்கிறப்ப தான் அது வந்து சரி விகித உணவுன்னு சொல்றோம். அதுக்காக தான் நம்மளுடைய கவர்மெண்ட் காமிச்சிருப்பாங்க மை பிளேட் அப்படின்னு. நம்மளோட ஒரு தட்டுல என்ன மாதிரி உணவுகள் இருக்கணும் அப்படின்னா மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை எடுத்துக்காம அதை ஓரளவு எடுத்துட்டு புரதச்சத்து மிக்க பால், முட்டை, இறைச்சி, பருப்பு, பயறு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ

0: ஆகுதுன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவு கிடைக்கும். நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், புரதச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்குது. அப்போ எளிதில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய காய்கறிகள், பழங்களை வந்து நம்மளோட தட்டில் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு மேஜராக கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மேஜர் சத்துக்களும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் நுண்ணூட்டச்சத்துக்கள், இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களும் கிடைக்குது. அப்போ எல்லா குறைபாடுகளும், நான் முதலே சொன்ன இல்லையா, மூணு குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடு ஒன்று, அதிகமாக இருக்கக்கூடிய எடை பருமன், ஹிடன் ஹங்கர், அந்த மூணுத்தையுமே நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் அ ஸ்மார்ட் ஈட்டிங் அண்ட் ரைட் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் த ரைட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ இந்த பருவத்தில் வந்து நல்ல ரைட் ஈட்டிங் இருக்கணும், சரியான உணவு எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ குறிப்பாக அடுத்த காலகட்டத்தில் பெண்கள் நகர்றாங்க, அதாவது திருமணம். இப்போ முன்னாடி வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டியை நம்ம பார்த்தது கிடையாது, குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது காலத்தில். ஆனால் இப்போ வந்து அதிகப்படியான IVF, அதிகப்படியான மென்ஸ்

0: ஈட்டிங் இருக்கணும், சரியான உணவு எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ குறிப்பாக அடுத்த காலகட்டத்தில் பெண்கள் நகர்றாங்க, அதாவது திருமணம். இப்போது முன்னாடி வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டியை நம்ம பார்த்தது கிடையாது, குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது காலத்தில். ஆனால் இப்போ வந்து அதிகப்படியான IVF, அதிகப்படியான மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் சரி இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய இருக்கிற காரணத்தினால குழந்தை நிற்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஸோ அதுலேயும் அவர்கள் வந்து திருமணமான பின்பு உடனே கருவுறாமல் கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு, அதாவது குறிப்பாக ரொம்ப ஃபர்டைலாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தாண்டி தான் திருமணத்தை கூட பண்ணுறாங்க. 30 வயதில் ஒரு திருமணம், 28 வயதில் ஒரு திருமணம். அப்போ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உணவு உதவியாக இருக்கும்?
1: இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஊட்டச்சத்து மட்டும் இதுக்கான காரணம் சொல்ல முடியாது, இதுக்கு வந்து பலவித காரணங்கள். எல்லாரிடையுமே விழிப்புணர்வு வந்து அவங்க லைஃப்ல ஓரளவு எக்கனாமிக்கலாக செட்டில் ஆன பிறகுதான் குழந்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உடற்பயிற்சி, உடல் எடை கட்டுப்பாடு இருக்கிறது, அவர்களுடைய மருத்துவம் சார்ந்த பல பிரச்சனைகள், அவர்களுடைய உணவு முறை, அவர்களுடைய மன அழுத்தம், தூக்கமின்மை, இந்த மாதிரி எல்லா காரணத்தையும் சேர்த்து தான் நம்ம ஃபெர்டிலிட்டியை கொண்டு போகணுமே ஒழிய வெறும் ஊட்டச்சத்து மட்டுமோ இல்லை அயன் டெஃபிஷியன்சினாலோ கிடையாது. இரண்டாவது வந்து சிறு வயதுலேருந்தே அவர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா PCODன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இப்போ நிறைய பேருக்கு வருது. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் நிறைய காரணங்கள் இருக்குது. மருத்துவ ரீதியாக ஹார்மோன் சரியில்லாதது, அவர்களுடைய உணவு பழக்கம், உடற்பயிற்சி கிடையாதது, நிறைய ஸ்க்ரீன் அவர்ஸ், அப்புறம் ஸ்லீப், தூக்கமின்மை, அண்ட் பலவித மனக்குழப்பங்கள், சில முடிவெடுக்க முடியாதது, பியர் குரூப் ப்ரெஷர் ரிலேட்டட் டு லைஃபோ இல்லை செட்டில்மெண்ட்டோ. அதனால தான் வெளிநாடுகள்லாம் கல்யாணம் ஆன பிறகு ஏர்லியராக மேரேஜ் இருந்தாலும், நம்ம நாட்டிலையுமே இருக்குது எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ஏஜ் ஆஃப் மேரேஜ்னு இருக்குது, அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் பிளான்ட் பேரண்ட்ஹுட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பெற்றோர் ஆகுவதற்கு முன்னாடி உங்களுடைய தகுதிகளை நீங்கள் நிர்ணயித்திக்கணும். ஃபிசிக்கலாக ஆர் யூ ஃபிட், உங்களோட எடை கட்டுப்பாடாக இருக்கா, உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டாக இருக்கா, மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா, சமுதாயத்தில் உங்களுக்கான பொறுப்பு உங்களுக்கு தெரியுதா, எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம நாட்டிலையும் அறிவுறுத்திட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகள் ஒருவேளை நான் இப்படி கூட சொல்லலாம், முன்னாடி இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவோ இன்ஃபர்மேஷனை ரீச் பண்ணக்கூடிய இல்லாததுனால என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருந்தாங்கிறதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடையாது. பேச்சுவாக்கில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் முன்னாடி இதை வேற மாதிரி தீர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துருச்சு. ஆனால் அதனுடைய தேவை அதிகரிக்காம வாழ்வியல் மாற்றங்களை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வந்தால் நிறைய பிரச்சனைகளை தீர்வு கொள்ள முடியும். குறிப்பா பெண்கள் கல்யாணம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடையை மெயின்டைன் பண்றது கிடையாது, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது, மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தன்னை இக்னோர் பண்றது, இல்லைன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அப்படி அந்த இக்னோரன்ஸோ அல்ல தவிர்த்து விடுறாங்க இல்லையா, ஒரு அறியாமையினாலேயோ இல்ல அலட்சியத்தினாலேயோ தவிர்த்து விடுறாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துலதான் இந்த பிரச்சனைகள் வருது. எப்போ வந்து இதுக்கான விழிப்புணர்வு அவங்கள்ட்ட கொடுத்து அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிய வைக்கிறோமோ இந்த பிரச்சனைகளை தீர்வு கொள்ள முடியும். நிறைய எவிடன்சஸ் இருக்கு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமா கேட்கும் பொழுது, அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நிறைய பேர் இருந்தா கூட வாழ்வியல் மாற்றங்கள்னாலையும் இந்த ரெமெடிஸ்லையும் ஃபாலோ பண்றப்ப தேர் ஆர் பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் ஆர் தேர். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைகளை வந்து ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோட அணுகிறது தான் தனிப்பட்ட முறையில ஒரு விஷயம், அதை தான் மக்களும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் சிச்சுவேஷன் பிளேம் பண்றதை விட வை இட் இஸ் அண்ட் ஹவு இட் கேன் பி சால்வ்ட் அதுதான் நம்ம பார்க்கணும். வி டோன்ட் பாதர் அபவுட் of course as a government or a holistic birds eye view la vandu statistics padi koreyinungiradhu important even one step ahead namba nammalaala saadhikka mudiyudna kuda adhu or periya vishayam dhaan so indha maari sila prachanaigala vandu solution irukku panna mudiyum சின்ன சின்ன மாற்றங்கள்னால கண்டிப்பா இந்த ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். அதனால ஐ திங்க் வி கேன் டூ இட்.
0: சார், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப இருக்க காலகட்டம் வந்து சோசியல் மீடியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதனால நமக்கு ரொம்ப பூதாகாரமா இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனா முந்தைய காலகட்டத்துல வந்து நமக்கு இது ஏன் இப்படி நடந்தது, யாருக்கு மலட்டு தன்மை இருந்தது, எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ற ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு கிடையாது. ஒருவேளை இருந்திருக்கலாம் நீங்க சொல்வது போல. சரி, இப்ப இந்த காலகட்டத்தில் இது உணவை கொண்டு எப்படி நாம சரி செய்வது, அதை பற்றி சொல்லு.
1: கண்டிப்பா இது ஒரு முக்கியமானது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்திலும் உணவு முறை பழக்கங்கள்ல கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கு, அது பாசிட்டிவ்லயும் இருக்கு நெகட்டிவ்லயும் இருக்கு. முன்னாடி உணவு உற்பத்தி கம்மியா இருந்தது, மக்களுக்கு தேவை அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளூ ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன்லாம் வந்து நிறைய உற்பத்தி பெருகின பிறகு மக்களோட டிமாண்டுக்கு தேவையான சப்ளை இருந்துச்சு. ஸோ உணவு

0: பற்றாக்குறைங்கிற பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுட் இன்செக்யூரிட்டிலேருந்து நம்ம மூவ் ஆகி நியூட்ரிஷன் செக்யூரிட்டிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். உணவு பாதுகாப்புலேருந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பு தான் நம்மளுடைய இப்போ குறிக்கோள். அந்த ஊட்டச்சத்து பாதுகாப்புங்கிறப்ப அதிகமும் கூடாது குறைவும் கூடாது. ஸோ அண்டர் வெயிட்டும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ ஓவர் வெயிட் ஒன்று ஒபிசிட்டி எந்த அளவுக்கு நம்ம உணவு பற்றாக்குறையை பற்றி பேசணுமோ அதுக்கு ஈக்குவலாகவோ முன்னைய விட அதிகமாகவோ இருக்கு. ஏன்னா ஏஷியன் இந்தியன் ரேஸ் படி நம்ம எல்லாருமே எடை கம்மியாக இருக்கக்கூடியவங்க தான். இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு, டூ மச் ஆஃப் சப்ளை, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு நிறைய அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சு அதனுடைய காம்போசிஷன் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறப்ப அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கேலரிஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் சாப்பிட்றதுனால, எடை கட்டுப்பாடு இல்லாமல் உடல் எடை அதிகமாகிறதுனால வரக்கூடிய கேன்சர்ஸ் ஆர் நீரிழிவு நோய்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. அப்போ உணவு முறை மாற்றம் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுத்து உணவு உண்றது ரொம்ப அவசியம். இந்த காலத்தில் ஜாஸ்தியாக ப்ராசஸ்ட் ஃபுட் அவைலபிளாக இருக்கு. வீட்டில் உட்காந்து வீட்டு சமையல் சாப்பிட்றது, பாரம்பரியமான உணவு வகைகளை எடுத்துக்கிறது தான் முக்கியங்கிறது தெரியாமல் போகிற போக்கில் டைம்காக வேண்டி கடையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கும்பொழுது அதனுடைய வேல்யூ, அதாவது அதனுடைய அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னே தெரியாமல் சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் நம்ம பாரம்பரிய உணவை நோக்கி திருப்பி போகணும். நம்மளுடைய உணவு பழக்கங்கள் வந்து முறையாக வீட்டில் செஞ்சதை சாப்பிட்றது, உணவு பாதுகாப்பு, அதாவது இதை மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டு வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவு பொருட்கள்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. லைக் எச் பைலோரின்னு சொல்லக்கூடிய அல்சர் காஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், ஃபுட் சேஃப்டி ஹேண்ட்லிங் ப்ராப்பராக இல்லாததுனால வரக்கூடிய நோய் தொற்று, லைக் ஃபுட்போன் டிசீசஸ் எல்லாம் நிறைய வருது. அதனால உணவு முறை பழக்கம்ங்கிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன அந்த அஞ்சு ஃபுட் குரூப்லேருந்து சரிவிகித உணவை வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடியதை நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பாட்டி தாத்தாலாம் என்ன சாப்பிட்ருந்தாங்களோ அந்த உணவு முறை பழக்கங்களை கொண்டு வரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு ஸ்டார்ச்சஸ் எடுத்துக்காம சிறுதானிய உணவுகள், கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி மில்லட்ஸ் நிறைய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மில்லட்ஸ்லேயே பேஸ்ட்ரீஸ் கேக்ஸ்ன்னு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை தானே வேண்டாம்னு சொல்கிறோம். சுகர் எதில் போனாலும் ஜாஸ்தி ஆகுது, கேலரிஸ் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம். இயற்கையாக உணவை எப்படி சாப்பிட்லாமோ, இப்போ அரிசி சாப்பிட்டா நல்லது இல்லையான்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் கைக்குத்தல் அரிசிக்கு போகலாம், ப்ரௌன் ரைஸ்க்கு போகலாம். சூசிங் தி பெஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 1:37.
1: துரித கதியில் வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. துரித உணவு எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும், பிளேட்டர் பண்ணி கையில் கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். காலகட்டமும் அப்படி தான் இருக்குது. யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாத அளவுக்கு இப்போ நம்மளே கூட காலையிலே எழுந்திரிச்சு எதையோ ஒன்று கண்டிப்பாக சமைச்சிட்டு வேக வேகமாக அலுவலகத்துக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால எல்லா பெண்களுக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம மனசில் வச்சுட்டு. இப்போ நீங்கள் சொன்னது போல் உணவை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இப்போ குறிப்பாக இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கு பெருசா, நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணது போல பிசிஓடி இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் லட்டுத்தன்மை கூடிய விஷயங்கள் இருக்கு, அப்புறம் டீஜெனரேட்டிவ் போன்ஸ், அதாவது எலும்புகள்லாம் ரொம்ப உலர்ந்து போய் ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கோம். மாதவிடாய் சரியா சைக்கிள்ல வராத ஒரு சூழ்நிலையை நிறைய பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி கடைசியா இருக்கக்கூடிய அந்த முதியோர்கள், அந்த காலகட்டத்துக்கு போறதுக்குள்ள பெண்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா மறுபடியும் திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி அதே உணவுக்குள்ளதான் நம்ம வந்து விழ வேண்டியிருக்கு. இப்போ இந்த உணவுகளை எந்த முறையில எடுத்துக்கிட்டா நமக்கு அது ஆரோக்கியமா அமையும், எதை தவிர்க்கணும், இப்போ இதெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்க, இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்,
2: உணவு முறைகளில் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஸ்கிப்பிங் த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நாட் குட். அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து பெரிய ஃபாஸ்டிங்க்கு அப்புறம், நைட்டு தூக்கத்துக்கு அப்புறம் காலையில் அந்த உடம்புக்கு தேவையான ஃபியூவல் தேவைப்படுது. அதனால கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் அவசியம் வேணும். அதே மாதிரி உணவுகளில் இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்ட் ஃபுட், அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் பொருட்கள், வறுத்த உணவுகள், உப்பு அதிகமாக உள்ள விஷயங்கள், இதெல்லாம் தவிர்க்கலாம். அதிக காஃபி டீ குடிக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா காஃபி டீ பாலோட சேர்ந்து எடுத்துக்கிறப்போ once or twice in a day is okay. Too much of coffee பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம இரும்பு சத்து மிக்க உணவை சாப்பிட்றோம்னா அது கூடவே நம்ம காஃபியோ டீயோ சாப்பிட்றப்போ அதில் இருக்கக்கூடிய கெஃபைன் டேனின் வந்து அந்த இரும்பு சத்தை உறிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடும். ஸோ அதிக அளவில் காஃபி டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி தனக்கு பிடித்த பொருட்கள் அப்படிங்கிறதுனால ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நொறுக்கு தீனிகள், சிப்ஸு, ஆர் லைக் எண்ணெயிலேயே வறுத்த பொருட்கள், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பண்டிகை காலத்தில் தான் தயாரிச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையோ மாசத்துல ஒரு தடவையோ இருந்தது. இப்போ வந்து எல்லாமே ஈஸியா அவைலபிளா இருக்கிறதுனால அவங்க வந்து தினசரி உணவுலயே அந்த மாதிரி ஒரு நொறுக்கு தீனிகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பசியை குறைச்சிட்டு சத்தான காய்கறிகள் பழங்களை சாப்பிட விடாம ஆக்கிடும். அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுத்து பழக்கிறதுனால அவங்களோட லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸும் இந்த மாதிரி ஃபுட்டை தான் நோக்கி போகுது. அந்த மாதிரி ஃபுட்டு நிறையா சாப்பிட்றப்போ ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நம்மளோட கல்லீரல் பாதிக்கப்படுது. அதுவே பல காரணங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய கட் ஹெல்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கட்டில் வந்து தேவையான நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கு, ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ். எப்போ நீங்கள் இயற்கையான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றீங்க, சரியான சமயத்தில் சாப்பிட்றீங்க, தேவைப்பட்டால் ஃபாஸ்டிங் ஒரு விரத காலம் அனுசரிக்கிறீங்களோ அந்த சமயத்தில் நம்மளுடைய கட்டில் இருக்க பாக்டீரியாஸ் ஆர் நுண்ணுயிர்கள் வந்து ஒரு நல்ல சீரமைப்போட இருக்கும். எப்போ நீங்க இந்த மாதிரி உப்பு, காரம், எண்ணெய் பொருட்கள் மிகுந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றீங்களோ, அது இல்லாம லைக் பாதுகாப்பற்ற அன்சேஃப்டி ஃபுட்டு சாப்பிட்றப்போ அதுல அந்த நுண்ணுயிர்களுடைய சமச்சீர் வந்து பாதிக்கப்படுது. கெட்ட நுண்ணுயிர்கள் அதிகமாகறதுனால ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், அதுலேருந்து வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அப்போ நார் சத்து மிக்க பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், வெண்ணெய், வாழைப்பழம் அந்த மாதிரி உள்ள ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றப்போ என்ன ஆகுதுன்னா, அது வந்து இந்த நல்ல நுண்ணுயிர்கள் வளர்கிறதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸ்னு ஒரு ஃபுட்டை கொடுக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் வளர்கிறதுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளுடைய கட் அதனுடைய சீரமைப்பு கரெக்டா இருக்கு. அது மாறுறப்ப கட் டிஸ்பயோசிஸ் சொல்லுவோம், மாறுறப்பதான் பல நோய்களுக்கு காரணமாகுது. ஸோ குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டுத்துக்கும் உணவை சரியான அளவுலையும் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதும் அவசியம். அப்போ ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவு வந்து, அதனால தான் யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில். உணவை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உணவு முறை மாற்றம் வந்து ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிவகுக்கும். அதனால வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு வெளியிலேருந்து

0: கிடைக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, ரிஃபைன்டு ஃபுட்ஸு, மோர் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸு, ப்ராசஸ்ட் ஆர் கார்ட்டூன்ஸில் வரக்கூடிய நாட் அ ஃப்ரெஷ் ஜூஸ் எக்ஸப்ட் ஜஸ்ட் த என்ன சொல்கிறது சுகரி ட்ரிங்க்கு, அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதர் கவர்மெண்ட் ஸ்கூல் லெவல்லையே தே ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் அதை மாதிரி உணவில் சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனைகள் வரும். ஸோ இல்லை, ஸ்கூல் லெவலில் பள்ளி குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் மூலமாக இந்த மாதிரி உள்ள ப்ராசஸ்டு தாக்கம் என்னங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து அம்மா பாட்டியோ இல்லை கடைக்கோ போகிறப்போ அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கிறாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியம்.
1: சரி, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு சமைச்சு ஒரு நாலு நாள் உள்ளே வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே, அதுக்கப்புறமா சாப்பிடக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது அந்தந்த வேலைக்கும் சமைக்க முடியல, அதனால அதை எடுத்து வச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறாங்க. குறிப்பா சில உணவுகள் வந்து ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் நாமளும் பார்த்துருக்கோம். அது ஓகேவா?
0: எப்பொழுதுமே ஃப்ரெஷ் ஃபுட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது நீங்க வச்சிருந்து சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிட்டு பிரெட் சாலட்ஸ், சாண்ட்விச், அந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இப்போ அவல் இருக்கு, ஊற வச்சுட்டு வெள்ளம் தேங்காய் போட்டுட்டு சாப்பிட்றதுங்கிறது குயிக். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
1: ஊற வைக்கிறதுக்கே நேரம் ஆகுது.
0: இல்லை, இப்பெல்லாம் சாஃப்ட் அவலே வந்துருச்சு இல்லை, அந்த மாதிரி நம்ம சூசிங் இன் அ ஸ்மார்ட் வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ காய்கறிகள் பழங்களை கூட நம்ம தினசரி மார்க்கெட்லேயோ இல்லை ரோட்ல வரவங்கள்ட்டையோ இருக்கிறப்ப அவங்களுக்கும் அது ஒரு ஆதாயமா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அக்கேஷனலி நம்மளோட வேலைக்காக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிறப்ப எகெயின் இட் நீட்ஸ் பிளானிங். உங்களுடைய வார விடுமுறை நாட்களில் என்ன மாதிரி உணவுகளுக்கு முதலே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அசைவம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கெட்டது. அதனால்தான் விடுதிகளில் ஹோட்டலில் சாப்பிட்றத கூட ரொம்ப ஹைஜீனிக் இல்லாததுனால ப்ராப்ளம் வருது. ஸோ அசைவத்துக்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜஸ் அவாய்ட் பண்ணிடணும். வெஜிடேரியன் ஃபுட்ஸில் ஒரு சில ஃபுட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வைக்கிறப்ப இட் இஸ் ஓகே. அதே மாதிரி பால் வந்து நம்ம தயிர் ஆக்கிடுறோம், தட் கேன் பி ப்ரிசர்வ்டு ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்க்காக. ஏன்னா ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அந்த இதில் தான் வச்சுக்கலாம். எப்படி கொதிக்க வைக்கிறது கூட 100 டிகிரிக்கு நல்லா கொதிக்க வச்சா தான் அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களோ இல்லை பாக்டீரியாஸோ இறக்குமோ. அதே மாதிரி இந்தந்த ஃபுட்டை இந்தந்த லேயர்ஸில் வச்சா அதனுடைய உண்மைத்தன்மை, அதாவது அந்த அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் குறையாதுன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்குது, வி ஷுடன் பி, அது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் மக்கள் வந்து லோவர் காஸ்ட்ல கிடைக்கிறதுன்னு தே ஆர் நாட் ஈவன் லுக்கிங் இன் டு த ஃபுட் லேபிளிங். கடையில் கிடைக்கிறத வாங்கிடுறாங்க, ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிட்டு அதை சாப்பிடுறாங்க.
1: வீட்டில் சமைக்கிற ஒரு இப்போ பெரும்பாலும் அந்த காலகட்டத்திலலாம் சொல்லுவாங்க, மீன் குழம்பு வந்து உள்ள வச்சுட்டு வெளியிலேயே வைப்பாங்க, அது புளியை போட்டு கரைச்சி வைக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றாகுதுங்க, 3 நாள் நாங்கள் வச்சு சாப்பிடுவோங்க அப்படின்வாங்க.
0: இல்லை, இந்த காலத்தில் இப்போ அப்போல்லாம் வந்து கிடைக்காம இருந்ததுனால அப்படி இருந்தது. இப்போ வந்து கூடுமான வரைக்கும் எல்லாமே பண்ணிட முடியும் நம்மளால. அதனால அந்த அளவுக்கு ஒரு ஆக்சுவலாக நல்ல பிளான் பண்ணி குக் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பிளான் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். அது நம்மளுடைய தேவைகளுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கிடுறதுல வந்து தப்பே கிடையாது, அதுதான் நம்ம சொல்ல முடியும். சி, தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அது எந்த அளவுக்கு தப்பு, வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற க்வெஸ்சன் இஸ் நாட் நீடட் இல்லை. ஆக்சுவலாக ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் ஆர் டூ மச் ஆஃப் ப்ரிசர்வேஷன் இஸ் நாட் நீடட், இட் இஸ் நாட் குட் பிகாஸ் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம், அதனுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் குறையலாம் அப்படிங்கிறப்ப வை டு கோ ஃபார் தட்,
1: அதை தவிர்க்கிறது
0: தான் நல்லது.
1: நேர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த புதன்கிழமை கேட்கலாம்.

வாசித்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 1:58. நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலினூர் ஒன்றியம் கண்டமனடி கிராம உழவர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நேர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 4 மணிக்கு ஒளிச்சித்திரம், நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை கே வி மகாதேவன், கதை திரைக்கதை இயக்கம் ஏ பி நாகராஜன் அவர்கள்.

பத்து தினசு இவை அத்தனையும் அன்பு பாரிசு நல்ல முத்து போல் வெள்ளை மனசு.

0: விளையாத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: நிறைவாக ஆலயமணி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் வரும் பாடல்.

நேரம் 2:55 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாலா, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று, நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும்

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 3:13:42. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குப்த் என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:20:51. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஷ்டம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:24. பன்மொழிப்பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். மிஸ்டர் இந்தியா என்ற ஹிந்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 3:30. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்கப் போகும் இந்த நிகழ்ச்சி சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் சார்மதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்க போறீர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாதே மலையத்வஜ என தொடங்கும் கமாஸ் ராகத்தில் ஆதிதாளத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதரின் தருவர்ணம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:37:28. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ ராஜகோபாலா என தொடங்கும் சாவிரி ராகத்தில் ஆதி தாளத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்கலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கவும்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 3:48:47. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாமுருகா வாவா என தொடங்கும் வேகடா ராகத்தில் ரூபக தாளத்தில் ஆர். வேணுகோபால் அவர்களின் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 3:53, 18:00. சங்கீதசார நிகழ்ச்சியில் நிறைவாக பாயும் மொழினி என தொடங்கும் ராகமளிகை ராகத்தில் ஆதிதாளத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் சாருமதி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

0: ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கும் நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், சாவித்ரி, மனோரமா, நாகேஷ், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர். இசை கே வி மகாதேவன், கதை திரைக்கதை இயக்கம் ஏ பி நாகராஜன்.
1: இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள் அதுவுமா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல பாரு.
2: என்னப்பா?
1: நாளைக்கு மாப்பிள்ள விட்டா உன பாக்க வர போறாங்கம்மா.
2: மாப்பிள்ள விட்டார் வர்றாங்களா?
1: ஆமா அம்மா, பெரிய இடத்து சம்பந்தம், வெளியூர்ல இருந்து நாளைக்கு ஒன்று பார்க்க வர்றாங்க.
2: அப்பா தயவு செய்து நான் மறுத்து பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. அவசரப்பட்டு திடீர்னு எந்த ஏற்பாட்டையும் செய்துடாதீங்க. இப்போ திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லப்பா.
1: என்ன என்னம்மா சொல்றேன்?
2: உண்மையாத்தான் சொல்றேப்பா. நீங்க என் கல்யாணத்தை பத்தி கவலையே படாதீங்க.
1: அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து என் கண்ணால பாக்கணும்னு தானே உன் கல்லூரி படிப்பு கூட இந்த வருஷத்தோட போதும்னு நிறுத்தினேன்.
2: அப்பா கல்லூரி படிப்பு உங்க இஷ்டப்படி நிறுத்துட்டேன், ஆனா திருமண விஷயத்துல மட்டும் ஏன் இஷ்டப்படி விட்டுடுங்க.
1: அப்ப ஏன் இஷ்டப்படி நடக்க மாட்டேன்னு?
2: மன்னிச்சிடுங்கப்பா, என் கல்யாணம் நான் விரும்புறப்ப நடந்தா போதும்.
1: நளினா, அதுதான் ஒரு காலம் நடக்காது. ரெண்டு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை விட்டார் உன்னை பார்க்க வந்தப்போ ஓமரப்படி அவங்களை திருப்பி பெய்ய அனுப்பிச்சுட்டேன். நாளைக்கு வர்றவங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்கன்னு கேள்வி அவங்களை மட்டும் என் மனசுக்கு பிடிச்சிருந்தா வர்ற மாசம் நிச்சயம் ஒரு கல்யாண ஏற்பாட்டை செய்யத்தான் போறேன்.
2: அப்பா தவறான முடிவுக்கு போய் வீம்புக்காகவாவது எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல திருமண ஏற்பாட்டு செய்ய நினைச்சீங்க, அப்புறம் அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியுது.
1: என்னம்மா பயமுறுத்துறியா?
2: நான் ஒண்ணும் பயமுறுத்தலப்பா, என் மனசுல பட்டது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இப்படியோ அப்படியே செய்யுங்க.
1: எங்க போறேன்?
2: போ. இனிமே என்ன பத்தி உங்களுக்கு எதுக்கு கவலை?
1: உன் இஷ்டம் தான் என்ன?
2: அதைத்தான் அப்பவே விவரமா சொல்லிட்டேன்.
1: அது என்ன விவரங்கிறது எனக்கும் தெரியணும்.
2: காலம் வரும், அப்பதானே தெரியும்.
1: அப்ப ஏன் இஷ்டப்படி நடக்க மாட்டியா?
2: ஐயோ, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கு இடம் தரலையே.
1: என்ன சந்தர்ப்பம் எனக்கும் கண்டிப்பா தெரியணும்.
2: மன்னிச்சிடுங்க, ஏழு பேரும் உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்பல.
1: தனியா
2: ஐயா, எந்த விஷயத்திலும் உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத உங்க பொண்ணு இந்த கல்யாண பிரச்சனையில மட்டும் ஏன் தடுத்து பேசுது? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க கூடாதா?
1: அதை நானே சிந்திச்சு சிந்திச்சுதான் பாக்குறேன். என் மூளை ஒரு விஷயமும் பண்ணல.
2: ஐயா ஆத்திரப்படாதீங்க, மனசு போட்டு குழைச்சிக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றத நிதானமா கேளுங்க. நளினா கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதே காலேஜ்ல படிக்கிற ஒரு பிஏ ஸ்டூடெண்ட கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறா.
1: என்னது, என் பொண்ணு இன்னொருத்தர் கடமை வைக்கலாம். நான் திருமண தலை குடிஞ்சு நடக்க வேண்டியதான்.
2: பதட்டப்படாது, நளினா யாருக்கும் அடிமை ஆயிடும். அவளுடைய பெண்மைக்கு ஒரு துளி களங்கமும் ஏற்படல. அந்த மாணவரும் நளினாவையே கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க பொண்ணு அதுக்கு சம்மதிச்சுட்டா. ஆனா அவருக்கு இதுதான் பிஏ ஃபைனல் இயர். பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு சொல்லி இருக்கிறாரு. அத முன்னிட்டுதான் நீங்க ஏற்பாடு செய்யற இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்றாளே தவிர உங்க வார்த்தைக்கு எதிர்பார்த்து பேசணுங்கிற நோக்கமே அவளுக்கு கிடையாதுங்க.
1: இன்னும் பேசறதுக்கு என்ன இருக்கு? அந்த பையன் யாரோ எவரோ ஏகிட்டலாம் கேட்கலாமே, அவருக்கு இந்த பொட்டு எப்படி வாக்கு கொடுக்கலாம்?
2: வாக்கு கொடுத்தாலும் வாழப்போற இடத்த பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ரொம்ப பெரிய இடம்.

0: சொந்த ஊரு?
1: மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் மதுரை.
0: மதுரை. தாய் தகப்பன்?
1: தாய் தகப்பன் எல்லாம் இருக்கிறாங்க. அவருடைய தகப்பனார் பெரிய கல்வி அதிகாரி.
0: கல்வி அதிகாரி? பையன் பேரு
1: ஆனந்தன்.
0: ஆனந்தன்?
1: ஆனந்தனே தான்.
0: அட கடவுள, அந்த ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் நாளைக்கு நம்ம நடில அவ பொண்ணு பார்க்க வர்றாங்க.
1: என்ன, ஆனந்தனுடைய தாய் தகப்பனா நாளைக்கு வர்றாங்க?
0: ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் வர்றாங்க. ஆக நான் பார்த்த சம்பந்தமும் பொண்ணு விரும்பிய மாப்பிளையும் ரெண்டும் ஒரே இடம்தான்.
1: அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் நாளைக்கு பெண் பார்க்க வர்றாங்கன்னு நளினாவுக்கு தெரிஞ்சா எந்த வித மறுப்பு சொல்லாம உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா.
0: முதல்ல இந்த நல்ல செய்தியை நம்ம பொண்ணு கிட்ட சொல்லலாம். நீ மாமா நளினா, நளினா நீ நினைச்ச மாப்பிள்ளையத்தான் நானும் முடிவு செய்திருக்கேன். அதையே முடிச்சுடலாம், கவலைப்படாதம்மா. நளினா, நளினா, நளினா.
2: உங்களிடம் நேரடியாக பேசவும் தைரியம் இல்லை. இவை இரண்டுக்கும் இடையில் இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் விரும்பவில்லை. என் முடிவை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். என்னை தேட வேண்டிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்களுப்பா.
3: யாரம்மா நீங்க? என்ன சமாச்சாரம்? யார பார்க்கணும்?
2: மிஸ்டர் ஆனந்த் பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறாரு. அவரு
3: இங்கதான் இருக்காரு.
2: ப்ளீஸ் அவர் ரூம் நம்பர் சொல்றீங்களா?
3: சாரி, இப்ப அவர் ஊர்ல இல்லையம்மா.
2: என்ன?
3: ஆமா, அவசரமா லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகும்.
2: ஊருக்கு போயிருக்காரு?
3: ஆமாம்மா.
2: எக்ஸ்கியூஸ் மீ, அவரு என்ன விஷயமா ஊருக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
3: அது ஆனந்தனுடைய ஃபாதர் மதர் அவருக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடு செய்திருக்காங்களாம். அதனால தந்தி வந்து உடனே ஊருக்கு போயிருக்காரு.
2: என்ன கல்யாணமா? எஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமா?
3: ஆனந்த எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா. இதோ பாருங்க, அவரோட கைப்பட எழுதின கடிதமே எனக்கு வந்திருக்கு.
2: என்ன கடிதம்?
3: மை டியர் சேகர், உனக்கு ஒரு நல்ல செய்தி. விரைவில் நான் இல்வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன். நீ என் திருமணத்திற்கு வாழ்த்து கூறும் நாள் சமீபித்து விட்டது. இது விவரத்தை நமது நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லவும். வணக்கம் ஆனந்தம்.
2: தேங்க்யூ சார், நான் போயிட்டு. என்ன செல்லமா வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் உங்களுக்கு தீராத வேதனையை கொடுத்துட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்தவர் என்ன ஏமாத்துறதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்வே தேவையில்லை. என் முடிவை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சு. யாருங்க என்னையே தடுக்கிறீங்க?
4: நான் யாருங்கிறது அப்புறம் சொல்றேன். நானும் உன்னை கொஞ்ச தூரமா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வர்றேன். நான் நினைச்சது கரெக்டா போச்சு. நீ ஏன் தற்கொலை செய்துக்கு போற? யார் நீ?
2: அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யார்?
4: நான் யாரோ நீ யாரோ அதெல்லாம் என்னுடைய இருப்பிடத்துல போய் பேசிக்கலாம். என் கூட பரப்பு.
2: முடியாது, உங்க கூட நான் வர முடியாது. இந்த உலகத்துல நான் வாழவும் விரும்பல. விடுங்க.
4: என்ன என் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது.
2: என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்க, என்ன விட்டுடுங்க.
4: உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். என் கையில நீ கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியே அனுப்புறதோ இங்கே இருக்க சொல்றதோ என் இஷ்டம். மேற்கொண்டு நீ இத பத்தி பேசக்கூட.
2: என்ன வெளியே போகாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?
4: உன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் சொற்படி நடக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு.
2: என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க யாரு?
4: அதே கேள்வியை தான் நான் உன்ன கேக்குறேன். நீ யார்?
2: அத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
4: அதை சொல்லாம உன்னை நான் வெளியே அனுப்ப போறதும் இல்லை.
2: இப்ப நான் என்ன சொல்லணும் கேளுங்க.
4: உனக்கு தாய் தகப்பன் இருக்காங்களா?
2: தாய் இல்ல, தகப்பா இருக்கா?
4: மாற்றாந்தாயினுடைய குடும்பம் சகிக்க முடியாம தான் நீ தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்த.
2: மாற்றாந்தாயும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல.
4: கல்யாணம் செய்து கொடுத்த இடத்துல கணவன் ஏதாவது தவறா நடந்து?
2: எனக்கு மேரேஜ் ஆகல
4: சார். படிச்சிருக்கியா?
2: படிச்சிருக்கேன்.
4: பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டதுனால சில மாணவர்கள் தவறான முடிவுக்கு போறாங்களா? அதை போல நீ
2: என்ன அனாவசியமான கேள்வி சார். என்ன விட்டுடுங்க சார், நான் போயிடுறேன்.
4: உன் பேர் என்ன?
2: நளினா.
4: பியூட்டிஃபுல் நேம். குட் ஈவினிங் டியர்.
5: குட் ஈவினிங் டாடி.
4: தேங்க்யூ டியர். லலி நீ என்ன தூங்கல?
5: நீ வராமல எப்படி பார்த்து தூங்குவேன்.
4: அப்படினா நீ இன்னும் சாப்பிடலையா?
5: நீ வராமல எப்படி பா சாப்பிடுவேன்?
4: ஓ ஐ அம் சோ சாரி டியர். நீ கொஞ்ச நாள் இரு, இதோ நான்
5: வந்துட்டேன்.
4: ஜென்ட்லி ஜென்ட்லி. நாளினு நீ உன்னை பத்தி சொல்லாட்டி போனாலும் நான் என்ன பத்தி சொல்றேன் கேடு. இந்த ஊர்ல குறிப்பிட்ட பணக்காரர்களை நான் ஒருத்தேன். என் பெயர் அற்புதராஜ். அஸ்தி அந்தஸ்து எதுக்குமே குறைவில்லை. இந்த அழகான பெண்ணை என்னுடைய வாழ்க்கை துணைவி அடைஞ்சு இல்லற வாழ்க்கையில நாங்க ரெண்டு பேரும். ஆனா கொஞ்ச நாள்ல இந்த பெண் குழந்தை பத்தி என் கையில கொடுத்துட்டு இத பாராட்டி சீராட்டி வளர்க்கிற பாக்கியத்தை இழந்து என்னை அனாதையா தவிக்க விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா என் மனைவி. கொஞ்ச நாள்ல தாய்மை அடைஞ்சா, பிறகு தெய்வமாவே மாறிட்டா. இப்ப இந்த குழந்தைக்கு தாய் இல்ல, நானும் மறுமணம் செய்து சொந்தக்காரவங்களா என்ன சொல்றாங்க தெரியுமோ, அற்புதராஜ் உனக்கு என்னப்பா வயசு ஆகி போச்சு, மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரேன்னு சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஃபூலா இருக்கிற, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காகடா தனியா இருக்கணும், சொந்தத்துல வேணாம், யாராவது ஒரு பொண்ணு அராத பொண்ணா இருந்தாலும் கவலை இல்ல, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருறான்னு என்ன தொல்லை பண்றாங்க. இந்த குழந்தையோ ராத்திரி பூரா படுக்கையில எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா எப்ப வருவாங்க, அம்மா என்ன பார்க்க மாட்டாங்களா, அம்மாவுக்கு என் மேல கோபமா, அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டு என்ன சொல்ல பண்ண. இதையெல்லாம் யோசனை செய்து பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா?
2: வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு உங்க பயால அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், என் காதால் அதை கேட்கவும் வேண்டாம்.
4: சொல்ல போறது வெயிட் பண்ணி கேட்க. இந்த குழந்தை இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் செய்துவிட்டேன். புதுசா வர்ற மனைவியும் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு இந்த குழந்தையை கவனிப்பாளா இல்ல கொடுமைப்படுத்துவாளா அப்படியும் என் மனசுல ஒரு சந்தேகம் உருவாச்சு. அதனுடைய முடிவு என் குழந்தை மேல சத்தியமா, ஆண்டவன் மேல சத்தியமா, இறந்து போன என்னுடைய மனைவி மேல சத்தியமா, நான் ரெண்டாவது கல்யாணமே செய்துக்கிறதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்.
2: உண்மையாவா?
4: பிராமிசா சொல்றேன், என் மனைவி இறந்த பிறகு உலகமே எனக்கு வெறுத்து போச்சு. என்னுடைய டாக்டருக்காக தான் நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்ன போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையுமே என்னுடைய சகோதரிகளா சம்பாதிக்கிறேன்.
2: ஐயா, உங்க பேச்சு நான் நினைச்சதுக்கு மாறவே இருக்கு. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி.
4: என் கதை இருக்கட்டும், உன்னை பத்தி சில வார்த்தை. என்ன நடந்தாலும் சரி, தற்கொலைங்கிற முடிவுக்கு மட்டும் போகக்கூடாது. அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ஒரு பெண்ணுக்கு தகப்பேன், பெண்ணா பிறந்த நீ, அதுலயும் கன்னித்தன்மையோட இருக்கிற நீ, ராத்திரியில துணை இல்லாம வரவே கூடாது, வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது. இந்த ஒரு இரவு நீ வெளியே வந்தது போதும், மறுஇரவு நீ உன் வீட்டுலதான் இருக்க. சப்போஸ் என் கையில கிடைச்சிருந்த மாதிரி வேற யாராவது ஒரு அயோக்கிய கையில கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்க, உன்னுடைய பெண்மையும் கன்னித்தன்மையும் என்ன? யோசிப்பா. இன்னைக்கு உன்னுடைய விலாசத்தை சொல்லாட்டி கவலை இல்ல, காலையில சொல்லு, நான் நேரா உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுறேன். ஏதாவது நீ தவறு செய்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாலும் உன் சார்பா உன் வீட்டார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
2: ஐயா, என்ன பத்தி உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல, உங்களை பத்தி பாராட்டாம இருக்க முடியல. உங்க பேருக்கு தகுந்த மாதிரி உண்மையிலேயே நீங்க அற்புதத்துக்கே ராஜன் தான். உலகத்துல எல்லா ஆண்களும் உங்க மாதிரியே இருந்தா பெண்கள் வாழ்க்கையில வழிக்க விழ வேண்டிய அவசியமே ஏற்படாது. உங்ககிட்ட இருக்கிற பண்புக்கு நான் மட்டும் பெண்கள் உலகமே நன்றி செலுத்த
4: கடமைப்பட்டேன். நீ இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். காலையில உன் விலாசத்தை சொல்லி உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்லு, மனப்பூர்வமா ஏத்து. லலிதியா,
5: என்னப்பா?
4: அத்தை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்டு தூங்க போமா.
5: சரிப்பா.
4: நளினா, இத உன் சகோதரன் வீடா நினைச்சு நிம்மதியா தூங்கு.
6: குட் மார்னிங் டியர்.
5: குட் மார்னிங் டாடி.
6: அத்தை எழுந்திருச்சுட்டாங்களா? காசு சாப்பிட்டாங்களா?
5: அதான்ப்பா சொல்ல வந்தேன்.
6: என்ன சொல்ல வந்த?
5: எல்லாருக்கும் தேடி பார்த்துட்டேன்ப்பா, அத்தைய காணவே காணும்.
7: இல்ல, அப்படிய யார் நீ? யார் நீ?
2: போலீஸ்.
7: போலீஸ் தான். இந்த அகான வேலையில இப்படி பதுங்கி பதுங்கி ஓடி வர்றியே, எங்க இருந்து வர்ற?
2: நான் ஒண்ணு தப்பு இல்ல சார்.
7: உன்னை யாருக்கு தானே கேட்டேன்?
2: கேட்டீங்க.
7: அதுக்கு பதில் சொல்லாத விடிக்க நான் ஒரு குற்றம் பண்ணலன்னு சொல்றியே, இதுல இருந்தே நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடி வர்றங்கிறது நல்லா புரியுது.
2: அது பாத்தீங்களா சார்?
7: என்னது?
2: என்ன
7: இல்ல, உண்மை சொல்ல மாட்டேன். கேட்க வேண்டிய இடத்துல வந்து கேட்டாத்தான் உண்மை வரும். நட ஸ்டேஷனுக்கு.
2: போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்படியா நான் ஒரு தவறும் செய்யல சார்.
7: தவறு மரியாதையா என் கூட ஸ்டேஷனுக்கு வந்துரு இல்ல.

0: ஐயா புடிச்சு இழுத்துக்கிட்டு போண்டிய நிலமை வந்துடும். ஆமா
1: வேண்டாம் சார், நானே வந்துடுறேன்.
0: நட
1: வழியை காட்டுங்க சார்.
0: இஞ்சினோட வழிய
2: காட்டுறேன். இன்ஸ்பெக்டர் ஐயா கூப்பிட்டு கேட்க போறாரு, எங்க திருடுன, என்ன நடந்துச்சு, என்ன சமாச்சாரங்கிறது ஒழுங்கா பதில் சொல்லு.
0: என்கிட்ட வளர்ன மாதிரி ஐயா கிட்ட வளரக்கூடாது, ஒழுங்கா பதில் சொல்லணும்.
1: குட் மார்னிங் சார்.
3: என்னமா உன் பேர் என்ன, எந்த ஊரு?
1: யாரும் ஊரே யாவரும் கேளீரே.
3: என்ன உளற, உன் ஊர் எதுன்னு கேக்குறேன்.
1: வீட்டூரை விட்டு நேற்றூரில் புறப்பட்டு காலையூரில் மாலையூரில் தவித்து இரவூரில் இன்னல் பட்டு இப்பொழுது கடமையூரில் நின்று கொண்டிருக்கிறேன் தேவா.
3: என்ன நாடகம் அடையா?
1: நாடகமே உலகம், உலகமே நாடகம். அதில் நீர் நான் அனைவரும் வேடதாரிகள்.
0: ஐயா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்ல சிறைச்சாலையில போய் கம்பி என்ன வேண்டி இருக்கும்.
1: சிறைச்சாலை என்ன செய்யும், என்ன செய்யும், செய்யும்.
3: என்னமா ஊரையும் பேரையும் கேட்டா உளற, நாடகம் ஆடுற, பாடுற, சிரிக்கிற, என்ன இது? என்ன அழுதியா?
1: பின்பென்ன சுவாமி, அழகு தமிழில் உங்கள் வினாவிற்கு நான் விடையளித்தேன், அதை உணராமல் நான் உணர்கிறேன் என்று குற்றம் சாட்டுகிறீர். இதை கேட்டு எமது நெஞ்சு பொறுக்குதில்லை.
3: சந்தேகத்துக்கு கேசா, இது சந்தேகம் இல்லாத கேசியா? அந்த பொண்ணுக்கு பைத்தியம்.
0: பைத்தியமா?
3: அது சாயந்தரம் வரை இங்க இருந்தது, நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கும். அதனால பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு நீ நல்லபடியா வந்து சேரியா.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
5: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:15:39.
4: நேர்கள் இனி கேட்கலாம் நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: டாக்டர் சார், இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிற பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டரையா வர சொன்னாரு.
6: இந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரவங்க இருக்காங்களா?
0: தெரியாது சார்.
6: என்ன காரணத்தினால இந்த பொண்ணுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போச்சுங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா?
0: ஒண்ணுமே புரியல சார். அந்த பொண்ணை நாங்க கொண்டு வர்றதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. அடே அப்பா, ஏன் சார் இந்த ஒரு நபருக்கிட்டயே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, இங்க இவ்வளவு பேரையே வச்சுக்கிட்டு எப்படி சார் சமாளிக்கிறீங்க?
6: அது எங்களுடைய கடமை.
0: இருந்தாலும் ரொம்ப பொறுமை வேணும் சார்.
6: உண்மைதான், புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், அதை விட கருணை வேணும். ஒரு சமயம் சந்தோஷமா பேசுவாங்க, இன்னொரு சமயம் வாய்க்கு வந்தபடி ஏசுவாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கிறது உங்க சட்டப்படி குற்றமா மதிக்கப்படுது, ஆனா அதே தவிர இங்க ஒருத்தர் செஞ்சா குழந்தைகள் செய்த விளையாட்டுத்தனமா மன்னிக்கப்படும். உங்க உலகத்துக்கும் எங்க உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். வெளி உலகத்துல இருக்கிறவங்க எதிர்காலத்தையே எதிர்பார்த்து வாழ்றாங்க, இங்க இருக்கிறவங்க இறந்த காலத்திலேயே நிக்கிறாங்க. பொதுவா இந்த கம்பவுண்ட் குள்ள வந்துட்டா யாரு பைத்தியம் யாரு நல்லவங்கன்னே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: உங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா போதும் சார், எவ்வளவு புத்தி மாறாட்டம் உள்ளவங்களும் பழைய நிலைக்கு வந்துருவாங்க சார்.
6: அந்த பெண்ணங்க
0: வெளியில் உட்கார வச்சுக்கேன் சார்.
6: கூட்டிட்டு வாமா. வா, நீ யாருமா? ஏமா சிரிக்கிற? நீ யாருன்னு கேக்குற, அதுக்காக ஏன் சிரிக்கிற?
1: சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன்.
6: பெண்கள் தேவையில்லாம சிரிக்க கூடாது, காரணம் இல்லாம அழவும் கூடாது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
1: கேட்பது யார், கேள்வி என்ன, பதில் எப்படி, சொல்லும் முறை எவ்விதம், இவையொன்றும் யாமறியோம் பராபரமே.
6: நீவி தமிழ்பால் பத்துதல் கொண்ட கவிஞரோ?
1: நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை.
6: புரியவில்லை.
1: தமிழ்பால் பற்றுதல் உண்டு, ஆனால் யாம் கவி இல்லை.
6: மிக்க மகிழ்ச்சி. அமர்க.
1: நன்றி. நன்றி.
6: உனக்கு தாய் தந்தையர் உளரோ?
1: தாய் தந்தை அம்மை அப்பன் அனைத்தும் ஒருவரே என்றோ?
6: விளங்க உரைப்பீர்.
1: அம்மை இல்லை, அப்பன் உண்டு. உண்டு உண்டு.
6: அப்படியானால் தாம் எமது குடிலில் சில நாள் தங்கி ஓய்வு பெற்றுத்தான் போக வேண்டும்.
1: இல்லை இல்லை, நாமார்க்கும் குடியல்லோ, நமனை என்றோ.
6: இது யார் வாக்கு?
1: இதெல்லாம் அப்பர் வாக்கு, லோயர் வாக்கல்ல.
6: God, how philosophically she talks, though mentally unsteady.
1: Philosophy? Doctor?
6: Yeah.
1: Who does not know it? Every one of us knows it. But none of us போய்.

0: environment. Do we follow event one? No. For acting.
1: Are you acting?
0: Mm-hmm. Everyone of us acting.
1: Sit down.
0: Thank you.
2: ஆண்டவா, உன்னுடைய சோதனை சமயத்துல அளவுக்கு அதிகமாவே போயிடும்.
3: ஆண்டவனா, அவன் எழுதி அரங்கேற்றம் செய்த நாடகத்திலே எத்தனை எத்தனை பாத்திரங்கள், என்னென்ன சம்பவங்கள். தாயற்ற பறவை ஒன்று தந்தையின் ஆதரவில் வளர்ந்தது, பிறகு சிறகு முளைத்தது, ஓடிவிட்டது. ஏன்? தலைவனை தேடி. அவன் கூட்டுக்குள்ளே சென்று பார்த்ததும் குழப்பமடைந்து விட்டது. எதனால்? அந்த வீட்டுக்குள்ளே தலைவன் இல்லை. பிறகு ஐயோ என்று அலறியது. எதற்காக?
2: பெண்ணாக பிறந்து ஏமாற்றத்திற்காளாகி வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே என்று.
0: அதன் பிறகு நல்ல பறவை ஒன்று ஆதரவு காட்டியது. ஆனால்
2: அங்கிருக்கவும் அந்த பெண் பறவை விரும்பவில்லை. அங்கிருந்து பறந்தது.
0: உண்மை, உண்மை. அதன் பிறகு கொடிய மிருகத்திடம் சிக்கி அங்கிருந்தும் தப்பித்து ஊர்காவனிடம் அகப்பட்டு சித்தம் தடுமாறி செய்வதறியா சிந்தனை இழந்து பித்து பிடித்த நிலை பேசுகிறது, சிரிக்கிறது, அழுகிறது, பேசிக் கொண்டே இருக்கிறது.
2: அம்மா, இனிமே நீ வருங்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். கடந்த காலத்தை திரும்பியே பார்க்க கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவன் முகத்தை முதுகு பக்கமா வைக்காம முன்பக்கமா படைச்சிருக்கிறார்.
0: புதுமையான விளக்கம்.
1: கருணாகரன்
4: பறவை, என்னை கூண்டில் அடைக்காதீர்கள். சும்மா வாங்கம்மா.
0: ஐயோ ஐயோ ஐயோ.
2: கான்ஸ்டபிள், உங்க ஆபீசர் கிட்ட சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் அட்மிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் அனுப்புறேன்.
5: வாங்கம்மா, உட்காருங்கம்மா. நல்லா நிம்மதியா படுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க
6: சிஸ்டர். என்ன நம்புங்க சிஸ்டர், எனக்கு பைத்தியம் இல்ல சிஸ்டர்.
5: இங்க வந்தவங்களை யாரு பைத்தியம்னு ஒத்திட்டு இருக்காங்க நீங்க ஒத்துக்கிறதுக்கு? தவிர உங்களுக்கு பைத்தியம்னு யார் சொன்னாங்க? டாக்டர் ரெண்டு மூணு நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுத்து சொல்லிருக்காரு. படுங்கம்மா, நான் காலம்புறம் வந்து
4: பாக்குறேன். ராத்திரி பிறகு அப்படி தூங்காம பாட்டு கூத்து மாறுதா? படுத்த என்னத்துக்கு ஆவறது? எல்லாம் படுத்து தூங்க. படுக்கிறீங்களா இல்லையா?
5: ஒரு சாமர்த்தியம், இந்நேரம் வரைக்கும் எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? சிரிப்பா, எல்லாம் ஒன்னால வந்தவன. இவ்வளவு நாளா எல்லாரும் பேசாம இருந்தாங்க, நீ வந்து ஆடாம் பாடாம வச்சுட்டல்ல.
0: முடிஞ்சே போச்சே,

0: நீ என்ன பைத்தியக்காரனாக்க பார்த்த, நான் உன்ன பைத்தியக்காரியாக்கி ஒரு ராத்திரியாவது உள்ள அடைச்சிட்டேன் பாத்தியா? பரவாயில்லம்மா, நல்லா ஆக்ட் பண்ற.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: ஏம்மா, ஒரு நபருக்கு பைத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கா நாங்க இங்க வேலை செய்யறோம். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கேன்னு எனக்கு நேத்தே தெரியும். இருந்தாலும் போலீஸ் கிட்டேன்னு தப்புறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் ஆடுறேங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை காப்பாத்தணும்னு என் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் தோணுச்சு, அதனாலதான் நானும் உன் கூட சேர்ந்து இப்படி ஆக்ட் பண்ண. அந்த நாடகம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. உன் பைத்தியக்கார வேஷத்தை கலைச்சு உண்மை சுரூபத்துக்கு வா. நீ யாரும் பைத்தியமா நடிக்க வேண்டிய அளவுக்கு வாழ்க்கையில என்னம்மா ஏற்பட்டுச்சு? நான் அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னால முடிஞ்ச அளவு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் சொல்லு. அப்பா, நீ பெரிய குழப்பத்துல இருக்கேங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு என்னன்னு இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதை பார், அதுதான் என்னுடைய குவார்டர், வாங்க போல.
1: டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட அப்படி செய்யல. என் தலைவிதி என்ன அப்படி எல்லாம் ஆட்டி வைக்கிறது. டாக்டர், என் வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட நான் என்ன சொல்ல?
0: ஒண்ணும் சொல்ல வேண்டாம்மா, நீ இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாப்போம், எனக்கு மனைவி குழந்தை உற்றார் உறவினர் யாரும் இல்லை. நான் ஒரு தனி ஆடு, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆகும். உனக்கு ஆதரவு காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா நீ என்னுடைய வளர்ப்பு மகளா என் வீட்டிலேயே தங்கலாம்.
1: உங்க கருணை உள்ளத்தை பாராட்டுற அளவுக்கு எனக்கு அருகது இல்லை. இருந்தால் எங்கேயுமே நிரந்தரமா இருக்கு என் மனசு விரும்ப.
0: ஏம்மா, ஏன்
1: வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சிட்டா அது பெண்ணா பிறந்தவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படும், வாழ்வையே முடிச்சுக்கணும்னு தானே தோணும்.
0: நோ நோ நோ நோ, அது கூட எதிர்த்து போராடி வெற்றி அடைய பார்க்கணும். அதை விட்டுட்டு சாகணும்னு நினைக்கிறது அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அது சுத்த கோழத்தனம்.
1: ஏதோ கேள்விகள் கேட்கறதாக நினைக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு தேவையானது என்ன?
0: கண்ணறிஞ்ச கணவன், கவலை இல்லாத இல்லற வாழ்வு.
1: அந்த இல்லற வாழ்க்கைக்கே போறதுக்கு முன்னாடி இடையூறு ஏற்பட்டுட்டா?
0: வீட்டுல இருக்கிற பெரியவங்க செய்யற காரியம் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா ஏமா அப்படி எல்லாம் ஏற்படுது?
1: ஏதோ எதிர்பாராத விதமா இடைஞ்சல் வந்ததுன்னு நினைச்சு.
0: அந்த இடைஞ்சல் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு சொன்னா தானே நானும் பதில் சொல்ல சௌரியமா இருக்கும்.
1: சொல்ல சங்கடமா இருக்கா?
0: சும்மா சொல்லுமா, வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் எப்பவும் உண்மையே சொல்லணும். சொல்லு.
2: பேப்பர் சார்,

0: ஏமா என்ன?
1: ஒண்ணுமில்ல டாக்டர்.
0: ஒண்ணுமில்லையா? ஏதாவது அதிர்ச்சி அடைய முடியாத சம்பவம் ஏதாவது வந்திருக்கா?
1: இல்ல அப்படி ஒண்ணும் வரல.
0: அப்படி ஒண்ணும் இல்லன்னா ஏங்குறேன்? காணவில்லை. மேலே படத்தில் காணும் என் மகள் நளினாவை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. அவளை பார்த்தவர்களோ அல்லது அவள் இருக்குமிடம் அறிந்தவர்களோ கீழ்கண்ட விலாசத்திற்கு தெரியப்படுத்தினால் தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இங்கனம் வி மாணிக்கம், 33 மகேஸ்வரி கோயில் தெரு, மணியூர். நளினா, உன்னை காணாமல் நான் படும் வேதனை சொல்லி முடியாது. உன்

0: ಗುಂಡು ಸಹ ಓಡಿ. ಹಲೋ ಹಲೋ ಹಲೋ, ಓ ಟೌನ್ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್, ಹೌದ?
1: ಯಾರು ನಿಮ್ಗೆ? ನಂಗೆ ಎಪ್ಪಡಿ ಬಂದೆ
2: ಅಂದವನ್ನು ತೂಗಿಟ್ಟು ಅಂದೆ.
1: ಎದಕ್ಕ ಎಣ್ಣೆ ಕೊಡ ನಿಂಗೆ?
2: ಎಲ್ಲ ಪಾತು ನೀ ಭಯಂದು ಮಯಕ್ಕಮಾ ಉಳಿದ್ಬಿಟ್ಟೆ. ಒಂದು ಆರಾಧಿಯ ಬಿಟ್ಟುಟ್ಟು ಹೋಗ ಕೂಡಾದೆ ಪರಿದಾಪಟ್ಟು ನಾನು ನಾನು ತೂಗಿಟ್ಟು ಬಂದೆ. ಜಯನ್ನ ಪಾತು ಮಯಕ್ಕ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತೆ
1: ಬಂದೆ. ಎನಕ್ಕೆ ಬುದ್ಧಿ ಮಾರಾಟ ಮುಂದೆ ಪೊಲೀಸ್ಗಾರಂಗ ಮುಡಿವು ಕಟ್ಟಿ ಎನ್ನ ಪೈತಗಾರ ಆಸ್ಪತ್ರೆ ಕೊಂಡು ಬೈತೆ. ನೀಂಗಳೇ ಸೊಲ್ಲುಂಗ ನಲ್ಲ ಕ್ರಮ ನಂಗೆ ಒಂದು ನಿಮಿಷ ಇರ್ಕ ಮುಡಿಯಮ್ಮ. ಯಾರು ಬಿಟ್ಟು ಸೊಲ್ಲಾಮ ವೆಳಿಗ್ಗೆ ಓಡಿ ಬಂದುಟೆ, ಪಿನ್ನಾಡಿ ಪೊಲೀಸ್ಗಾರಂಗ ತೊರೆಸಿಗಿಟ್ಟು ಬಂದಂಗ. ಅದನಾಲದಾ ಹಂಗೆ ಬಂದು ಉಳಿಂಜೆ ಉಂಗಳ ವೇಳೆ ಪಾತುಟೇನ, ಪಿನ್ನಾಡಿ ಪೊಲೀಸ್ಗಾರಂಗ ವೇಳೆ ಬಂದಂಗ. என்ன பண்றதுன்னு புரியாம மயங்கி விழுந்துட்டேன்.
2: போலீஸ பார்த்து நீ மயங்கியா விழுந்துட்ட? போலீஸ் உன்னையா தேடிக்கிட்டு வந்துச்சு. உலகத்துல உள்ளவங்க தன் பணிய மத்தவங்க மேல சுமத்துவாங்க, நீ என்னடா மத்தவங்க பணிய உன் மேல சுமத்திக்கிறீங்க? போலீஸ் உன்னை தேடி வரலம்மா. என்னதான் தேடி வந்தாங்க?
1: போலீஸ் உங்களை தேடி வந்தாங்க.
2: ஆமா, எதுக்கா? இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு கொலை பண்ணேன். இல்லம்மா இல்ல, நான் பரம்பரை கொலகாரனும் இல்ல, ஒரு கொள்ள கூட்டத்துக்கு தலைவனும் இல்ல. எனக்கும் பந்த பாசம் எல்லாம் இருக்குது.
1: ஐயா, நீங்க ஒரு பெண்ணுக்கு தனிமையின பழகிற முறையிலிருந்து உங்களுக்கும் மனித இது இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட நீங்க ஒரு கொலகாரனா எப்படி மாறினீங்கன்னு தான் நானும் ஆச்சரியப்படுறேன்.
2: எப்படியா? பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், கொலைக்கு கொலை, ரத்தத்துக்கு ரத்தம். அதுக்காக தான் நான் கொலகாரனா மாறினேன். எனக்கு சொத்து சுக ஆத்தி பாத்தி ஜன சந்தடி ஒரே இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தம்பி
1: இருந்தான்.
2: இருந்தான் பாவிப்பைய இருந்தான். பிறந்த உடனேயே எங்க அம்மா அப்பாவனை என் கையில கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. நான் தான் அம்மா அப்பாவா இருந்த அவனை வளர்த்தேன். நான் ஒரு மூடன், படிக்காதவன், சின்ன வயசுல எஸ்டேட்டு கூலியா சேர்ந்துட்டேன். என் தம்பி அத மாதிரி விடக்கூடாதுன்னு நினைச்சு அவனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ராத்திரி பகலா பாடுபட்டேன், மூட்ட சுமந்தேன், வண்டி இழுத்தேன், எல்லா வேலையும் செய்து கடைசியா என் இஷ்டப்படி என் தம்பிய படிக்க வச்சுட்டேன். என் தம்பி, ஐயோ, அவனை பார்த்திருக்கணுமே, கங்குள்ளா காட்சி லட்டு லட்டு மாதிரி இருப்பான், லட்டு மாதிரி வெள்ளக்காரன் மாதிரி இருப்பான். அவன் அழகுக்கு தகுந்த மாதிரியே படிக்கும் போது ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் சேர்த்து சேர்த்து பாஸ் பண்ணுவான். பிஏ எம்ஏ இன்னும் என்னவோ என்ன புரியும் எனக்கு எனவும். அதே நேரத்துலதான் இந்த ஊர் எஸ்டேட் முதலாளி மக அந்த காலேஜில் என் தம்பி கூட படிச்சுக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிட்டாங்களாம். எழவு காதல், ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிக்கிட்டாங்களாம். ஏமா, நீ சின்ன பொண்ணு தானே, நீ சொல்லு, பெரியவங்க வயிற்ற கட்டி வாய கட்டி பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிச்சா ஒருத்தர் ஒருத்தர் காதல் பண்ணிக்கிறதா?
1: தவறுதா ஐயா, பெத்தவங்களுடைய வார்த்தையை மீறி தானாவே வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெடுக்கிறதுக்கு மன்னிக்க முடியாத தவறு.
2: தவறுதானே? தவறுதானே? இதே தவறை என் தம்பி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டு எலபடுவா? உனக்கு வேண்டாண்டா, நீ சாதாரண எஸ்டேட் கூலியோட தம்பி, அவ எஸ்டேட் முதலாளியோட மவ, அவ கூட உனக்கு சிறையில வேண்டாண்டா வேண்டாண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். அந்த பைய கேட்டானா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? சும்மா இருந்தா உனக்கு உலகம் தெரியாது, காலம் கிடக்கிற கிடப்பு, படிப்பு இருந்தாக்க பணம் அந்தஸ்தெல்லாம் தானா வந்துடும்னு சொன்னான். இந்த விஷயம் எஸ்டேட் முதலாளி தெரிஞ்சு போய் உடனே ஒரு பணக்கார விட்டு பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்து போச்சு. என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா கல்யாண வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த பொண்ணு மனவரை விட்டு எழுந்திருச்சு வந்து என் தம்பி காலை பிடிச்சுக்கிட்டு, அத்தா என்னை காப்பாத்துங்க, என் இஷ்டத்துக்கு விரோதமா ஒரு பையனுக்கு என்ன கட்டி கொடுக்க போறாங்கன்னு ஓன்னு அறிவிருக்கு. என் தம்பி என்ன செய்வான்? யாருதான் என்னமா செய்ய முடியும்? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, இந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? சரி, நான் சொல்றது தப்பா இருக்கலாம், நீ சொல்லு, நீ அந்த பொண்ணு நிலைமையில இருந்தா என்ன செய்வ சொல்லு.
1: இதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? பெண்ணா பிறந்து மனச ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தரை கட்டிக்க சம்மதிக்க மாட்டேன், சம்மதிக்கவும் கூடாது. இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட முடியும்.
2: நீ என்னம்மா, இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் விரோதமா அந்த எஸ்டேட் முதலாளி என்ன தெரியுமா பண்ணா? அந்த பொண்ணை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ள போட்டு பூச்சி விட்டு எஸ்டேட் ஆளுகளை விட்டு என் தம்பி பிடிச்சு தூள்ல கட்டி வச்சு குதிரை சவுக்காலிய அடி அடி அடிக்க சொல்லிட்டாம்மா. என் தம்பி மேல ஒவ்வொரு அடியா விழவும் அந்த பொண்ணு அணுவணுவா தன்னுடைய உயிரவிடமும் சரியா இருந்திருக்கு. என் தம்பி சாகர நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கராட்டாவை எல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கூட்டம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. உடனே இந்த ரெண்டு குறைக்கு தான் பொறுப்பாளி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக

0: வாங்கி ஊற விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான்மா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என் ரத்தமெல்லாம் கொதிச்சதுமா, என் நரம்பெல்லாம் புடிச்சுது. ஓடுன ஓடுன தலை திருக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டுல என் தம்பி எப்படி எல்லாம் ஆவாண்டு நான் கடவுள் கட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அந்த தம்பி ரத்த வெள்ளத்துல பிறந்து கிடந்தாம்மா, ரத்த வெள்ளத்துல புரண்டு கிடந்தான். தம்பி இப்படி மோசம் பண்ணிட்டான்னு அவரை தூக்குறேன். என் தம்பி கண்ணை முழிச்சு, அண்ணா காடாட்டி போனாலும் தன் கதையாடும், என்னையே அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த முதலாளிய உயிரோட விடக்கூடாது, அவனை சுட்டு போட்டிட்டு போடணும், இல்லாட்டி போன அவன் முகத்துல இருக்கிறது மீட்டை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிட்டாமா. நானும் அந்த நிமிஷத்துல இருந்து தேடினேன் அந்த முதலாளிய, கிடைக்கல. ஆனா ராத்திரியோட ராத்திரி அவன் எஸ்கேட் வந்துட்டு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. காத்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு கருத்தல்ல 4 மணிக்கு என் கையில கிடைச்சான். சுட்டேன், சும்மா சுட்டேன், சுட்டு தண்ண தோட்டா தீர வரைக்கும் சுட்டேன். உள்ள போலீஸ் யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தோன்னதான் நான் ஓடி வந்த அந்த இடத்துல ஒளிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமே. இப்ப சொல்லுமா, நான் செஞ்சது தப்பா, என் தம்பிய கொண்டவனை பழிவாங்கிறது தப்பா, என் மனத்துக்கு நான் பண்ணது தப்புன்னு தோணுறேன். உனக்கு தோணிச்சுட்டா இப்ப என்ன சுட்டுரு, இந்த சுடு என்ன.
1: உங்க பிரச்சனைக்கு நியாயம் சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. உங்க நிலைமையில யார் இருந்தாலும் கொலகாரனா தான் மாறுவான். மனுஷனா பிறந்த யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். சரி, மேற்கொண்டு உங்க முடிவுதான் என்ன?
0: முடிவே என்னமா முடிவு? எப்படியாவது என்ன போலீஸ் பிடிக்கதான் போகுது. அவங்க என்ன பிடிக்கிறது, நானே சரணாகதி அடையறதா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால என் தம்பிய கட்டி வச்சு அடிச்சாருங்களே எஸ்டேட் ஆளுங்க, அவங்களை கொடல உருவாம நான் போக மாட்டான்.
1: வேண்டாம், ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கீங்க, மேலும் மேலும் கொலைகளுக்கு ஆளாகாதீங்க, மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு
0: வருமா. நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது, பேசாம இங்க இருந்து போயிடு. நீ இங்க இருந்த நான் செய்த கொலைக்கு உனக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க, பேசாம
1: போங்கடா.
2: இடைவெளிக்கு பிறகு நேர்கள் கேட்கலாம் நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: நளினா, உன் வாழ்க்கையில நடக்கிற விசித்திரமான சம்பவங்களை பாத்தியா? பாவம், நீயும் சாகணும்னு தான் முடிவு செய்து ஒவ்வொரு தடவையும் முயற்சிகள் செய்ய, தெய்வாதீனமா அது தடைப்பட்டுகிட்டே போகும். அதனால இனிமே தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதே. உயிர் இருக்கிற வரையிலும் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு வினோதங்களையும் பாரு. எங்கேயாவது உன் பெண்மைக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சா அதோடு நீ இந்த உலகத்துல இல்லேன்னு
1: நினைச்சு. உதவி செய்ய வந்து நீ கஷ்டப்படாதமா?

0: இந்த ஜாதி தீருன்னு சொன்னாங்க. அதே பிரகாரம் கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி அரைச்சு
1: அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியுமா இந்த வியாதி தீரன்?
0: எப்படிமா தீரோ, எப்படி தீரோ? என்னுடைய ஜாதி குணமாகணுங்கிற சுயநலத்துக்காக நான் தர்மம் செஞ்சேன்மா, அது எப்படி தீரும்? தீராது. என் கையில இருந்த பணமெல்லாம் செலவாகவும் இந்த வியாதி முட்டவும் சரியா இருந்தது.
1: உங்களால உபகாரம் அடைஞ்ச ஒருத்தராவது இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலையா?
0: ஐயோ, இந்த இடத்துலதான்மா நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும். கொடவள்ளல்னு வாழ்த்துனவே எல்லாரும் என்கிட்ட பணம் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்ச நிமிஷமே சிச்சீவம் பக்கத்துல இருந்தா கூட அந்த வியாதி நமக்கு ஒட்டிக்கொண்டு என்ன விட்டு ஓடிட்டான். நானும் மனசு வெறுத்து போய் இந்த நந்திகட்ட ஜனங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி ஊரை விட்டே வந்துட்டேன். சாவு வரல, சாகவும் மனசு வரல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, காலால நடந்து இப்ப கையால தவழ்ந்து போய்கிட்டு.
1: கடவுளே, என்ன ஜனங்க செய்த நன்றியை மறந்துட்டேன். இந்த உலகத்துல யாருமே உருப்பட மாட்டாங்க. ஐயா, உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்கேயாவது ஒரு மருத்துவ விடுதலை
0: உங்களுக்கு புண்ணியம் இல்லமா? புண்ணியம் இல்ல, என் உடம்பே என் சதைகளை தின்னுகிட்டு இருக்கு பாத்திய.
1: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. வண்டிக்காரையா, வண்டிக்காரையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க ஐயா. இங்க பக்கத்துல எங்கேயாவது டாக்டர் வீடு இருக்கா?
2: இங்க இருந்து 10 கல்லு போனா ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவர் ரொம்ப தங்கமானவருமா?
1: அப்படிங்களா? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவரை கொஞ்சம் உங்க வண்டியில கூட்டிட்டு போக முடியுமா?
2: என்ன தாய், இந்த மாதிரி ஆபத்துக்கு எல்லாம் உதவி செய்யலனா அப்புறம் என்ன மனுஷத்தன்மை? போ தாய், போய் கூட்டிட்டு போ.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, 10 மைல் கண்டாண்டே ஒரு டாக்டர் வீடு இருக்குதா? வண்டியும் கிடைச்சிட்டு தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க. சும்மா வாங்க.
0: வேண்டாமா. ஐயோ ஐயோ ஐயோ
1: ஐயோ, ஏன் அழுவுறீங்க?
0: நீ யாரு பெத்த பிள்ளையோ, கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம என்ன தொட்டு தூக்குறியே. உலகத்துல சத்தியோ தர்மம் எல்லாம் செத்து போச்சு நினைச்சேன். அது சாகலம்மா, அது தாயே. நீ நல்லா இருக்கிற தாயே, நல்லா இருக்க.
2: என்னமா வேணும்?
1: இங்க ஒரு பெரிய தொழுநிலை ரொம்ப கஷ்டப்படுற, ஆதரவு காட்ட யாருமே இல்லை. இங்க வந்து கொஞ்சம்
2: எங்க இருக்காருமா? அவரு
1: அதோ உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா ஐயா,
0: என்ன பாருங்க ஐயா, என்ன பாருங்க ஐயா, உங்ககிட்ட வேலப்பன் ஒரு பண்ணையால் வேலைக்கு இருந்தாரு, ஞாபகம் இருக்கிறான். நல்லவ, அவ உயிரோடு இருந்தா என்ன இப்படி ஆனாதையா தவிக்க விடுவானா? என்ன ஒரு கூடையிலையாவது தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா செத்து போயிட்டோம்.
2: ஐயா, அவர் மகனுக்கு பணம் கட்டி நீங்க டாக்டர் தொழிலுக்கு படிச்சு வச்சீங்களே, நினைவிருக்குதா ஐயா?
0: வேலப்பனுடைய மகன் நல்ல நினைவு, அதெல்லாம் பழைய கதை டாக்டர்.
2: அந்த வேலப்ப மகன் நான் தான். அந்த வேலப்ப மகன் நான் தான் ஐயா. உங்க உப்ப தின்னு வளர்ந்த உடம்பு இந்த வீட்டுல எரியுற விளக்கு நீங்க சாப்பிடுற சாப்பாடு நீங்க கொடுத்த
0: சாப்பாடு நல்லா இருக்கு டாக்டர். ஒண்ணு நான் பாராட்டாம இருக்கவே முடியாதுமா. என்ன சரியான இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்துட்ட தாயே, என்னுடைய சர்வீட்டனுடைய மகன் பெரிய டாக்டர். நல்லா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கு.
1: நீங்க செஞ்ச தானதர்மம் நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு
2: நல்லபடியாக. நாளைக்கே உங்களை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் இந்த வியாதி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி இந்த வியாதியை குணப்படுத்தாம அந்த ஊருக்கு திரும்பதே. திரும்பதே
0: சவிக்கம் அடையறதோ சாகறதோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்க அன்பான வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு பாதி வியாதி குணமாயிடுச்சு டாக்டர். உங்க இஷ்டப்படி
2: செய்யுங்க.
0: அருவறுப்பான நிலை நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
2: உங்க பாதம் என் வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் படனியா? அப்பதான் என் மனசு சாமியா.
0: நான் வரக்கூடாது டாக்டர்.
2: வாங்க இந்த படத்தை பாத்தீங்களா? இது யாருக்குன்னு தெரியுதுங்க?
0: கண்ணு சரியா தெரியறது இல்ல டாக்டர்.
2: உங்க படம் தான். தினசரி காலையில எந்திரிச்சு எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்சு தெய்வம் இந்த படத்தை வணங்கிட்டு தான் நான் மற்ற காரியங்களை கவனிப்பீங்க.
0: வேலைப்பட்டா ரொம்ப தண்டி உள்ள வேண்டும் நினைச்சேன். நீங்க அப்படியே மீறிட்டீங்க தகப்பஞ்சாது.
2: உங்க நல்லாசி தான் எல்லாம். உங்க நல்லாசி டாக்டர் சார், ஒரு ஜீப்பு நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, உங்களை அவசியம் பார்க்கணுமா?
3: என்ன?
2: ஆமாங்க, உங்களை தான்.
3: சரி வரேன்னு சொல்லு.
2: வந்து
1: உத்தரவு கொடுக்குறீங்களா?
0: எங்கம்மா போறேன் இந்த நேரத்துல?
1: நான் புறப்படுறேன்.
0: நீ அனாதைன்னு சொன்னியே,
1: உங்களுக்காக போய் சொல்லு. என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. வரட்டுங்களா?

0: என்ன டாக்டர்?
1: ஒண்ணு இல்லைங்க, நாலு பேர் குடிபோதையில் இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அழைச்சிட்டு வந்தாங்க.
0: புண்ணியம்
2: இல்ல, எதிர்பாராம நடக்கிறதுக்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? பதட்டப்படாம நான் சொல்றது கேளு. இவ்வளவு நாளும் அந்த பொண்ணு நம்ம கூத்துல நெய்னு ஸ்ரீபாத் வேஷம் கட்டு, ஒரு நாளாவது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குதா? இன்னைக்கு தான் சொல்லுது.
3: ரொம்ப அழகா பேச்சாம வளரிக்கிட்டு அதுக்காக சொல்றீங்க? கூத்து பார்க்க வர ஜனங்கள் எல்லாம் கூத்துல வீட்டுக்கு போங்க திருப்பி சொல்றீங்களா?
4: பின்ன என்னென்ன செய்யறது? அந்த பொண்ணுதான் படுத்த படுத்தியா கிடக்குது. இந்த நிலவில் அது எப்படி வந்து வேஷம்
3: கட்டுறா? மொட்டை விடுவான். யாரும் அவளை போய் சும்மா இருக்காம புரு கிளாஸ் சாக்லேட் மண்டிக்கிட்டு சொன்னா
4: ஒழுங்கா
3: கூத்து நடத்தலைன்னா இந்த கிராமத்தார்கள் சேர்ந்து நம்மளை வெட்டி போலி போட்டு விடுவாங்க.
5: ஒழுங்காண்டி கூத்து நடக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க.
3: நாடக ஏஜென்ட் வருவா, நீங்களே பதில் சொல்லுங்க. நான் போறேன்.
6: குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா?
5: உள்ள போய் வேற தண்ணி கொண்டா. தண்ணி மட்டும் போதுமா, ஏதாவது சாப்பிடறதுக்கு ஆசாரம்?
6: வேண்டாம் வேண்டாம், தண்ணி மட்டும்.
5: ஏம்மா, உங்களை பார்த்தா இந்த ஒரு மாதிரி தெரியலையே, யார் நீங்க?
6: நான் ஒரு அநாதை, உற்றார் உறவினர், வீடு வாசல் எதுவுமே கிடையாது, கால் போன வழிய போய்கிட்டு இருக்கேன்.
5: அநாதையா?
6: நான் போயிட்டு வரேன்.
5: அம்மா, அநாதைன்னு சொன்னீங்க, எங்க போறீங்க?
6: எங்கேயோ போறேன்.
5: அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, எங்களுக்குள்ள ஒரு சிக்கலான பிரச்சனை, அத நீங்க மனசு வச்சீங்கன்னா தீர்த்து வச்சிடலாம்.
6: நீங்க என்ன சொல்றீங்க?
5: சொல்லவும் பயமா இருக்கு, நிலைமை சொல்லாமையும் இருக்க முடியல.
6: சும்மா சொல்லுங்க,
5: நான் மொத்தமா சொல்றேனே. இன்னைக்கு எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நாங்க எல்லாம் கூத்தாடுறவங்க இந்த கிராமத்துல. இங்க 9 நாள் நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் திருந்து தீட்டு விட்டவங்க. கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் 6 நாள் கூத்து ஒழுங்கா முடிஞ்சது. இன்னைக்கு 7வது நாள் கூத்து சத்தியவான் ஜாவத்ரி. நான் தான் சத்தியவான் போடுறவன். சாவித்ரி போடுற பொண்ணு ஏதோ தின்னக்கூடாது, தின்னு கிடக்குறா. உடம்பு சரியில்லை, நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தாங்க விட்டுருவாங்களா, வெட்டி பொலி போட்டு விடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க.
6: அதனால என்ன?
5: அதனால என்ன? இப்ப அதனால ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு கூத்து நிக்காம ஒழுங்கா நடக்கணும்.
6: ஆமா, இன்னைக்கு உங்க ஆட்டம் நிக்காம நடக்கிறதுக்கு வேற எந்த வழியும் தென்படலையா?
5: உண்டு, வழியுண்டு, மார்க்கம் உண்டு. மனசு மட்டும் இருந்தா எங்க நாடகத்துல இன்னைக்கு நீங்க
3: சாத்திரியா நடிச்சா
6: இருந்தா
5: தயவு பண்ணி நான் சொல்ற கொஞ்சம் கேட்கணும். வேற வழியே இல்லைங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதான் தீரணுங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க. நீங்க பாட்டுக்கு நில்லுங்க. பேசுறது பாடுறது கூத்தாடுறதெல்லாம் நாங்க பண்ணிக்கிறவங்க. கலைதேவிய உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதான் தீரணும். நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாத்துற மாதிரிங்க. நீங்க வேஷம் போடாம நாங்களும் விடமாட்டோங்க. ஆமாங்க,
6: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடிக்கையான கூத்துகளை நானும் பாத்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு உங்க நாடக கூத்துலயும் நடிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதிருந்த அது மாறவா போகும். என் பெண்மைக்கு எந்த களங்கமும் வராம நீங்க தான் பாதுகாப்பா இருக்கலாம்.
5: தாயே தாயே, என் குலதெய்வமே, அப்படி ஆகட்டும் தாயே, உள்ள கூட்டிட்டு
6: போலாம். ஆனா ஒரு நிபந்தனை.
5: என்ன வேணும்? உயிர் வேணுமா?
6: என்ன யாரு எவருன்னு அடிக்கடி கேட்க கூடாது.
5: ஒப்புறவு கேட்க மாட்டோம்.
6: நாடகம் முடிஞ்ச உடனே நினைச்சிடணும்.
5: மணி அடிச்சோட விட்டுறோம். போங்க.
3: இன்னைக்கு
5: நாடகம் ஜாம் ஜாம்னு நடக்க போதியா? ஆக வேண்டிய வேலையை பாரு, புது பொண்ணை தயார்
3: பண்ணிவிட்டேன்.
5: இன்னைக்கு நீங்க எனக்கு செய்த உதவி நான் அது எப்படி பாராட்டுறது? என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. என் ஆயுசு உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன்.
6: அப்படி ஒண்ணும் பெருசா உதவி செய்யறேன், என் அளவுக்கு மீறி பாராட்டாதீங்க.
5: உங்க பேச்சு நடத்த இதெல்லாம் பார்த்தா ரொம்ப படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. சொன்னா சொன்னபடி பாடுறீங்க, ஆடுறீங்க, எல்லாம் அப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி சொன்னபடியே செய்யறீங்க. நீங்க ஏதோ பெரிய இடத்து பொண்ணு மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் நீங்க அனாதையா இருந்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க எங்க கம்பெனிலேயே தங்கலாம்.
6: உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன், என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க.
5: இல்லம்மா, தடுக்கல, மன்னிச்சுக்கங்க. பொழுது ஒழிஞ்சு எங்க கூட எல்லாம் உட்காந்து பலாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புறப்படுங்க. அம்மா, உங்க கூட பிறந்த பிறப்பு மாதிரி நான் சொல்றேன், ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. நீங்க ஓய்வு எடுத்துமா. கடவுளே, நல்ல பொண்ணுப்பா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 4:45.
0: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
2: ஒரே அடி விழுந்துருச்சு ஐயா கையில தாகணும்னு அதுக்கு விதி இருக்கும் போது 1000 பேர் அதை சுடணும்னு நினைச்சாலும் நடக்குமா?
3: எப்படியோ நம்ம ஐயா வாழ இனிமே இந்த கிராமத்து ஜனங்க பயம் இல்லாம வாழலாம்.
4: ஜனங்களுடைய பயத்தையும் அச்சத்தையும் போக்க வேண்டியதான நம்மளுடைய கடமை. ஊர் மக்களை காப்பாற்றணும்னு புறப்பட்டா போதும், உயிருக்கு பயப்படவே கூடாது. நெஞ்சில வீரம் வேணுமே, வீரம் வேணும் அந்த எண்ணத்தோட ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா போதும், அப்புறம் எல்லாமே சக்சஸ் தான்.
3: நம்ம ஃபாரஸ்ட் பங்களா ஓரமா ஒரு ஆள் பதுங்கி பதுங்கி போனாருங்க, யாருன்னு கேட்டா சரியா பதில் பேச மாட்டேங்கிறாரு.
4: எப்படி இருக்க ஆள்
3: ஆள் என்னமோ வாட்ட சாட்டா மாத்தாங்க
4: இருக்கு
3: சார்.
4: வேட்டுக்காரன்
3: Let to meet you, sir.
4: நீ யாரு மேன்?
3: நானா? அது அவ்வளவு சுலபத்துல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல சார்.
4: அவ்வளவு பெரிய சீக்கிரட்டா என்னது?
3: சீக்கிரட்டா சார், கொஞ்சம் உங்க ஆளுங்களை எல்லாம் உள்ள போ சொல்லுங்க சார், சொல்றேன்.
4: உள்ள போ மேன். யார் நீங்க?
3: நானா? நானு இந்த சிஏடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போலீஸ் அதிகாரி.
4: Is it? I'm sorry. உங்க பேரு?
3: மிஸ்டர் கேவிநாதன்.
4: Glad to meet you, Mr. கேவிநாதன். இப்ப என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க மிஸ்டர் கேவிநாதன்?
3: ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு கொலகார கைதி தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு மேலதிகாரிகளுக்கு தகவல் போய் அவரை கண்டுபிடிக்க சொல்லி என்ன இங்க அனுப்பிச்சிருக்காங்க.
4: I see. Don't worry, Mr. கேவிநாதன். இந்த ஃபாரஸ்ட்ல எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆட்களை விட்டு அந்த கைதி எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடிச்சு உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். ஓகே.
3: Thank you, sir.
4: என்ன
5: கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்க
4: ஒழுங்க கடமையாக்கணும், அப்பதான் பெரிய அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெற முடியும்.
5: இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சிருந்தேன்.
4: இன்னும் ஒரு வாரம் இங்கதான் கேம்ப் போட போறேன். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாலே அவனை என்கிட்ட கொண்டுட்டு வந்து நிறுத்தணும். எனக்கு எப்படி கோபம் வரும்னு சொல்ல மாட்டேன்.
6: தம்பி
5: அண்ணா,
6: உங்க ஐயா இருக்காரு, அவர் யாரு, எந்த ஊரு, அவருடைய பூர்வீகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம்.
5: இது தெரியாதா? ஐயாதான் 3 ஜில்லாவுக்கும் பெரிய போலீஸ் அதிகாரி.
3: நீங்க சிஐடிங்கிறீங்க, இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியே தெரியாதா?
4: என்ன சிஐடி, என்ன சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது? வேண்டாம் வேண்டாம் பிடிக்கலன்னா விட்டுருங்க. டேய், எல்லாம் எடுத்துட்டு போ, வச்சிரு, காலையில ஐயாவுக்கு கொடு. சிஐடி வாங்க, ரெஸ்ட்
6: எடுத்துருங்க.
4: நடுராத்திரில எங்க போறீங்க? ஃபாரஸ்ட்ல படுத்து தூக்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போலாம். வாங்க சிஐடி, ரெஸ்ட் எடுத்துக்கங்க, பொழுது விழிஞ்சு போகலாம்.
6: Good night,
4: boy.

0: என்ன சிஐடி, நடுராத்திரில துப்பறிய கிளம்பிட்டியா? சிஐடியா நீ? போலீஸ்காரனை ஏமாத்த பார்த்தியா? முடியுமா உன்னால? உன் பேர் நளினா தானே? மாணிக்கம்பிள்ளையினுடைய ஒரே மகன் தானே நீ? நீ வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு?
1: எட்டு நாள் ஆகுது.
0: ஏன் வந்த?
1: எங்க அப்பா எனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணார். அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்த.
0: பெரியவங்களா பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் உனக்கு ஏன் பிடிக்கிறேன்?
1: வந்து
0: நான் சொல்றேன், நீ காலேஜில் படிக்கும்போது

0: ஆனந்தேங்கிற பையனை காதலிச்ச, அவனை விட்டுட்டு வேற யாரையோ உனக்கு கட்டி வைக்க போறதா நினைச்சிட்டு நீ வீட்டை விட்டு வந்துட்ட, அப்படித்தானே?
1: வைத்தியக்காரி, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? நீ யார காதலிச்சியோ அதே ஆனந்தம் தான்.
2: என்ன சொல்றீங்க?
0: உண்மையைதான் சொல்றேன். ஆனந்தனுடைய தாய் தகப்பனார்தான் உன்னை பெண் பார்க்க வர்றாங்கன்னு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே நீ வீட்டை விட்டு ஓடிட்ட. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் ஆனந்த வீட்டுக்கு தந்தி கொடுத்திருக்கிறார். ஆனந்தன் உங்க ஃபாதர் மதர் மூணு பேரும் அந்த தந்தியையும் உன் போட்டோவையும் என்கிட்ட கொடுத்து வந்து காமிச்சாங்க. கடவுள் செயல, நீ உயிரோட இருந்திருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணு. அதே மாதிரி நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நளினா, என்ன சாதாரண போலீஸ் அதிகாரின்னு மட்டும்தானே நீ நினைச்சிருக்கேன். நான் உனக்கு நெருங்கிய உறவினன். உனக்கு கணவனா வரப்போறானே ஆனந்தன், அவனுடைய சித்தப்பா நான். உனக்கு சின்ன மாமனார், நீ என்னுடைய மருமகள். மகராசியர், மகராசியர்,
2: என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை.
0: நீ ஒரு குற்றமும் செய்யல, இருக்க சொங்கிலியார் எழுந்து.
2: எங்க அப்பாவும் நானும் விஷயத்தை வெளிப்படையா பேசிக்காததுனாலதான் இவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு.
0: அழினா, உன் வாழ்க்கையில பட்டு விபரீதம் நடக்கல, ஆனந்தனுடைய வாழ்க்கையிலே விபரீதம் நடந்து போச்சு.
2: என்ன நடந்துச்சு? என்ன அவருக்கு?
0: நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனியோ அன்னையில இருந்து ஆனந்தன் ஓர் பாய், சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, யாரு கூடயும் பேசுறது இல்ல, காலேஜுக்கும் போகல, கலகலப்பாவும் எடுக்கிறது இல்ல. இந்த எட்டு நாள்ல எட்டு வருஷம் சீக்கப்படுத்திருந்த மாதிரி இருக்கு.
2: இப்ப அவர் எங்க இருக்காரு?
0: வீட்டுலதான் இருக்க. நீ போய் ஆனந்தன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆனந்தன பழையபடி ஆனந்தனா, உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமா இருக்கட்டும். புறப்படும். மிஸ்டர் கேவி, இந்த சிஐடி ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு என்னுடைய மருமகள் நளினாவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நளினாவை கூட்டிட்டு போய் என் பிரதர் வீட்டுல விட்டுட்டு என் பிரதர் கிட்ட சொல்லி நளினாவோட ஃபாதருக்கு டெலிகிராம் கொடுத்து சொல்லுப்போம். எஸ் சார். நளினா, ஆனந்தம், லக்கி கப்பூர்.
2: என்னங்க, நீங்களும் இப்படி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறான். உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சதா நான் கலங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது.
3: என்ன என்ன பேச்சு சொல்ற சங்கம்?
2: அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை செய்யுங்க, அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்.
3: அவன் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு ஒரு வழியும் தெரியல. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு, அதுபடி நான்
4: நடக்கிறேன்.
2: உங்க அப்பா கூப்பிடுறது கூடவா உங்க காதல விடல?
4: கூப்பிட்டீங்களா?
3: ஏன்பா, உன் முடிவு தான் என்ன? நாங்க ரெண்டு பேரும் உன்னை பார்த்து பார்த்து கண் கலக்க வேண்டியதானே?
4: என்ன பார்த்து ஏன்பா கண் கலக்குறீங்க?
3: பின்ன என்னப்பா செய்ய சொல்லு? பெற்றவங்க ரெண்டு பேரும் உன் வருங்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நீ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு.
4: வருங்காலம் எனக்கா? என்னைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, அன்னைக்கு என் வருங்காலத்தை பத்தி நான் மறந்துட்டேன். என்ன பத்தி ஒரு பண்ணிக்காது?
2: சரிப்பா, உன் இஷ்டப்படியே நடந்துக்க. ஆனா பழையபடி காலேஜுக்கு போய் படிப்பையாவது தொடர்ந்து படி.
4: நான் காலேஜுக்கு போக முடியாதுமா.
2: அப்படி சொல்ல,
4: உள்ளூர்லயே தலை காட்ட முடியல. நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமே, நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமேன்னு எல்லாரும் என்ன பார்த்து உட்கா விசாரிக்கிறாங்க. நான் காலேஜுக்கு போனா அவமானம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதான்.
3: படிப்பு விஷயத்து உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கும். நாங்க வற்புறுத்த காலேஜுக்கு நீ போக வேண்டாம். வேற ஒரு பொண்ணை பார்க்க, அதையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு.
4: கல்யாணமா? எனக்கா? வேற ஒரு பொண்ணு கூடயா?
3: இந்தாப்பா நில்லு. ஏப்பா, அந்த ஓடி போன பொண்ணே வேணும்ன்றியா?
4: நான் அப்படிலாம் சொல்லிடுறேன்.
3: அவ எங்கயோ போய் செத்து பொழங்கிட்டான். வை, என்ன செய்ய போற?
4: நளினா நிச்சயமா செத்து போயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய முடிவை நானே தீர்மானம்
2: பண்ணிக்கிறேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசு? வளர்த்து ஆளாக்கி நம்மளை விட நேற்றுக்கு சந்திச்ச பொண்ணு உனக்கு பெருசா போச்சா?
4: இருந்தாலும் நமக்கு மானமும் மரியாதையும் தானே பெருசு.
3: முடிவா என்னதான் சொல்றேன்?
4: ஆனந்தேன்னு உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கிறதையே மறந்துட
3: சொல்றேன்.
4: எங்கயோ போறேன்.
3: கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணித்தான் வைக்கப்பா.
4: நடக்காது.
3: நடக்காதா? நடக்குதா?
4: அதை பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன்.
3: உன்ன இருக்க வைக்கிறதா எனக்கு வேலை?
4: நீங்களே இருந்து பாருங்க.
2: தம்பி, ஏதோ ஒரு பயங்கர முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. அவங்க மனசு வேதனைக்கு போய் ஏதோ ரெண்டு ஒரு வார்த்தை கடுமையா சொல்லிட்டோம். அதனை மனசு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு வராது. ஆனந்த் நீங்க தான் இருக்காரு?
3: நளினா தானே?
2: ஆமாங்க.
3: மாணிக்கம் உள்ள மகன் நளினா தானே?
2: ஆமா. ஆனந்தன் தான் மாப்பிள்ளையா வரப்போறாருன்னு விவரம் தெரியும். ஆத்திரப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறின நளினா நானே.
3: ஆனந்தனோட தாப்பனார் நான் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற நிலம் ஏற்பட்டவுடன் அவனை என்னால பார்க்க முடியணும். இன்னைக்கு ஏதோ கண்டிச்சு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு அதை தாங்க முடியாம மாடியில போய் தாப்பா போட்டுக்கிட்டு தற்கொலை பண்றதுதான் முயற்சி பண்ணிக்கலாம்.
2: ஆனந்த், கதவு திறங்க. ஆனந்த், உங்க நளினாவே வந்திருக்கேன். சந்தோஷமா வந்து கதவை தரங்க. ஆனந்த்.

0: யார கட்ட முடியாதுன்னு கவலைப்பட்டு பயிற்சி முடிச்ச நிலையில இருக்கீங்க. அந்த நளினாவே உயிரோட வந்திருக்கேன். சந்தோஷமா வந்து கதவு தரங்க ஆனந்த். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கிறது சரியுது. உங்க உயிர் பிரியறதுக்கு முன்னால என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு
1: முருகா.
2: என்னங்க இது? இந்த பொண்ணு உள்ள போய் கதை சாக்கிச்சு.
1: வைத்தியமே, அவங்கள படைச்ச கடவுளே வந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இனிமே பிரிக்க முடியாது.
2: நீங்க என்ன சொல்றீங்க?
1: உனக்கு புரியலையா? தெரிஞ்சவங்க கூடி இருக்கிறாங்க, ஏதோ பேசுவாங்க.
3: எங்க அப்பா அம்மா எனக்காக தானே உன்னை பெண் பார்க்க வந்தாங்க. அதுக்குள்ளே தூள் மாதிரி அவசரப்பட்டு வெளியே போற.
2: ஆமா, உங்க அப்பா அம்மா தான் இந்த பெண் பார்க்க வர போறாங்கன்னு முன்கூட்டியே சீக்கிரட்டா ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா என்னவா?
3: நான் உங்ககிட்ட அப்படி விளையாட்டு பண்ணலான்னு
2: பார்த்தேன். விளையாட்டு? எதுல விளையாட்டு? ஒரு பொண்ணு கல்யாணம் செய்யா?
3: சரி, எப்படியோ வந்து சேர்ந்துட்டிய.
2: ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால துணை இல்லாம வீட்டு வாசப்படியை தாண்டிட்டா அதனால எத்தனை தொல்லைகள் வரும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதும், ஏழு ஜென்மத்துக்கும் போதும். எப்படியோ என் பெண்மைக்கு எந்த விதமான களங்கம் இல்லாம உங்க நளினாவே வந்து சேர்ந்துட்டேன்.
1: வாங்க டாக்டர், வாங்க வாங்க வாங்க வாங்க.
4: ரொம்ப
1: நல்ல மனுஷன். ஐயா வாங்க, ஐயா வாங்க.
4: எடுத்துக்க, தந்த எடுத்து
1: மொல்ல மொல்ல. ஐயா ஐயா, நீங்க அங்க அங்க.
4: நான் எங்க அக்கா கூட குத்தி இருந்துங்களா?
1: இல்ல இல்ல, இங்க நிறைய இடம்
4: இடம் இருக்குங்களா? ஏப்பா எப்பா கூட்ட திருவிழா தங்கிட்டு பண்டி நிறைய வாழைப்பழம் கூட வந்துருக்க.
1: வாங்க ஐயா, வாங்க ஐயா,
4: வாங்க வாங்க. அது கொண்டு வருக்கிற பக்கத்துல போட்டு
2: பரவாயில்ல.
1: ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா?
4: லீவ் இருக்கு, முகூர்த்தத்துக்கு தான் கரெக்டா வந்துட்டே.
1: சம்பந்தி, என் தம்பி இல்லைன்னா உங்க பொண்ணு உயிரோட வீடு வந்து சேர்ந்திருக்காது. இந்த கல்யாணம் நடக்காது.
3: எல்லாரும் வெக்கமா இருக்கு.

டி விஜயலட்சுமி பிக்சர்ஸ் வழங்கிய நவராத்திரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், சாவித்ரி, மனோரமா, நாகேஷ், வி கே ராமசாமி ஆகியோருடன் பலர். இசை கே வி மகாதேவன், கதை திரைக்கதை இயக்கம் ஏ பி நாகராஜன்.

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் நினைவு என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடக்கமாக சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து கமலஹாசன் எஸ் ஜானகி பாடிய பாடல். சில நினைவுகள் மிகவும் அழகானது, ஏனென்றால் அவைதான் சில நேரம் அழவும் வைக்கும், சில நேரம் சிரிக்கவும் வைக்கும். நாம் இப்போது குடும்பத்தோடு செலவிடும் நல்ல நாட்கள் முதுமையில் அழகான நினைவுகளை பரிசாக தரும்.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக குங்குமச்சிமிழ் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். நான்கு கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம், நான் இனி நீ இனி நான், வாழ்வோம் வா கண்ணா.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலின் படம் அந்தமான் காதலி. பாடலை பாடியவர்கள் கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். முல்லைக்கு குழல் தந்த பெண்மைக்கு பெண்மை நீ, பிள்ளைக்கு தோல் தந்த அன்னைக்கு அன்னை நீ, அதிகாலையில் நான் கேட்பது நீ பாடும் பூபாலம், என் கண்கள் ரெண்டும் பல்லாண்டு பாடி செவ்வானம் ஆனேன் உனை தேடி தேடி, திருக்கோவிலே ஓடிவா.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

நிலையத்தின் நேரம் சரியாக 5:16:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்று நினைவு என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து உன்னிமேனன் பாடிய பாடல். நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறிக்கிறதே, மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே, சுவாசிக்க கூட முடியவில்லை என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். காலங்கள் சென்ற பின்பும் சில நினைவுகள் மருந்தாய் மனதை ஆற்றும், மலரும் மொட்டுக்களாய்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசையில் ஆசை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அனுபமா பாடிய பாடல் கேட்கலாம்.

திரையிசையில் அடுத்ததாக கல்லூரி வாசல் திரைப்படத்திலிருந்து மனோ குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் உலக வங்கித் தலைவர், சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் ஆகியோரை சந்தித்து பேசினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் 3வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், மருத்துவக் கல்வி முடிப்பவர்கள் நாட்டு மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்விற்கு சேவை புரியும் பொறுப்பையும் தங்களின் தோளில் ஏற்க வேண்டும் என்றார். சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சல்வாதம் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் ஆகியோரின் முயற்சிகளை குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல், சத்தீஸ்கர் ஆளுநர் திரு ரமேன் டேகா உள்ளிட்டோர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் போது படிப்பு முடித்த 689 பேருக்கு பட்டங்களும், பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே உலக வங்கித் தலைவர் திரு அஜய் பங்கா, சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் திருமதி கிறிஸ்டலினா ஜார்ஜியேவா ஆகியோரை சந்தித்து பேசினார். உலக அளவிலான நிதி அமைப்புகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்புகளின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் வலுவான பொருளாதார செயல்பாடுகளை IMF மேலாண் இயக்குநர் பாராட்டினார். இந்தியா தற்போது உள்ளதை விட வேகமாக வளர வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக உலக வங்கித் தலைவர் கூறினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு மாவட்டமே ஏற்றுமதி கேந்திரம் என்ற பெயரில் புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு உலக அளவில் சந்தை வாய்ப்புகளை தேடித்தருவதன் மூலம் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் எல்லா மாவட்டங்களும் பங்களிப்பதை உறுதிப்படுத்த DEH என்னும் புதிய திட்டத்தினால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விக்சித் பாரத் இலக்கை நோக்கிய நாட்டின் பயணத்தை மாவட்டங்களை மையமாக கொண்டதாக மாற்றவும், மாவட்டங்களுக்கு இடையே போட்டி திறனை வலுப்படுத்தவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும். இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டமும் வேளாண் பொருட்கள், பொறியியல் பொருட்கள், பிரத்யேக பொம்மைகள் மற்றும் புவிசார் குறியீட்டு பொருட்களுக்கு பெற்று திகழ்வதும், மாவட்ட அளவிலான இப்பொருட்களை வர்த்தகம், முதலீடு மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளாக மாற்ற சாத்தியங்கள் அதிகம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கான நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்கள் அடங்கிய இந்தியாவின் 5வது விமானம் இன்று பிற்பகல் நேபாளத்தை சென்றடைந்தது. 11 உறுப்பினர் மீட்புக் குழு ஒன்றையும், சுரங்கப் பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு கருவிகள் மற்றும் 5.5 டன் அத்தியாவசிய மருந்துகளையும் இந்த விமானம் ஏற்றிச் சென்றது. நேபாளத்தில் உள்ள இந்திய தூதர் சமூக ஊடகத்தில் இத்தகவலை பகிர்ந்து கொண்டுள்ளார். இதற்கிடையே நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1100 தாண்டி அதிகரித்திருப்பதாக நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நீர் மின்சார உற்பத்தி நிலையங்களின் ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர், வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் உட்பட சுமார் 4000 பேரை காணவில்லை என்றும், மீட்புப் பணிகளுக்கு இதுவரை குறைந்த அளவில் மட்டுமே பலன் கிடைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இயற்கையுடன் இணைந்த மானுட சகவாழ்வு என்பதே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கான அடிப்படையாக திகழ வேண்டுமென மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரி பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை வாழ்வாதாரம் மற்றும் வருவாய் பெருக்கத்திற்கான தூண்களாக மாற்றுதல் என்பது குறித்து இன்று புதுடெல்லியில் 2 நாள் சர்வதேச பயிலரங்கு ஒன்றை அவர் தொடக்கி வைத்து பேசினார். சர்வதேச பெரும் பூனை கூட்டணி, ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இப்பயிலரங்கில் குறிப்பாக புலிகளின் வாழ்விட பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது.

0: லோகயான் 26 என்ற பெயரில் உலகை சுற்றி பெருங்கடல் பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியாவின் INS சுதர்ஷினி பாய்மர பயிற்சி கப்பல் இன்று ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. கப்பல் மாலுமிகள் பார்சிலோனாவில் தங்கியிருக்கையில் ஸ்பானிய கடற்படை மற்றும் இதர கடல்சார் ஏஜென்சிகளுடன் இணைந்து பல்வேறு தொழில்முறை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியம் மற்றும் கடல் பயண மரபுகளை ஸ்பெயின் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாக வரும் 4ஆம் தேதி INS சுதர்சனி பாய்மர கப்பலில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இத்திட்டங்களை அறிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: வட சென்னையின் குடிநீர் தேவைகளை சமாளிக்க மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை தினசரி 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்டதாக அமைக்கப்படும் என்றும், ஆவடி மாநகராட்சி பகுதியில் வீடுகளுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் செலவில் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை கடலூர் மாநகராட்சி பகுதிகள், 9 நகராட்சி பகுதிகள் மற்றும் 20 பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து கூட்டு குடிநீர் திட்டங்களையும் புதுப்பிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையின் திறன் கட்டமைப்பை மேம்படுத்த 410 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில், கணிப்பொறி செல்லுடன் கூடிய டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமங்கள் தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்தார். QR கோட் ஸ்கேனிங் மூலம் 250 ரூபாய் கட்டணம் செலுத்தி எங்கிருந்து வேண்டுமானாலும் இதற்கு பதிவு செய்ய முடியும் என அவர் கூறினார். வாகனத்தை ஓட்டிக்காட்டும் தேர்வு நடைபெறும் அதே நாளில் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படும் என்றும், இதனால் காத்திருப்பு காலம் குறைவதுடன் லைசன்ஸ் வழங்கும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2021 முதல் 2026 ஆண்டு வரை விவசாயிகள் போராட்டம் மற்றும் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவர் மீதான எல்லா வழக்குகளும் விலக்கிக் கொள்ளப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக ஜனநாயக முறையில் மேற்கொள்ளப்பட்ட அமைதி போராட்டங்களே இவை என்பதை கருத்தில் கொண்டு அரசு இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக அவர் இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார். அனைத்து கட்சிகளும் இந்த அறிவிப்பை வரவேற்றன. கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்தாலும் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மத்திய அரசு அதை அனுமதிக்க கூடாது என்று புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தாங்கள் வலியுறுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காரைக்கால் பகுதி விவசாயிகள் உரிய அளவில் காவிரி நீர் கிடைக்காமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்டினால் காரைக்காலுக்கு வரும் காவிரி நீர் மேலும் தடைபடும் என்றார். கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளிக்கையில், இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒருமித்த கருத்து அடிப்படையில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும், திரு ராகுல் காந்தியை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறினார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த 5 உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வரும் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதை தவிர்ப்பதுடன் மற்றவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாவதையும் தடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

கிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்காவின் ஆஷ்வில் நகரில் உலக வங்கித் தலைவர், சர்வதேச செலாவணி நிதியத்தின் மேலாண் இயக்குநர் ஆகியோரை சந்தித்து பேசினார். நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:20:54. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் VP ஸ்ரீனிவாஸ் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:31 37 உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது

Gari sari sari mari ma pani sari.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:50. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்றும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25

மணிக்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பனை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை. 10 முதல் 11 வரை தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி கொள்ளியாகவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் அடுத்து வரும் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேயர் பிறப்பும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். முதன்மை வரிசையில் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவனம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை பாதுகாப்பில் நம் முன்னோரின் பங்கு வழங்குபவர் கே. ஆர். சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி. தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை ஜே. பி. ஸ்ருதிசாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின். அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்தின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 வளமான பாரதம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை டி. வி. சுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர். ஜே. சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் கே. எஸ். சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை வி. குமார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே. பாலச்சந்தர். 5:00 பொன்மாலை பொழுது மலர் என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி. பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். எல்னினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டினல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு. பசுபதி அவர்கள் வழங்கும் உரை சென்னை அஞ்சல். 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையேயான ஆசிய கோப்பை

மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி வர்ணனையை டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மேல வரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி 11 மணி பின்னர் இரவு 8 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் நாளை நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:15 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 மணிக்கு சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய்ஸ் நெகிதியே. திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டர். உடல் இயக்க செயல்பாட்டு மருத்துவ அணுகுமுறையில் நீரிழிவு நோய் தனிநபர் அடிப்படையிலான பராமரிப்பு குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் மருத்துவ இயக்குநராகவும் பொது மருத்துவம் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மூத்த ஆலோசகராகவும் பணியாற்றி வரும் டாக்டர் வி என் செல்வம் அவர்கள். 4 மணிக்கு சண்டே ஸ்டோ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்த்வான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 11:45 மணி வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையேயான ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். பதினொன்று 10 நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை நிகழ்ச்சி நிறைவு பெறும். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையில் அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்

0: கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்க

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024 இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரெசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங், சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2400 அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம், தாவரவியல் பூங்கா விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக

மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல்

தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவயல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவயல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

மற்றொரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: சார் வணக்கம்.
1: வணக்கம். நான் ஒரு பாரம்பரிய விவசாயி, இயற்கை விவசாயி.
0: இப்ப இயற்கை விவசாயம் மாறினீங்க.
1: 1989 விஷத்தால பாதிக்கப்பட்டு அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னு ஒரு 10 ஆண்டுகள் தேடல. 2001 தான் நம்மாழ்வார் தொடர்பு கிடைச்சது. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் இயற்கை விவசாயி. எந்த விதமான உரமும் வாங்கறது இல்லை. எந்த பயிர் செஞ்சாலும் நாட்டு மாட்டிலிருந்து எல்லாமே ஜீவாமூர்த்தம் ரெடி பண்ணி நம்ம அதிலிருந்து எல்லாத்தையுமே பாலக்கர் மெத்தட்லயும் அம்மாழ்வார் மெத்தட்லயும் நம்ம பண்ணிட்டு வரோம். மண் வளம் நல்லாவே இருக்கு, எல்லா மகசூலும் நல்லாவே வருது.
0: ஐயா, இன்றைய நிகழ்ச்சியில சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம். முதல்ல சிறுதானியங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்க.
1: சிறுதானியங்கள் அப்படின்னு பொதுவா பட்டியலிட்டோம்னாக்கா சிறுதானியங்கள்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம். சிறுதானியங்கள்ல பெருந்தானியம், சிறுதானியம் ரெண்டு இருக்கு. முக்கியமா சிறுதானியம் அப்படின்னாக்கா சாமை, குதிரைவாளி, இது ரெண்டு தான் சிறுதானியத்துல வருது. அதுக்கு அடுத்துதான் சிறுதானியத்துல வருது தினை, காடை, கண்ணி, இது ரெண்டும் வருது. பெருந்தானியம் அப்படின்னாக்கா வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம், ராகி. ராகி வந்து மூணு பேர் சொல்லுவாங்க, ராகின்னுவாங்க, ஆரியம்னுவாங்க, கேழ்வரகுன்னுவாங்க, அடுத்தது கம்பு. இதெல்லாம் பெருந்தானியத்துல வருது. முக்கியமா சிறுதானியம், பெருந்தானியம், இது தெரியாம நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே சிறுதானியமா சொல்லி நிற்காங்க. அந்த மாதிரி இல்லாம சிறுதானியத்தை ரெண்டா பிரிக்கலாம். எப்படி வந்து அரிசியை ரெண்டா பிரிக்கிறோமோ, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசின்னு ரெண்டா பிரிக்கிறோம், அதே போல சிறுதானியத்தையும் ரெண்டா பிரிக்கலாம். சிறுதானியம், பெருந்தானியம் ரெண்டு இருக்கு.
0: சிறுதானியங்கள்லாம் என்னென்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. அடுத்தது மதிப்பு கூட்டுதல், அது கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுங்களேன்.
1: பொதுவா எந்த ஒரு பொருளையுமே தானியமா வைக்கும்போது அதனுடைய விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது அதனுடைய அளவு குறையும். தானியமா 100 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது சாப்பிடற மாதிரி ஒரு தானியமா கொண்டு வரணும் அப்படின்னாக்கா 70-75 கிலோ தான் வரும். அப்படி வரும்போது அறுவடை பண்ணி தானியமா வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது வியாபாரி வாங்கியும் போய் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு உண்டான செலவை நம்ம கிட்டயே எடுத்துக்கின்னு அவர் வந்து விலை குறைச்சு வாங்குவார். அப்படி குறைச்சு வாங்கறதுனால நம்மளுக்கு ஒரு நஷ்டம் தான். அப்ப விவசாயிகள் நல்ல விளைவிச்ச பொருளை, யாரோ ஒரு விவசாயி விளைவிச்சா பரவாயில்ல, 100 விவசாயிகள் பொருளை ஒரு வியாபாரி வாங்கி அந்த வியாபாரி பல வகையா அதை சந்தைப்படுத்தி நல்ல லாபம் பாக்குறாரு. அந்த மாதிரி இல்லாம விவசாயிய அந்த பொருளை சந்தைப்படுத்தணும் அப்படின்னாக்கா வியாபாரி என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி விவசாயி அந்த பொருளை வந்து மதிப்பு கூட்டணும். மதிப்பு கூட்டணும்னாக்கா ஒன்னு தீட்டணும், அப்படி இல்லைன்னா மாவாக்கணும், அப்படி இல்லைன்னா அதை பலகாரங்கள் ஆக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளா செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கணும். இந்த மாதிரி உருவாக்குற சூழ்நிலையை தஞ்சாவூர்ல ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் மதிப்பு கூட்டுதல் சம்பந்தமா எல்லா விவசாயிகளுக்குமே இலவசமாகவும் பயிற்சி தராங்க, பணம் கட்டினாலும் பயிற்சி தராங்க. அந்த பயிற்சியில எந்த விவசாயி ஆர்வமா இருக்கிறாரோ அந்த விவசாயி போய் கலந்துக்கினாக்கா நிச்சயமா அந்த பொருளை அவங்க மதிப்பு கூட்டி 4 மடங்கு விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி ஏற்படுத்தினாக்கா விவசாயிக்கும் லாபம், நம்ம கிராமத்துல விளைஞ்ச பொருளை நம்ம கிராமத்திலே சந்தைப்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது கிராமத்தில் உள்ள மக்கள் நல்ல உணவை வாங்கி சாப்பிடுறது உண்டான சூழ்நிலை உருவாக்க முடியும்.
0: மதிப்பு கூட்டுதல் பற்றி ஒரு சிறு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சிறுதானிய சாகுபடி வந்து இப்பதான் பண்றீங்களா, ஏற்கனவே பண்ணி வரீங்களா, இல்ல அது மட்டும் தான் பண்றீங்களா?
1: முக்கியமா சிறுதானியம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இது பாரம்பரியமா எல்லாருமே எல்லா விவசாயிகளுமே அந்த காலத்திலிருந்தே இன்னை வரைக்கும் பண்ணின்னு வராங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் வந்து சிறுதானியத்தை மறந்துருக்காங்க. அப்படின்னாக்கா இந்த பாஸ்போர்ட் உணவுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அரிசியே ஒரு பிரதான உணவு அப்படின்னு நினைச்சுன்னு அரிசியே சாப்பிட்டு இருக்கிறதுனால நிறைய நோயாளி ஆயிருக்காங்க. அதுலேருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுபட்டு இதுலேருந்து மாறணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சிறுதானியத்துக்கு பாரம்பரியமா என்ன பண்ணாங்களோ அதை கொண்டாடுறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. பொதுவா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த காலத்துல எல்லா வீட்லயுமே ஒரு பெரிய பானையில கேழ்வரகு வச்சிருப்பாங்க, கம்பு வச்சிருப்பாங்க, தெனை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உள்ள பொருள்கள் நம்ம நிறைய சாப்பிட்டு நின்றோம். சாமை, குதிரைவாளி எல்லாம் நிறைய மலை பிரதேசங்கள் மட்டும் சாகுபடி பண்ணுவாங்க. இப்ப இது அந்த எல்லா விவசாயிகளுமே சாகுபடி கொண்டான சூழ்நிலை உருவாக்கி எல்லா இடங்கள்லயுமே எல்லா மண்ணிலுமே குறிப்பிட்ட பட்டத்துல குறிப்பிட்ட பருவத்துல இந்த சிறுதானியங்களை சாகுபடி பண்றதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வராங்க. எல்லாருமே பண்ணினு இருக்காங்க.
0: நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
1: நான் 9 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேங்க. அதுல குத்தகை நிலம் 3 ஏக்கர் இருக்கு. 6 ஏக்கர் பிளஸ் 3 ஏக்கர்லயும் எல்லாமே சிறுதானியம் பண்ண முடியாது. சம்பா சீசன்ல பாரம்பரியமா நெல் சாகுபடி பண்ணுவேன். நெல் அறுவடை பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட பட்டம் ஜனவரி பிப்ரவரி வரும்போது சிறுதானியம் சாகுபடி வீட்டுக்கு தேவையானது மட்டும் 1 ஏக்கர்ல பண்ணிக்குவேன். மீதி வந்து பல வகையான பயிர்கள் பண்ணுவேன். உளுந்து பண்றது, எள்ளு பண்றது, ராகி பண்றது, கம்பு பண்றது, சாமை பண்றது, குதிரவாளி பண்றது, இப்படி எல்லாம் 1 ஏக்கர்ல மொத்தமா பண்ணிக்குவேன். மீதி எல்லாம் தரிசா இருக்கும்.
0: பொதுவா சிறுதானிய சாகுபடிக்கு ஏற்ற மண் எப்படி இருக்கணும், தட்பவெப்பநிலை எப்படி இருக்கணும், உங்க மண் எப்படி?
1: பொதுவா மணல் பாங்கான மண்ணுன்றது சிறுதானியத்துக்கு ஏற்றது அல்ல. ஏன்னா மானவாரியா தான் பண்ணுவாங்க சிறுதானியங்கள், பாசனம் அதிகமா பண்ண மாட்டாங்க. அப்ப மணல் பூமி அப்படின்னாக்கா அதை விட்டுலாம். மணல் இல்லாத இருமண்பாடு, ஏதாவது செம்மண் பூமி, வண்டல் மண்ணும் மணலும் கலந்த பூமி, இந்த மாதிரி வகையில சிறுதானியங்கள் நல்லாவே வரும். செம்மண் பூமியிலையும் பண்ணலாம். ஆனா செம்மண் பூமியில சீக்கிரமா ஈரத்தன்மை காஞ்சிரும், மண்ணு கடினத்தன்மை ஆகும், 2-3 தரம் களை வெட்டிட்டு தண்ணி பாய்ச்சற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி எல்லா வகையான களிமண் தவிர களிமண்லயும் பண்ணலாங்க. களிமண்ல பண்ணும்போது மண்ணை ரொம்ப தூளாக்கணும். மண்ணை பொடி பொடியா ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இன்னைக்கு வந்து இயந்திரங்கள் நிறைய வந்திருக்கு.

நிகழ்ச்சியில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன்.

0: கல்டிவேட்டர் இல்லாம ரொட்டவேட்டர், கல்டிவேட்டர்னாக்க உருண்டு உருண்டையா இருக்கு மண்ணு, அதுல ரொட்டவேட்டர் போட்டு உடைச்சோம்னாக்கா தூளா பலபலன் ஆயிடும். அதையும் தாண்டி ஒன்னா தூள் ஆக்கணும் அப்படின்னா டிஸ்க்னு ஒரு கலப்பு இருக்கு, அந்த டிஸ்க் போட்டு ஓட்டினாக்கா சிறுதானியத்துக்கு நேரடி விதைப்புக்கு ரொம்ப அற்புதமா வரும்.
1: இப்ப சிறுதானிய சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் பண்றது ஐயா, அதாவது விதைப்பு வரை நிலத்தை எப்படி தயார் பண்றது?
0: பொதுவா ஈரமான மண் ஏற்றதல்ல, சிறுதானிய சாகுபடிக்கு ரொம்ப ஈரப்பிடிப்பு உள்ள மண்கள் ஏற்றதல்ல. மண்ணு ஓட்டணும்னாக்கா மண்ணு போல போலன்னு இருக்கணும், காஞ்சி இருக்கணும், உழவும் நல்லா இருக்கணும். பொதுவா வந்து எவ்வளவு ஆழமா மண்ணு ஓட்டுறமோ அந்த அளவுக்கு மண்ணு வந்து பின்னாடி வந்து ஈரத்தன்மையை தாங்கும், நீர் பிடிப்பை தக்க வச்சுக்கும். அதனால உழவு எவ்வளவு ஆழம் ஓட்டுறமோ அந்த அளவுக்கு நல்லது.
1: எல்லா பயிருக்குமே கம்பு கேழ்வரகு
0: எல்லா சிறுதானியங்களுக்குமே பொதுவா காய்கறி பயிரிலிருந்து எல்லா பயிருக்குமே பொல பொலன்னு மண்ணு உருவாக்கணும். அந்த மாதிரி உருவாக்கும் போது மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை அதிகமாகும், அதே நேரத்தில் ஆவியாவுதல் தன்மை குறையும். ஏன்னா மண்ணு வந்து பொல பொலன்னு இருக்கிறதுனால மட்டமா வந்து தரையில இடம் போல மூடிக்கும், இடம் போல மூடிக்கிச்சுனாக்கா கண்டிப்பா நீர் சத்த புடிச்சு வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினாதான் சிறுதானிய சாகுபடிக்கு அந்த உழவியல் முறை கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க.
1: சிறுதானிய சாகுபடிக்கு அந்த விதையெல்லாம் எங்க போய் வாங்கணும், நீங்க எங்க வாங்குறீங்க, தரமான விதைகளை நம்ம எப்படி தேர்வு செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லீங்களா?
0: இது எல்லாருக்குமே தெரியாத, நிறைய பேர் வந்து வெளியில வந்து மார்க்கெட்டிங் கமிட்டியில சில வியாபாரிகள் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல வர்ற விவசாயிகிட்ட பொருளை வாங்கி அதை அப்படியே எடுத்து வந்து வீட்டுல வச்சுக்கணும் இல்ல கடையில வச்சுக்கணும், அதை முளைக்கு போட்டு பார்த்து ஜெர்மினேஷன் வருது அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை விதையா விக்கிறாங்க. உண்மையில விதை இல்லை, அது அவங்க விவசாயி எப்படி பண்ணணும்னு தெரியாம கொண்டு வந்து மார்க்கெட்ல போட்டுடுறாங்க பொருளை, அந்த பொருளை வந்து இவங்க வாங்கி வியாபார தந்திரத்துல அது வந்து விதையா விக்கிறாங்க. அந்த மாதிரி விக்க கூடாது. விதைனாக்கா அதுக்கு ஒரு தனி தொழில்நுட்பம் இருக்கு. விதை வந்து நல்லா தேர்வு பண்ணணும், விதைகள் நல்லா முத்தி இருக்கணும், அந்த விதைய தனியா வந்து வெயில காய போட்டு கையால அடிக்கணும், அப்படி இல்லைன்னா மாட்டை கட்டி அடிக்கணும். ஆனா விவசாயி கொண்டு வந்து போடுற பொருள் அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே டிராக்டரால கட்டி அடிச்சிருப்பாங்க, இல்லைனாக்கா பெரிய இயந்திரங்கள் கொடுத்து அடிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த விதையினுடைய முளைப்பு திறன் குறையும், ஏன்னா அந்த விதைகள் அடிபட்டிருக்கும். அந்த மாதிரி விதையை பயன்படுத்தக்கூடாது. பொதுவா பாரம்பரியமா விவசாயம் பண்ணவங்க கண்டிப்பா விதையை வந்து தேர்வு பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. நல்லா கதிரா வர்றதை பார்த்து அவங்க கையால் அறுவடை பண்ணி அதை நல்லா காய வச்சு காலால மிதிச்சு இல்லைனாக்கா ஒரு சின்னதா கோல், அதாவது கோல்னாக்கா சின்னதா ஒரு மரத்தடி, மரத்தடியால் அடிச்சு எடுத்து விதையை சேமிச்சு பாதுகாப்பா சாம்பல் கலந்து வச்சுக்கணும். அதான் விதை. அப்படி விதை விற்க முடியாத சூழ்நிலையில விதை வேணும்னு நினைக்கிறவங்க அரசு நிலையங்கள்ல விதை வாங்கலாம், தனியார்கிட்ட விதை வாங்குறதோட அரசு நிலையங்கள்ல விதை வாங்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம கோயம்புத்தூர் பல்கலைக்கழகம் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில அத்தியந்தல் அப்படின்ற இடத்துல சிறுதானிய வேளாண்மை துறை அலுவலகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சிறுதானிய விதைகள் அத்தனை விவசாயிகளுக்கும் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தேவையானவங்க அத்தியந்தல் போய் வாங்கிக்கலாம்.
1: சார், பொதுவா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படும்? இப்ப கம்பு இல்ல கேழ்வரகு
0: எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அது தெரியாத ஒரு சூழலுங்க. நெல்லு நாத்து ஒரு மாதிரி நிறைய வாங்கி விடுமா நினைப்பாங்க, நிச்சயமா அப்படி இல்ல. பொதுவா ஒரு ஏக்கருக்கு நம்ம நாத்து விட்டு நட்டோம்னாக்கா 2 கிலோ விதை போதுமானது. நேரடி விதை பண்ணும் போது எல்லா விதையும் முளைக்காது, நேரடி விதைப்புல அப்ப ஒரு 1/2 கிலோல இருந்து 1 கிலோ சேர்த்து 3 கிலோவா விதைக்கலாம். இந்த மாதிரி 3 கிலோ விதைச்சா போதுமானது.
1: எவ்வளவு இடைவெளி இருக்கணும் விதைப்பு முறைகள்?
0: விதைப்பு முறை ஒரு 3 சென்ட் நாத்தங்கள், 3 சென்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 1400-1500 ஸ்கொயர் பிட் வரும். அந்த 1500 ஸ்கொயர் பிட்ல 2 கிலோ விதைய நல்லா தூவிட்டு கையால லேசா கோடு போட்டு அது மேல எருவு போட்டு தூவணும். எருவு போட்டு தூவிட்டு தண்ணி வந்து மேல பூவாளியால தெளிக்கணும். நிறைய பேர் தண்ணி பாய்ச்சுவாங்க, அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சாம பூவாளியால தெளிச்சு நாத்து முளைக்கிற வரைக்கும் ஒரு 5 நாள் வரைக்கும் நாத்து முளைக்கிற வரைக்கும் பூவாளியால தெளிச்சு நாத்து முளைஞ்ச வர அதுவும் கூட தண்ணி நேரடியா பாய்ச்சலாம். இந்த மாதிரி நாத்தங்கால தொழில்நுட்பம் கொண்டு வரும்போது 15-17 நாள்ல நாத்து நல்லா வளர்ச்சியா திடகாத்திரமா பட்டப்பட்டையா நாத்து கருங்கரு நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி உள்ள நாத்தை எடுத்து நம்ம வயல்ல 3/4 அடிக்கு 3/4 அடி இடவில் கொடுத்து நடலாம். கம்பும் நிறைய பேர் நாத்து விட்டு நடுறாங்க. கம்பு நாத்து விட்டு நடும்போது 1 அடிக்கு 1 அடி இடவில் கொடுத்து நடலாம். மீது எல்லா தானியங்களும் 3/4 அடி 3/4 அடி கொடுத்தா போதுமானது.
1: சார், இப்ப இந்த சிறுதானிய பயிர் சாகுபடியில நீங்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்றீங்க?
0: ஆமாங்க, இயற்கை விவசாயத்துல வந்து சிறுதானிய சாகுபடி பொதுவாகவே நிறைய எதுவுமே பெட்ரிஸ் எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நிறைய பேர் அப்படி பெட்ரிசர் அப்ளை பண்ணாலும் அது தவறான ஒரு சாகுபடியா தான் இருக்கும். இயற்கை விவசாயத்துல கன ஜீவாமிர்தம் அப்படின்னு ரெடி பண்ணி 500 கிலோ போட்டா போதுமானது. கன ஜீவாமிர்தம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, சாதாரண ஒரு எருவு தான், கட்டி முட்டி இல்லாம நல்லா சளிச்சு ஒரு 6 சாக்கு அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 500 கிலோன்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 சாக்குல வந்தாலே 500 கிலோ வந்துடும். அதுல ஜீவாமிர்தமா ரெடி பண்ணி ஒரு 100 கிலோ ஜீவாமிர்தத்தை அதுல தெளிச்சு அது கூட சூடோமோனோஸ் அசோஸ்பெரிலம் பாசோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இது மாதிரி உயிர் உரங்களை கூட கலந்து வச்சிருந்து ஒரு வாரம் நிழல போட்டு வச்சிருந்து அது பாட்டு கடைசி உழவுல போட்டுட்டு நம்ம விதைக்கலாம் நேரடியா. அப்படி இல்ல நீங்க நாத்து விட்டு தான் நடுறீங்க அப்படின்னாக்கா நடவு அன்னைக்கு அதை போட்டுட்டு தண்ணி பாய்ச்சி நட்டுலாம். இதுதாங்க தேவையான பெட்டிலைசர், வேற எதுவுமே தேவைப்படல. அதுக்கு மேல நீங்க ஏதாவது டோஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு முறை களை வெட்டிட்டு மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணா போதுமானது. நம்ம மீன் அமிலம் வந்து இயற்கையில நம்ம ரெடி பண்றோம் வீட்லயே, அந்த மீன் அமிலமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், வேற எதுவும் தேவையில்லை. ஆனா ஒரு ஒரு தண்ணிக்குமே அஞ்சு தண்ணி பாயும் அதிகபட்சம். வெயில் நாளில் போட்டோம்னாக்கா அந்த அஞ்சு தண்ணிக்கும் ஜீவாமிரதம் 200 லிட்டர் பர் ஏக்கருக்கு பாஞ்சா போதுமானது.
1: இந்த இயற்கை எடுப்பொருட்களை நீங்களே தயாரிச்சிருங்க?
0: எல்லாமே நம்ம வயிற்றுலயே எல்லாமே தயாரிச்சிருக்கோம். நாங்க இல்லைனாலும் வீட்டுல எங்க மிஸ்ஸஸ் இருக்காங்க, மிஸ்ஸஸ் தயாரிப்பாங்க. அப்படியும் இல்லைனாக்கா வீட்டுல லேபருங்க இருக்காங்க இல்லையா.

0: லேபர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி செய்ப்பான்னு சொல்லிட்டு கரெக்டா செஞ்சிருவாங்க.
1: கடையிலயும் விக்குது,
0: கடையில எல்லாம் இதெல்லாம் வாங்க கூடாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கடையில வாங்குறவங்க நல்லா இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு. உண்மையிலேயே நாட்டு மாட்டு சாணியில செய்யறாங்களா, நாட்டு மாட்டு கோமஞ்சல் செய்யறாங்களா, இதுதான் முக்கியம். நாட்டு மாடு தான் இயற்கை விவசாயம், நாட்டு மாடு கண்டிப்பா இருக்கணும். அதனால கடையில வாங்குறதோட நேரடியாக எந்த ஒரு விவசாயமே நேரடியா செய்யணும். அப்படி முடியாத பட்சத்துல யார் நாட்டு மாடு வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட போய் சாணமும் கோமியும் வாங்கிட்டு வந்து செய்துக்கிறது நல்லது.
1: இப்ப சிறுதானிய பயிர் மட்டும் இல்லாம பொதுவா நம்ம விவசாய பயிர்களுக்கு வந்து நீர் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா?
0: கண்டிப்பா.
1: காய்ச்சலும் பாய்ச்சலும் ஒரு சில பயிர்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிறுதானிய பயிர்களுக்கு நீர் பாசனம் எவ்வளவு முக்கியம்? குறைஞ்ச நீர்லயும் சாகுபடி செய்யலாமா?
0: பொதுவா 90 நாள்லயே நிறைய சிறுதானியங்கள் அறுவடை ஆயிடுங்க. சிறுதானியத்துல வந்து அதிகமா தண்ணி நிறைய தேவையில்லை. மானவாரி பயிர் தான் சிறுதானிய பயிர்ன்றது. மானவாரி பயிர்னா குடும்பம் வரைக்கும் ஆடி பட்டம் தேடி வைத்தியம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆடி பட்டத்துல வரகு ஆரியம் ராகின்னு சொல்லுவோம், ஆரியம் இது ரெண்டும் சாகுபடி பண்ணிடலாம். குதிரைவாளி சாகுபடி பண்ணும்போது மழையில மாட்டிக்கும், அதனால ஆடி பட்டத்துல பண்ணக்கூடாது. கார்த்திகை பட்டத்துல பண்ணலாம். குதிரைவாளி, பனிவரகு, சாமை, திணை இதெல்லாமே ஆடி பட்டத்தை விட்டுட்டு கார்த்திகை பட்டத்துல போடும்போது ரொம்ப நல்ல மகசூலும் கிடைக்கும். அப்ப தண்ணியே தேவையில்லை உங்களுக்கு. பொதுவா பனிலே விளைஞ்சிரும் சிறுதானியங்கள்லாம், அதிகமா பனிலே விளைஞ்சிரும். நம்ம வைகாசி மாசம் கம்பு வரைச்சோம்னா அதுவும் மழையிலே விளைஞ்சிரும். வைகாசி மாசத்துல எப்பயும் மழை பெய்யும், அப்புறம் ஆடி ஆவணியில மழை பெய்யும், அந்த அறுவடை பண்ணிடலாம். அப்ப தீர்ந்து போச்சு வேலை. அப்ப நம்ம பண்ண போறது ராகிக்கு மட்டும்தான் தண்ணி பாய்ச்சணும். ராகி எந்த பட்டத்திலயும் பண்ணலாம், ராகிக்கு வந்து பருவ காலங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது ராகி பண்ணும்போது கூடுமான வரைக்கும் 4 தண்ணியிலிருந்து 6 தண்ணி பாயும். 10 நாளுக்கு ஒரு முறை மழை பெஞ்சிச்சுனாக்கா தண்ணி தேவையில்லை. மழை பெய்யலாம் கண்டிப்பா 10 நாளைக்கு ஒரு முறை. மண் பாகுக்கு தகுந்த மாதிரி களிமண் பாங்காண்டாக்கா 15 நாளைக்கு ஒரு தண்ணி. மணல் பூமி செம்மண் பூமினாக்கா 10 நாளைக்கு ஒரு தண்ணி. இப்படி 5 தண்ணியிலிருந்து 6 தண்ணி பாயும். 110 நாள் அறுவடை ஆயிடும். அறுவடை ஆகணுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தண்ணி நிப்பாட்டிடலாம். அறுவடை பண்றது ஈஸியா இருக்கும்.
1: இப்ப களைகள் அப்புறம் அந்த பூச்சி நோய் தாக்குதல் இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது?
0: வீரியமா வளர்ற பயிர் களைகள் இருக்காதுங்க. நம்ம வந்து நிறைய வயல்ல எருவு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா களைகள் முளைக்கும். நம்ம எருவு போடல, கனஜுவா மாதிரி தான் வயநூறுல பண்ணிருக்கிறோம். அதுவும் வந்து இந்த வெறுமி சிலரில பண்ணோம்னாக்கா நிச்சயமா களைகள் வர்றது வாய்ப்பு இல்லை. அப்படி களைகள் வருதுனாக்கா கோடையிலேயே உழவு பண்ணி ஒரு தண்ணி பாய்ச்சி, இல்லைன்னா மழை பெய்யும் போது களைகள் தானாவே முளைக்கும். அந்த களைகள் முளைக்கும் போது 2 இலை 3 இலை பருவத்துல திருப்பி 1 உழவு ஓட்டுனா களைகள் கட்டுப்படுத்திடலாம். 90% களைகள் கட் ஆயிடும். அதுக்கு போல நம்ம வந்து நேரடி விதை பண்ணும்போது களைகள் குறையும். தண்ணி பாய்ச்சி நீங்க நடுறீங்கன்னாக்கா தண்ணி பாய்ச்சின ஈரத்துல சில களைகள் முளைக்கும். அப்ப வந்து ஒரு 20 நாள்ல ஒரு களை கண்டிப்பா வெட்டிடணும். களையிடாதவன் விளைவிடான் பழமொழி. கண்டிப்பா களை வெட்டியே ஆகணும். களை வெட்டினாலே மண் காற்றோட்டம் கிடைக்கும் முக்கியமா. அப்ப அந்த வேர்கள் அறுபட்டு புது வேர்கள் வரும்போது வீரியமா வளர ஆரம்பிக்கும். அப்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பா ஒரு களை வெட்டணும்.
1: இப்ப சிறுதானியங்கள் பயிர் அறுவடைக்கு வந்துடுச்சு அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்?
0: தானியங்கள் வித்தியாசமா கதிர் முத்தி கலர் மாறும். தானியங்கள் வந்து பிசுபிசுப்பு தன்மை இல்லாம கையில எடுக்கும் போது கையில ஒன்னோட ஒண்ணு ஒட்டாமையும் பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருந்தாங்க கதிர் முத்திருச்சுன்னு அர்த்தம். அது இல்லாம ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. ஆரியம் அப்படின்னாக்கா 120 நாள், 110 நாள், கம்புனாக்கா 90 நாள், சாமைனாக 75-80 நாள், பனிவரகுனாக 65 நாள். இந்த மாதிரி தானியங்களை நாள் கணக்கு பண்ணி நம்ம நாத்து விட்டதுல இருந்தோ நடவு நட்டதுல இருந்தோ கணக்கு பண்ணி வந்தாக்க அந்த நாள் கிட்ட வரும்போது நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க. அது பொதுவா பழக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா அனுபவத்துல வரும். பக்கத்து விவசாயி கேட்கணும். தெரியாத ஒரு விவசாயி சாகுபடி பண்றாங்கன்னாக்கா நிறைய பேர் ஐடி ஃபீல்ட்ல இருந்து வந்து உள்ள விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்கு பருவம் தெரியாது, பட்டம் தெரியாது, அறுவடை தெரியாது. அப்ப அவங்க பக்கத்துல உள்ள விவசாயி கேட்டா அனுபவ விவசாயி கண்டிப்பா சொல்லுவாங்க அறுவடை பண்ணிக்கலாம்.
1: கேழ்வரகா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்குங்க?
0: பொதுவா தானியங்களை அறுவடை பண்றதோட இல்லாம அந்த அறுவடை பண்ணி அதை வந்து மழையிலிருந்து பாதுகாத்து காய வைக்கணும். இதுதான் முக்கியம். நம்ம வந்து மகசூல் வரணும் அப்படின்னாக்கா நீங்க பொதுவா காய போடாம மக்க வச்சிட்டோலோ இல்லைனாக்கா தானியங்களை வந்து உடனடியா நம்ம ஈரத்திலேயே அடிச்சாலோ அந்த அளவு குறையும், அந்த குவான்டிட்டி வராது இல்லையா. அப்ப அதனால பக்குவத்துல காய வைக்கணும். காய வச்சு அதை அடிச்சு தூத்தி எடுக்கும் போது பர் ஏக்கர்ல 2 டன் தானியம் எடுக்கலாம், ராகியும் கம்பும். அதே போல சாமை, குதிரைவாளி, பனிவரகெல்லாம் 1 டன் தான் எடுக்கலாம், அதுக்கு மேல எடுக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் விளைச்சல் கம்மி, அதனாலதான் அதனுடைய விலையும் கூடுதலா வைக்கும். இதுதாங்க விளைச்சலோட கணக்கு.
1: 1 ஏக்கருக்கு எவ்வளவு செலவாகும் சாகுபடி செலவு, அது வருமானம் எவ்வளவு கிடைக்கும்?
0: இயற்கை விவசாயி அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் 12,000-15,000 சாகுபடி ஆகும். அதே அவங்க ரசாயன உரம் பண்றாங்கன்னாக்கா செலவு கூடுதலா வரும். ஏன்னா அவங்க ரசாயன உரம் பண்றதுல கண்டிப்பா ஏக்கருக்கு வந்து 5,000 ரூபாய் கூடுதலா வரும். இயற்கை விவசாயத்துல கண்டிப்பா சாகுபடிங்கும் போது அந்த விளைச்சலுடைய மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால விலையை கூட்டி விற்கலாம், நேரடியா கன்சூமருக்கு விற்கலாம். இப்ப ரசாயன விவசாயம் பண்ணாக்கா அது கன்சூமருக்கு கொடுக்க முடியாது, மார்க்கெட்டிங் தான் கொடுக்கலாம். மார்க்கெட்டிங்ல போடும்போது அதனுடைய விலை குறையும். 1,700 ரூபாய், 1,800 ரூபாய், அதிகபட்சம் 2,000 ரூபாய் செயற்கை விவசாயம் பண்ற கேழ்வரகு விற்கிதுனாக்கா இயற்கை விவசாயத்துல பண்ற கேவர் நிச்சயமா ஒரு 100 கிலோ 3,000 ரூபாய் ஈஸியா விற்கும். இயற்கை விவசாயம் பண்ணும்போது 17-20 மூட்டை 1 ஏக்கர்ல கிடைக்கும் ராகி. செயற்கை விவசாயம் பண்ணாலும் அதே அளவு தான் கிடைக்கும், அதிகமா கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதே அளவு கிடைச்சாலும் நஷ்டம் இல்ல, லாபத்துல கம்மி. ஏன்னா அவங்க 2,000 ரூபாய் விற்கிறாங்க, இயற்கை விவசாயம் பண்றவங்க 3,000 ரூபாய் விற்கிறாங்க. அப்ப 1,000 ரூபாய் கூடுதலா கிடைக்குது இல்லையா. அப்ப 20 மூட்டைக்கு குறைஞ்சது 20,000 கிடைக்குது. உங்களுக்கு வந்து 20 மூட்டைக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, 20,000 தான் கிடைக்கும். அதனால வந்து செயற்கை விவசாயம் இல்லாம இயற்கை விவசாயம் பண்ணும்போது நம்ம உடம்பு

0: நல்லா இருக்கும், மண் வளமும் நல்லா இருக்கும், அதிகமான வருமானமும் கிடைக்கும். கடன் எல்லாம் ஒரு விவசாயமும் இருக்கலாம், இயற்கை விவசாயம் தான், ரசாயனம் எல்லாம் பண்ணணும்.
1: இப்ப சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டி இப்படி எல்லாம் விற்பனை செய்யலாம்.
0: பொதுவா மதிப்பு கூட்டுறது அப்படின்னாக்கா எல்லாராலையும் மதிப்பு கூட்ட முடியாதுங்க. அனுபவம் வாய்ந்த விவசாயிகள், இல்ல அந்த தொழில் தெரிஞ்ச விவசாயிகள், இல்ல பயிற்சி எடுத்த விவசாயிகள், இவங்க மட்டுமே தான் மதிப்பு கூட்ட முடியும். எல்லா தானியங்களும் மதிப்பு கூட்டி விற்கலாம். பொதுவா ராகின்னு எடுத்தோம்னாக்கா ராகி மாவாக்கலாம், புட்டு மாவு, அது இல்லாம இடியாப்பம் மாவு,
1: கேழ்வரகு, கம்பு, தேனை, சாம, வரகு, குதிரவாளி, இப்படி சிறுதானியங்கள்ல என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிச்சு விற்கலாம்?
0: கண்டிப்பா எல்லா வகையான பொருளும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை விற்கலாம். அப்படி விற்கும் போது இன்னமும் கூடுதலா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிறது உண்டான வாய்ப்பு இருக்குங்க.
1: சார், இப்ப வந்து மாவு, தோசை மாவு, இட்லி மாவு, சிறுதானிய தின்பண்டங்கள், இப்படி பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும்?
0: நேரடியா நம்ம விற்பனை நுகர்வோர் கொடுக்குறோம்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க. நம்ம இதே வந்து வெளியில விற்கிறோம், கடையை வச்சு விற்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சர்டிபிகேஷன் வாங்கணும். அந்த மாதிரி சர்டிபிகேஷன் வாங்கும் போது இவங்க இயற்கையில பண்ணாங்களா செயற்கையில பண்ணாங்களா, இதுக்கு எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ, எப்ப தயார் பண்ணாங்க, எது வரைக்கும் காலாவதி இருக்குது, இதெல்லாம் அந்த ஸ்லிப்ல ஒட்டணும். அதே இது ஆர்கானிக் பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிபிகேஷன் நம்பர் அதில் ஒட்டணும். இதெல்லாம் முறையா பண்ணாதான் நம்ம வந்து அதை வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சதுன்னு விற்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம வந்து லைசன்ஸ் ஹோல்டர் இல்லாத விற்றோம்னாக்கா நம்மள வந்து நிச்சயமா அரெஸ்ட் பண்றது உண்டான வாய்ப்பும் இருக்கும், ரெண்டாவது விற்கவும் முடியாது.
1: அதாவது சுத்தம் செஞ்சு அதை பதப்படுத்தி பேக்கிங் பண்ணி லேபிளிங் பண்ணி இதெல்லாம் முறையா செஞ்சு சந்தைப்படுத்தணும்ன்றீங்க?
0: கண்டிப்பா பண்ணணுங்க. இயற்கை விவசாயம்னாலும் செயற்கை விவசாயம்னாலும் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணாதான் விற்க முடியும். இயற்கையா செயற்கையா நல்லா காட்டிக்கணும்.
1: இப்ப நீங்க சிறுதானிய பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? உள்ளூர் சந்தையா இருக்கட்டும், ஆன்லைன்?
0: என்னுடைய பொருள் ஆன்லைன்லாம் போகல. நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன விவசாயி, பல்கா பண்ண முடியாது. என்னுடைய நிலத்துல விளையிற பொருள் மட்டுமே நான் பண்றதுனால குறிப்பிட்ட அளவு தான் என்னால பண்ண முடியும். அப்ப வந்து என்னுடைய லோக்கல்லேயே வந்து என்னுடைய பொருள்லாம் விற்பனை ஆகி போவாங்க. நிறைய வந்து கஸ்டமர் நம்மளுக்கு இருக்காங்க. பொதுவா மருத்துவமனை இருக்கு, வங்கி இருக்கு, அரசு ஊழியர்கள் ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் நிறைய தேவையான பொருள் அவங்கவுங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. என்ன தேவை உங்களுக்கு? தேவை இடியாப்பு மாவா, புட்டு மாவா, இல்ல முறுக்கா, இல்ல வெறும் மாவா அப்படின்னு அவங்க சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வச்சிருந்து ஆர்டர் பண்ணி அப்பதான் கொடுப்போம். அப்பதான் அந்த பொருளும் கெடாம கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய செய்து வச்சுட்டு அதை விற்க முடியாம ஒரு வாரமோ பத்து நாளோ வச்சிருக்கலாம். அதிகபட்சம் மாச கணக்கில் வச்சிருந்தாங்க அந்த பொருள் வந்து வாசனை எடுத்து போவோம், அப்படின்னா சீண்டல் எடுத்து போகணும் சொல்லுவாங்க. சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை, அப்புறம் எடுத்து வெளியில மாட்டுக்கோ குப்பைக்கோ நாய்க்கோ தான் போடணும். அதனால அது உபயோகம் இல்லாத போயிடும். அதனால பொதுவாக சிறுதானியம் போடுறத பத்தி மார்க்கெட்டிங் வேல்யூ தெரிஞ்சுதாங்க அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியும்.
1: சார், உங்களை போன்ற சிறுதானியம் பயிரிடுற விவசாயிகளா இருக்கட்டும், மற்ற உழவர் பெருமக்களா இருக்கட்டும், இப்ப வளரும் தலைமுறையினர் இளைஞர்களுக்கு, அதுவும் நீங்க மட்டும் இல்லாம வரும் படித்த இளைஞர்கள்லாம் எப்படி இந்த சிறுதானிய பொருட்கள்ல மதிப்பு கூட்டி அதை விற்பனை பண்றது அவங்களுக்கு நீங்க சொல்லும் ஆலோசனை?
0: கண்டிப்பா நிலம் இருக்கணும், அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்கணும், தண்ணி இருக்கணும், வசதி இருக்கணும். அவங்களும் வந்து நேரடி பார்வையில இயற்கை விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் இல்லாம இயற்கை விவசாயம் மாறணும் அப்படின்னாக்கா அந்த இயற்கை விவசாயம் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நிச்சயமா ஒரு நாட்டு மாடு வச்சிருக்கணும், கோமியத்தை சேவ் பண்ணிக்கணும், கோமியம் கெடாது, எத்தனை ஆண்டு கணாலும் சாணம் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இந்த மாதிரி உள்ள விவசாயிகள் நிச்சயமா பருவம் பார்த்து, பட்டம் பார்த்து, ரகம் பார்த்து சாகுபடி பண்ணணும். எல்லா பயிரும் எல்லா நேரத்திலையும் வராது, ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒரு ரகம் இருக்கு. அவங்களால எது மார்க்கெட் பண்ண முடியும்னு அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எது சந்தை வாய்ப்பு அதிகமா இருக்கு, எது அதிக மகசூல் கிடைக்குது, நம்மளால எது விற்பனை பண்ண முடியும், அந்த மாதிரி ரகங்கள் அவங்க தேர்ந்தெடுத்து சாகுபடி பண்ணாங்களாக்கா அதே நேரத்தில் அந்த மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் தஞ்சாவூர்ல பல்கலைக்கழகத்தில் சொல்லித்தராங்க. அதுவும் வந்து அவங்க ஒரு நாலு நாள் மூணு நாள் கிளாஸ் எடுத்துக்கினாங்க. நிச்சயமா அந்த மெட்டீரியல் அவங்களே வந்து வாடகைக்கும் தராங்க. அங்க போய் நம்ம ரெடி பண்ணி நம்ம பொருள் எடுத்துட்டு போய் அங்க ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா பொருளை வாங்கி வந்துடலாம். ஏன்னா அந்த பொருள்லாம் பல லட்சங்கள் விற்குது. நம்மளால அங்க போய் அந்த பொருளை வாங்கி வச்சு நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யலாம், முடியாத பட்சத்தில் அங்க எடுத்து போய் கொடுத்து நம்ம அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா வாங்கி வந்துடலாம். அப்போ சந்தைப்படுத்தும் போது நிச்சயமா அவங்க வந்து வெளியில என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட கூடுதல் வருமானம் வயல சம்பாதிக்கலாம். உணவை நோக்கி போகணும். உணவு நோக்கி போகும்போது தற்சார்பு விவசாயம் தான் முக்கியமா செயல்படும். அப்படி இருக்கும்போது எல்லாமே விவசாயம் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் வரும். அப்பதான் விவசாயம் முன்னேறும். ஏன்னா பாரம்பரியமா எல்லாரும் விவசாயம் பண்ணவங்க தானே. இன்னைக்குதான் வந்து பணத்தை நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஐடி பீல்டில் போய் லட்சம் லட்சமா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா?
1: சில பேர் விவசாயத்துக்கு திரும்பி வராங்க,
0: திரும்பி வந்தாலும் நிறைய பேர் முறையா தெரியாம வந்த வேகத்திலேயே வெளியிலயும் போயிடுறாங்க. எவ்வளவு வேகமா வராங்களோ அவ்வளவு வேகம் வெளியிலயும் போயிடுறாங்க. காரணம் அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அனுபவ விவசாயிகளை பார்த்து அவங்ககிட்ட ஆலோசனை பெற்று அவங்க பண்ணாங்களாக்கா நிச்சயமா அவங்களால சாதிக்க முடியும். அப்படியும் சில விவசாயிகள் என்னோட நிறைய பேர் தொடர்பு வச்சிருக்காங்க. நான் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்,
1: சொல்றீங்க,
0: நிறைய வயலுக்கும் போய் சொல்லி கொடுத்துருக்கேன். வயலே போய் நேரடியாக அவங்க பீல்டுக்கு என்னென்ன இயற்கை விவசாயம் பண்ணாக்கா சுத்தீரும் உயிர் வேலி அமைக்கணும், அந்த பீல்டுல என்னென்ன நம்ம ஒரு லாங் டைம் கிராப் கொஞ்சம் கொண்டு வரணும், எப்படி காய்கறி பண்ணணும், எப்படி சிறுதானியங்கள் பண்ணணும், எப்படி நெல் பண்ணணும், உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க எப்படி உற்பத்தி பண்ணிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் பண்றாங்க.
1: படித்த இளைஞர்கள் இயற்கை விவசாயம் மட்டும் இல்லாம சிறுதானிய பயிர்கள் சாகுபடிக்கும் வந்து செய்யலாம், நல்ல வருமானம் கிடைக்கும்.
0: நிச்சயமா கிடைக்கும். அவங்க ஊக்கமா செய்யணும், அதான் முக்கியம். ஏனோதானம் விவசாயம் பண்ணக்கூடாது. விவசாயமும் ஒரு தொழில் தான். அந்த தொழில வந்து ஏனோதானம் நிறைய பேர் செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அந்த விவசாயத்தை முறையா செஞ்சாக்க நிச்சயமா லாபம் கிடைக்கும். லாபம் இல்லாமே அந்த காலத்துல பண்ணாங்க. சாதாரண ஒரு விவசாயி இருந்து அந்த காலத்துல இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க

0: பத்து குழந்தைங்க எல்லாம் வச்சு வளர்த்து அவங்க எல்லாம் நல்லபடி ஆக்கினாங்க இல்லையா, வருமானத்துல அப்ப எந்த வருமானம், நிலத்து வருமானம் தான். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாம வெளியில வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களால வந்து நேரடியா பார்க்க முடியாத ஒரு சூழல்.
1: சார், இன்றைய நிகழ்ச்சியில சிறுதானிய சாகுபடி அப்புறம் மதிப்பு கூட்டுதல் குறித்த பயனுள்ள தகவல்கள் நிறைய சொன்னீங்க. விவசாய பெருமக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றிங்க. நன்றி.
2: இதுவரை சிறுதானிய சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கண்டமானடி கிராம உழவர் ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இனி நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி கேட்கலாம். இன்றைய பண்ணை செய்தியில் பருவம் தவறி பெய்யும் மழையால் தோட்டப்பயிர்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். பருவம் தவறி பெய்யும் மழையால் பயிர் சேதம் ஏற்படலாம். பொதுவாக மழைக்காலங்களில் வெப்பத்தன்மை குறைந்து காற்றில் ஈரப்பதம் அதிகமாவதால் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்கம் பகலில் அதிகம் தென்படும். இதற்கு இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 15% வைத்து ஆண் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். இரவு நேரங்களில் விளக்கு பொறிகளை வைத்து பெண் பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். பெண் பூச்சிகளை அழிப்பதன் மூலம் அவைகள் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்வதை தவிர்க்க முடியும். காய்கறி பயிர்களான கத்தரி, வெண்டை, மிளகாய் மற்றும் கொடிவகை காய்கள் ஆகியவற்றிற்கு முறையாக மண் அணைப்பதன் மூலம் நீர் தேக்கத்தினால் வேர்கள் அழுகுவதை தடுக்கலாம். காய்கறி பயிர்கள் நடவிற்கு திறந்த வெளியில் நாற்றாங்கல் அமைப்பதை தவிர்த்து குழித்தட்டு முறையில் பாதுகாக்கப்பட்ட நிழல் வகை குடில்களில் நாற்றுகளை உற்பத்தி செய்யலாம். நுண்ணுயிரியை மக்கிய தொழு உரத்துடன் கலந்து பயிர்களுக்கு இடுவதன் மூலம் வாடல் நோய்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சூடோமோனாஸ் பூஞ்சான உயிரியல் கொல்லியினை இலையில் தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் இடங்களில் வாழை மரங்களை சுற்றி மண் அணைத்தும் சவுக்கு குச்சிகள் மூலம் முட்டுக் கொடுத்தும் சாய்வதை தவிர்க்கலாம். உரைகளை கொண்டு வாழைத்தார்களை மூடுவதன் மூலம் மழைநீர் நேரடியாக காய்களில் பட்டு காய்கள் பாதிக்கப்படுவதையும் நோய்களிலிருந்தும் பாதுகாக்கலாம். 90% மேல் முதிர்ந்த தார்களை அறுவடை செய்தல் வேண்டும். மா, பலா போன்ற பல்லாண்டு பயிர்களின் மரக்கிளை இடையே காற்று புகுந்து செல்ல இலகுவாக இருக்கும்படி பக்க கிளைகளை அகற்ற வேண்டும். இதனால் மரங்கள் சாய்வதை தவிர்க்கலாம். இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை பருவம் தவறி பெய்யும் மழையால் தோட்டப்பயிர்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து தெரிந்து கொண்டோம். இடம்பெற்றது பண்ணை செய்தி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. திரையிசையில் நான் அவன் இல்லை படத்திலிருந்து வரும் பாடல், ஜெயதேவ் சங்கீதா ராஜேஸ்வரன் குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜா பெலாஷன் பாடிய பாடல் கேட்கலாம். சிலம்பாட்டம் படத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நிலையத்தின் நேரம் சரியாக 8:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் திரையிசையில் வரும் பாடலின் படம் உள்ளத்தை அளித்தா. பாடலை பாடியவர்கள் மனோ, கீதா, சபேஷ்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரையிசையில். அடுத்ததாக பாட்ஷா திரைப்படத்திலிருந்து வரும் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது.

நேரம் 8:27:18. திரையிசையில் அடுத்ததாக பெரியண்ணா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் ஒலிக்கிறது.

இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் திரை இசை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் இருவர். பாடலை பாடியவர்கள் உன்னி கிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நீர்வள மேம்பாடு தொடர்பான உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை மாநிலங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பான கூட்டாட்சி மற்றும் மக்கள் பங்கேற்பு அடிப்படையில் துரிதப்படுத்துவது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் நடைபெற்ற 2 நாள் துறைசார் உச்சிமாநாட்டின் இறுதி அமர்வில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வையின்படி ஒவ்வொரு துறை சார்பிலும் இத்தகைய மாநாடுகளுக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து 770 மாவட்டங்களிலும் உள்ளார்ந்த ஏற்றுமதி வாய்ப்புகளை வெளிக்கொணர மத்திய அரசு மாவட்டமே ஏற்றுமதி கேந்திரம் என்ற பெயரில் புதிய முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு உலக அளவில் சந்தை வாய்ப்புகளை தேடித் தருவதன் மூலம் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் எல்லா மாவட்டங்களும் பங்களிப்பதை உறுதிப்படுத்த DEH என்னும் புதிய திட்டத்தினால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு குடிநீர் மேம்பாட்டு திட்டங்களை முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் தாமாகவே முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இத்திட்டங்களை அறிவித்தார். வடசென்னையின் குடிநீர் தேவைகளை சமாளிக்க மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கும் திட்டமும் இதில் அடங்கும். கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்தாலும் புதுச்சேரி மக்களின் நலன் கருதி மத்திய அரசு அதை அனுமதிக்க கூடாது என்று புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் தாங்கள் வலியுறுத்துவதாக முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். காரைக்காலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் மற்றும் விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று விழா ஏற்பாட்டாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். ஏனாமில் வேளாண் துறை சார்பில் இன்று நடைபெற்ற உலக தென்னை தின விழாவில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா கலந்து கொண்டு அன்றாட வாழ்வில் தென்னையின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண் சிமிட்டும் நேரம் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
2: நிலையத்தின் நேரம் சரியாக 9:48:53. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மணி நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் இருவர் உள்ளம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பலே பாண்டியா படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி.
1: இந்த நிலவுக்கு ஏத்தா இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஏஎல் ராகவன் பி சுசிலா பாடிய பாடல் ஒலிக்கிறது.
1: ஐயன்னா
2: ஓவண்ணா
1: ஓவண்ணா
2: அவண்ணா

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:20:40. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் தேன் நிலவு. பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் தாவரவியல் பூங்கா, புதுச்சேரி அரசு விடுத்துள்ள அறிவிப்பில். வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகத்தின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வரும் 10/9/2026 தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்த மாளிகை படத்திலிருந்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியது.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:33:34. நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் போலீஸ்காரன் மகள். பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

குடும்பம், அன்பு, தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்து வரும்

தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் கேட்கலாம். குடும்பத் தலைவன் படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நேரம் 10:46. 6 நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நிச்சய தாம்பூலம். பாடலை பாடியவர் TM சௌந்தரராஜன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை

ஒலித்த பாடலோடு தேன்மழை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோழி குஞ்சுகளுக்கு கரையான் தீவனம் குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், இயற்கை பாதுகாப்பில் நம் முன்னோரின் பங்கு. வழங்குபவர் K.R. சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி. தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை, ஜே பி. ஸ்ருதி சாகர் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்கலாம். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின். அக்ஷய் அனந்த பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. தலைப்பு ஊட்டச்சத்தின் அவசியம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 வளமான பாரதம், பிரதான் மந்திரி மத்ஸ்ய சப்தா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, டிவி சுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ளவை. 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் கே எஸ் சித்ரா அவர்களின் பாட்டு. 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை வி. குமார், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே. பாலச்சந்தர். 5:00 பொன் மாலை பொழுது மலர் என்னும் தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி. பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். எல்னினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு. பசுபதி அவர்கள் வழங்கும் உரை, சென்னை அஞ்சல். 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், 11:10 முதல் 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கு இடையேயான ஆசிய

ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழி வர்ணனையை டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். இதனிடையே 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

मिनट्स 57 मिनट्स